0: தேவன் நம்மேல் வைத்த திட்டம் என்ன என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவே, தேவ பர்வதமாகிய ஓரேப் என்று சொல்லுகிற இடத்திற்கு தேவ மனிதனாம் மோசேயை வழி நடத்தினார். இதுவரை போகுமிடம் தெரியாமல் தன் எதிர்காலத்தை குறித்த நினைவுகள் மறந்தவராக, ஆடுகளுக்கு பின் சுற்றி திரிந்த தேவ மனிதனாக இருக்கின்ற மோசேயை ஆண்டவர் தேவ பர்வதமாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்தார். இது மோசேயினுடைய ஓரேபின் அனுபவத்தின் ஒன்று. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ, அந்த நிமிடம் முதல் அவன் மேல் உள்ள தேவ திட்டம் அவனில் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நல்ல கவனிங்க, எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிற, கர்த்தர் வெளிப்படுகிற, தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு இடத்திற்கு வருகிறானோ, அந்த நிமிஷம் முதல் அவனுடைய வாழ்வில் தேவ திட்டம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பாஸ்டர், என் வாழ்விலே தேவ திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய திட்டத்தின் சரியான இடத்தில் நான் வந்துவிட்டேனா என்று சொல்வதற்கு நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருப்பதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்வதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுதான் தேவ திட்டம் உங்களில் ஆரம்பித்தாயிற்று என்பது அர்த்தம், அதனுடைய அடையாளம். இரண்டாவதாக, அவன் தேவனை தரிசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனிதனாகிய மோசே தேவனை ஓரேபிலே தரிசித்தார். எப்பொழுது ஒரு தேவ மனிதன் தன்னை இதுவரையும் கண்ட அந்த நல்ல தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறானோ, அந்நிலை தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றாய் நீங்கள் கவனிங்க, தன் புருஷன் அபிரகாமனுடைய வீட்டிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பொழுதே ஆண்டவருடைய கண்கள் ஆகாரை கண்டது. ஆனால் வெகு நேரத்திற்கு பின், பல மணி நேரத்திற்கு பின்புதான் ஆகாரை கண்ட தெய்வத்தை ஆகாருடைய கண்கள் கண்டது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஆகாரை எப்பொழுதோ பார்த்து விட்டார், ஆனால் தன்னை கண்ட தெய்வத்தை ஆகார் சமீபத்தில் தான் கண்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், என்னை அழைத்த, என்னை அபிஷேகித்த, என்னை ஆளாக்கின, என்னை காண்கிற ஒரு தெய்வத்தை என் கண்கள் எப்பொழுது தரிசிக்கிறதோ, இது தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை. வராமின் சொல்லுங்க. மூன்றாவதாக, அமீன், இதுவரையிலும் கடமைக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, உலகத்திற்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, மனிதனை பிரியப்படுத்த வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவர்களாக இருந்தும் தெய்வ சிநேகம், தேவ அன்பு அற்றவர்களாக இருந்த நாம் இப்பொழுது நமக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இன்னும் ஆண்டவரிடத்திலே, இன்னும் தேவ சமூகத்திலே நெருங்கி சேர வேண்டும் என்ற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்ததல்லவா? இது ஆண்டவருடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. வராமேன் சொல்லுங்க. முன்னால ஜெபிக்கணுங்கிறதே தெரியாது, முன்னால ஜெபிக்கணும் வேண்டும் என்று தெரிந்தும் ஜெபிக்கிறது கிடையாது. ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று தெரிந்தும் ஆலயத்திற்கு போவது கிடையாது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, இன்னும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஆராதிக்க வேண்டும், இன்னும் வேதம் படிக்க வேண்டும், இந்த உணர்வு இருக்கிறதல்லவா? இது தேவனுடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. முன்னாடி 10 நிமிஷம் கிடைக்குமானால் ஓய்வெடுக்கலாம் என்று ஆசைப்பட்டவர்கள், அரை மணி நேரம் கிடைக்குமானால் வீட்டிலே சொந்த கடமைகளை செய்யலாம் என்று அமை நினைத்திருந்தவர்கள் இப்பொழுது 10 நிமிடம் கிடைத்திருந்தாலும் ஓடி வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யக்கூடாதா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா, ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க கூடாதா, ஆண்டவரே என்னை போல சிறைவிட்டு கிடக்கும் என் ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீ தரக்கூடாதா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு எண்ணம், துதிக்கிற ஒரு எண்ணம், வேண்டுதல் செய்கிற ஒரு உணர்வு, தேவனை துதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் வந்திருக்கிறதல்லவா? இந்த விருப்பம் தேவனுடைய திட்டம் முன்னில் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்கிற நிலையின் 3வது நிலை. இது தேவ பர்வதத்தின் அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென். இதுவரையிலும் நம்முடைய வாழ்விலே பல சப்தங்கள், ஒன்று நம்முடைய சுய சப்தம், நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனித சப்தம், நம்மை வளர விடாதபடி நமக்கு விரோதம் செய்கிற சத்துருவின் சத்தமாக எத்தனையோ சப்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தத்தின் நடுவிலும் ஓரேவிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அதுதான் ஆமீன் தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்தது என்கிற அடுத்த நிலை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீர்கள், பாஸ்டர் நான் ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் என்னால் தேவ சத்தத்தை கேட்க முடிகிறது என்று. ஆமீன். ஸ்தோத்திரம். கான்பிடன்ட், உறுதி உள்ளவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், நான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாடல்களை பாடும் பொழுதும், உன்னதமான தேவனை ஆராதனை செய்யும் பொழுதும், மகிமையான கர்த்தரின் சத்தம், அவருடைய சித்தம் என் காதுகளில் துணிக்கிறது, என்னால் உணர முடிகிறது. That is new experience in our life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாய் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் அமைந்து நிறைவேற ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். போகாத புனித ஸ்தலங்கள் இல்லை, போகாத ஆலயங்கள் இல்லை, போகாத ஜப கூடாரங்கள் இல்லை, செய்யாத மாந்திரீகங்கள் இல்லை, பார்க்காத அமைன் அஞ்ஞான வழிபாடுகள் இல்லை. ஆனால் எத்தனையோ இடங்களில் கிடைக்காத கர்த்தருடைய வார்த்தையை நான் பெறுகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நான் தேவனுடைய திட்டத்தின் பகுதியில், ஆண்டவருடைய சித்தத்தின் பகுதியில், ஆண்டவருடைய வார்த்தையின் பகுதியில் வந்திருக்கிறேன். தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்து விட்டதே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் தெளிவாய் சொல்லுகிறேன், ஐயா தேவனுடைய வார்த்தைகளின் காதுகளில் கேட்கிறது, முன் போல அல்ல. வேத வசனங்களை கேட்க என் இருதயம் ஆவல் கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தை எங்கு துணித்தாலும் என்னோடு பேசுகிறதாய் நான் உணர்கிறேன். என்ன வார்த்தைகள் வந்தாலும் என்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார், என் குடும்பத்தோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை என்னை பார்த்து தான் வருகிறது என்று சொல்கிற ஒரு உணர்வு வருகிறதா? அப்ப புரிந்து கொள்ளணும், தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் இணைந்து விட்டீர்கள். உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்ப மோசேக்கு ரொம்ப சந்தோஷம், அமை தேவ சமூகத்திற்கு வந்து விட்டார், தேவனை தரிசிக்கிற அனுபவம் கிடைச்சிருச்சு. ஆமீன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர ஆரம்பித்து விட்டார். தேவனோடு நெருங்க வேண்டும் என்ற உணர்வு. இப்ப தேவ சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் கிட்டு இன்னும் ஆண்டவரோடு நெருங்குகிறார். ஓரேபனுடைய 5வது அனுபவம். தேவ சமூகத்திலே வருகிறார், தேவ உற்சாகத்தோடு வருகிறார். இன்னும் ஜபம், இன்னும் ஆராதனை, இன்னும் பாடல், இன்னும் தேவனோடு உள்ள உறவு, இன்னும் ஊழியம், இன்னும் போதகரோடு கூடிய ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம் கிட்ட வர வர வர ஆண்டவர் என்ன சொல்லணும், வா சீக்கிரமாய் வா, என்னிடத்தில் வா. ஆண்டவர் பொதுவா நம்மை ஆண்டவர் எப்படி அழைப்பார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அதான உண்மையான ஆண்டவருடைய அழைப்பு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு ஒன்னு மாதிரி இருக்க மாட்டார் பிரதர். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் மாறுபட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விதம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தோடு பேசுகிற விதம் சில நேரங்களில் வித்தியாசமாக இருப்பது உண்டு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இப்படி கூப்பிட்டார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள் என்று அழைத்தவர். இங்கே மோசே இன்னும் ஆண்டவரோடு இன்னும் கிருபையின் பிரசன்னத்தோடு இணைந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய சப்தம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். மூன்றாம் அதிகாரம், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னா. அல்லேலூயா. வாய் என்று அழைத்து பழக்கமுடைய ஆண்டவர், வாய் என்று அழைப்பதை விரும்புகிற ஆண்டவர், வாருங்கள் என்று இன்று வரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு மனிதனை பார்த்து இனி வராதே என்றார், வராதே என்று சொல்லுகிறார். பாருங்க, இது உண்மையாகவே ஒரு ஆண்டவருடைய செயலா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய அவர் இனி வராதேன்னு சொன்னார். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை தேடின தெய்வம் இங்கே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ என் பக்கத்தில் வராதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க நல்லா கவனிங்க. தேவ மனிதனாகிய மோசேயினால் அப்போது அவர் அனுபவித்த சில ஆயத்தங்கள் அது வரைக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர, இனி அவர் முன் செல்ல வேண்டுமானால் மோசே தனது வாழ்வில் ஒழுங்குபடுத்த வேண்டிய சில பகுதிகள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தன்னுடைய வாழ்வில் இருந்த வாஞ்சை, தன் வாழ்வில் இருந்த விசுவாசம், தன் வாழ்வில் இருந்த ஏக்கம், இதெல்லாம் இப்ப தூரத்தில் கண்ட ஒன்றை சமீபத்தில் காண்கிற அளவிற்கு கொண்டு வந்துருச்சு. தெய்வ சத்தத்தை கேட்டார், அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை அவருடைய கண்கள் கண்டது. ஆனால் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையும் குறித்த ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவரையும் அவருடைய சித்தத்தையும் மோசே புரிந்து கொள்ள வேண்டுமானால் மோசே இன்னும் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, சபையிலே பல வருடமாய் ஆராதிக்கின்ற பலரும், சபையில் பல வருடமாய் தேவனை ஆராதிக்கிற பலரும், ஊழியத்தை பல ஆண்டுகளாய் செய்கிற பலரும் ஒரு எல்லையை விட்டு கடவ முடியாதபடி நிற்கிறார்களே. காரணம் என்ன? அவர்களுக்கு பின்வந்த பலர் கிருபையில் வளர்கிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் ஊழியத்தை செய்கிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் முந்தினோராக மாறும் பொழுது அநேகர் ஒரு எல்லையை கடக்க முடியாதபடி, ஒரு இடத்தை தாண்ட முடியாதபடி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி தடுக்கப்படுகிறார்களே. காரணம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலரிடத்தில் சொல்லுவார்கள், பாஸ்டர் நன்றாக செபிக்கிறேன் ஆனால் நிறைவை காண முடியவில்லை, ஊழியத்தை செய்கிறேன் ஆனால் அந்த ஊழியத்திலே ஒரு பிரகாசத்தை காண முடியவில்லை, ஆவியிலே ஆராதிக்கிறேன் நிரம்பி வழிகின்ற ஒரு நிலையை காண முடியவில்லை, ஆராதனை ஜெபம் தேவ சமூகத்திலே வருகிறேன் எல்லாரும் பாடி களி கூறுகிறாங்க, பட் அநேக நேரங்களிலே நான் மட்டும் வெறுமையாக நின்று விடுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே அமை உன்னுடைய வாழ்க்கையில் இனி என் கிட்டே சேர முடியாதபடி, இனி என் சத்தத்தை கேட்க முடியாதபடி, இனி என் பிரசன்னத்தை உணர முடியாதபடி, இனி என் ஆளுமையை அனுபவிக்க முடியாதபடி, ஏதோ ஒன்று உனக்கும் எனக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்துகிற ஒன்றை உன் காலில் நீ தொடுத்திருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டவென்றால் ஆலயத்திற்கு சென்ற வேண்டாம், தேவ சமூகத்திற்கு வந்த வேண்டாம், அந்நிய பாஷை பேசுகிற வேண்டாம், தேவனுடைய மகிமையின் பூரணத்தை, தேவனுடைய வல்லமையின் பூரணத்தை, தேவனுடைய வார்த்தையின் நிரம்பி வழிகின்ற அந்த தேவ மகிமையை உணர முடியலையே. ஏதோ ஒன்று உன்னை தேவ சமூகத்திலே, தேவ பாதத்திலே, தேவ வார்த்தைக்குள்ளே செல்ல விடாதபடி தடுக்கிற ஒரு ஆயத்தம் உனக்குள்ளே கிடக்கிறது. இனி மோசே முன்னால போகணும்னா அவன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற ஏதோ ஒன்றை கலட்டி வீசியே ஆகணும். நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிற, இவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு வருகிறார். விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது, ஆவிக்குரிய மாற்றம் வந்தது. இப்போ ஒரு எல்லையில் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி வராத முன்னாடி. யாருடைய சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் அதற்கு சொல்லுகிற காரணம் என்ன? இனி கடக்க போகிற இடம், இனி நீ தாண்ட போகிற இடம், நீ இனி வர வேண்டிய இடம் பரிசுத்த பூமி. உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றாத பட்சத்தில் இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் நீ கண்டாய், தெய்வ சத்தம் கேட்டாய், ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற ஒரு இருதயம் இருந்துச்சு, அது கிறிஸ்தவத்தினுடைய துவக்க நிலை. ஆனால் இரண்டாம் நிலை, அவரை அறிகிறதும், அவருடைய சித்தத்தை அறிகிறதும், அவருடைய நோக்கத்தை நீ அறிய வேண்டுமானால் சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். சில காரியங்களை கலற்றி வீசியே ஆக வேண்டும். சில காரியங்களை விட்டே ஆக வேண்டும். சில காரியங்களை மறந்தே ஆக வேண்டும். சில காரியங்களை மன்னித்தே ஆக வேண்டும். சில இருதயத்தை மாற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்ல என்றால் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க முடியாது. நீ ஆலயத்திற்குள் இருக்க முடியும், ஆனால் நீ ஆலயமாய் இருக்க முடியாது. நீ தெய்வ சத்தம் கேட்க முடியும், ஆனால் தெய்வ சித்தம் கேட்க முடியாது. நீ ஆராதிக்க முடியும், ஆனால் உன்னால் இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் கடமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள், அல்லது பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? நான் இப்படித்தான் இருப்பேன், பிரதர், இனி என்னுடைய சுபாவத்தை மாற்றுவது இல்லை, இனி என்னுடைய வேகம், என்னுடைய கோபம், என் வரட்டு சுபாவம், என் வரட்டு கௌரவம், இதை நான் விடுவது இல்லை, பாரம்பரியத்தை விடுவது இல்லை, நான் நேசிக்கிற உலகத்தை விடுவது இல்லை என்று நீ சொல்லுவாயானால் இந்த இரப்பகல் வேளை கத்த சொல்லுகிறார், இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கறை செல்ல வேண்டிய அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் நடுவழியில் நிற்கிறார். கர்த்தருடைய சத்தம் சொல்லுகிறது, இனி வராதே. அநேகரால ஏன் வளர முடியல? அநேகரால ஏன் தேவ மகிமையை காண முடியல? வேதம் சொல்லுகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோ, நிரம்பி வழிகிற. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிலை காண முடியலையே. அல்லேலூயா சொல்லுங்க. எதுவும் என்னைக்கும் போய் ஆண்டவரே ஆண்டவரே என்னைக்கும் கதறுகிற ஒரு சத்தமா, என்னைக்கு இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள்? என் அருமையான மோசே, உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுத்துவது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதே. உனக்கு ஒரு விடுதலை தருவதல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகரை விடுதலை ஆக்குவதே. உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது. உன் வியாதியை சுகமாக்குவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய வியாதி சுகமாக்கப்படுவது. உன் கடனை மாற்றுவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய கடன் தீர்க்கப்படுவதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான இரவு பகல் நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னுடைய நோக்கம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மதிகட்டவனாக இராது. என் ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், எப்பா இதுவரை உன் விசுவாசம், உன்னுடைய ஜபம், உன்னுடைய வாஞ்சை, இதெல்லாம் உன்னை எல்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இனி நீ கடக்க வேண்டுமானா இன்னும் உன்னை ஒழுங்குபடுத்தணும். இனி நீ கடக்க வேண்டுமானா உன்னை உருவாக்கணும். இனி நீ கடக்க வேண்டுமானா உன்னை மாற்றி அமைக்கணும். நீ மாறணும் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருந்தா போதும் பாஸ்டர், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தமா, கொஞ்ச நேரம் பாட்டு பாடணுமா? கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கணுமா? நம்மால முடிஞ்சதை கத்தருக்கு கொடுத்தனுமா? தோத்திரம் ஆமே. பாஸ்டரை பார்த்து ஒரு பிரைஸ் சொல்லான், ஆமே லீடரை பார்த்து ஒரு பிரைஸ் சொல்லான், எல்லாரையும் பார்த்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு வந்த வண்ணமா, தோத்திரம் தோத்திரம் ஆமே, பால்ல நழுவின பழம் மாதிரி போடுமா? அப்படி வாழ்கிறவர் வாழ்க்கை அல்ல. அஞ்சு நாட்கள் இனி உலகத்தில் உயிர் வாழ்ந்தாலும் தேவனுடைய திட்டம் அறிவதற்காகத்தான் என் தேவன் உன்னை ஓரேவுக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மோசேயை ஓரேவுக்கு கொண்டு வந்தது தான் யார் என்று காண்பதற்கல்ல, மோசே யார், மோசே குறித்த தெய்வ திட்டம் என்ன என்று மோசே அறிவதற்கு. நீ பாடிட்டு போகிறதுக்கு அல்ல, ராஜாவின் மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுக்கு அல்ல. இத்தனை வருடங்கள் ஆடுகளுக்கு பின் நடந்து கொண்டிருந்த நீ கண்ணீரிலோ கவலையிலோ பாடுகளின் நடுவிலோ ஆமீன் மிகுந்த வேதனையின் நடுவிலே வாழ்கிற உன் வாழ்க்கை என்ன? உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? நீ யார்? உன்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்? நீ சாதாரணமானவன் இல்லை என்பதை நீ அறிவதற்கு நன்றி இப்படி சொல்லி போகலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை மகனே, என்னை யார் என்று அறிவதற்கோ, உன்னை அழைத்த தெய்வம் யார் என்று மட்டும் நீ அறிவதற்கோ அல்ல. இன்றைக்கு நீ யார் என்று தெரியாமல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற உன்னை, நீ யார், உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை நீ அறியும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். Praise the Lord. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அநேக நேரங்களிலே நமக்கு தெரியல நம்ம யாருன்னு. அதை ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் தன்னை வெளிப்படுத்த முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்னே சிலரை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாட்கள் உண்டு மகனே. இதற்கு முன் சிலரை அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற்று, தேசம் அறிகிற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற்றும்படி நினைத்தேன். ஆனா அவர்கள் அணிந்திருக்கிற ஒரு பாதரட்சை, அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிற ஒரு ஆமீன் ஆயத்தம் உண்டு. அவன் என்னிடத்தில் வரவிடாதபடி, அவன் தேவ திட்டத்தை அறிய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. உன் வரட்டு கௌரவம். எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளை உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க பிரதர்? முடியுமா பிரதர், முடியுமா? இந்த எழுப்புதலின் காலத்தில் என் தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாய் பேசுகிறார். என் வார்த்தையை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான பகல் வேளை சொல்லுகிறேன். நாலு சுவற்றுக்குள்ளே தேவ திட்டத்தை மறந்தவனாக வாழுவதற்காக ஒரு வாழ்க்கை இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ செய்கிறாயோ, இல்லை உன் தெருவிலே அநேகரை கர்த்தருக்குள், உன் கிராமத்தில் அநேகரை கர்த்தருக்குள், நீ வேலை செய்கிற அலுவலகத்தில் அநேகரை கர்த்தருக்குள், தெருவிலே நின்று கொண்டு சுகமளிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை விடுவிக்கும்படி அழைக்கப்பட்டவன் நீ. பட்டயத்தை பிடிக்கிறதுக்கு திராணி படைத்த மனுஷன் மோசே, பட்டயத்தை கையில் எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் நினைச்சார். அவரால் முடிஞ்சுச்சா? இல்லை. ஒரே ஒரு எகிப்தியன் இடத்தில் இருந்து ஒரே ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்றத்தான் முடிஞ்சிச்சு. பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த காலத்தில் மோசே ஆயுதத்தை கையில் எடுத்த பொழுது ஒரே ஒரு மனுஷனை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கோலை கையில் வைத்துக் கொண்டு ஒரு மனுஷனை கூட இழக்காம அத்தனை பேரையும் விடுவிச்சாரே, அதுதான் இனி நீ வாழ்க்க போகிற வாழ்க்கை. பட்டயம் கையில இருந்து ஒரு மனுஷனை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா அவர் கம்பு கையில வச்சுட்டு ஒருவனை இழக்காம கத்தர் விடுதலைக்கு நடத்தினார். நீ நினைக்கிற பணம் இல்லையே, பொருள் இல்லையே, பட்டயம் இல்லையேன்னு, அது ஒண்ணு வேண்டாம். கிருபையின் கரம் உன்னோடு கூட இருக்குமானால் இனிதான் உனக்கு எதிர்காலம். நீ விசுவாசித்தால் கைகளை தட்டி கத்தருக்க நின்று சொல், இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை. நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையை முன்னாலேயே நம்ப முடியாது.

mold us, oh God, more like you, God. We want to thank you. Thank you. Thank you. Thank you. For the Lord will turn every sorrow into joy. We want to thank you. Mahima yuma kasatu. Ni valla naamam uyarthapaduvathaal. Umai pola oruvarum illai. உம்மை போல எங்களை ஆதரிக்க எங்களை நடத்த எங்களை குணமாக எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லையே. உடைய சாயதாயங்களை மாற்றுகிறார்கள். வருகை காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியார் எங்களை எழுப்புவீர். Walking in according to the word of the living God. Lead us and guide us, O God. Let your light guide us. Let your light shine upon us.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் கடைசி அதிகாரத்தை முதல் பகுதியாக 1-14 முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனால் இந்த 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் என்று சொன்னார். ஏன் அதை மென்ஷன் பண்ணும் மூன்றாவது தரிசனம் என்று? அப்போ ஏற்கனவே ரெண்டு தரிசனம் கொடுத்துட்டார். அவர் உயிர் தந்த பிறகு சீஷர்கள் மத்தியில் ரெண்டு தடவை தரிசனம் கொடுத்துருக்கிறார். கொடுத்த போதிலும் என்ன நடந்தது அங்கே பாருங்கள். உயிர் தேர்ந்தார், நானும் மறிப்பேன், உயிரோடு ஏந்திருப்பேன்னு சொல்லி காட்சியும் கொடுத்துட்டார். நான் அதை பாரு என் விழாவில் கையை போட்டுப்பார், என்னுடைய கையில் கையை போட்டுப்பாருன்னு பேதுருக்கெல்லாம் சொல்லிட்டார். இது தோமாட்டெலாம் சொல்லிட்டாரு, ரெண்டு தடவை காட்சியும் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டார். ஆனாலும் இவர்கள் என்ன செய்யவில்லை, அதை நம்பாமல் என்ன செஞ்சாங்க பாருங்கள். பேதுரு 21 அந்த யோவான் 21 மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சீமோன் பேதுரு மற்றவளை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். அவர்களும் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரிலே அவள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்கள், திரும்பவும் பேக்ஸ்லைடு ஆகிறதுக்கு அந்த பேதுரு முதோ காரியமாக சொல்கிறான். நான் சரி, நம்ம தலைவரை என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் உயிரோ இருந்தார் பரவாயில்ல, ஓகே, இருந்தாலும் நமக்கு இங்கே இப்போ இன்மை என்ன வேலை இல்லை, ஒரு வேலைகளும் இல்லை, நம்ம திரும்பி சுவிசேஷம் அது இதுன்னு சொன்னால் நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிடணுவோம், நமக்கு ஏன் வம்பு வேலை, நம்ம பொழப்பை பார்க்கலாம் அப்படின்னுட்டு வலையை எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். இவன் போனது இல்லாமல் இவன் பின்னாடி எல்லாருமே என்ன செஞ்சான் போகிறான். இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி நாம் ஒருத்தவங்க ஒன்று செஞ்சாக்கா பின்னாடி என்ன செய்வோம், எல்லாமே செய்வோம், எல்லாருமே அதை செய்வோம். ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டோம், ஆனால் கெடுதல் செய்கிறதுக்கு ஒருத்தன் போனோம்னா பின்னாடி எல்லோரும் போவோம். ஒருத்தன் பாவம் செய்ய போனோம்னா பின்னாடி எல்லோரும் போவோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒருத்தர் போனால் பின்னாடி யாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனால் சீசல் எப்படி இருந்தாங்கன்றதை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்குறோம். அந்த மாதிரி அவன் பேக்ஸ்லைடர் ஆகி நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி போன பிறகு திரும்பி என்ன செய்கிறார் ஆண்டவர், அந்த மூன்றாவது முறையாக அவர்களுக்கு காட்சி கொடுக்குறார். இப்போ எப்படி காட்சி கொடுக்குறாருனா, ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக மீனை பிடிச்சாங்க ஒரு மீன் என்ன செய்யலை இவங்களுக்கு ஆகப்படலை. அப்போ ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்காதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி ஆண்டவரை விட்டு பின்மாறி போய் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அன்பாவில் அதில் நானும் ஒருத்தவன் தான். நான் சென்னையில் படிக்கும்போது எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, டிப்ளமா ஃபார்மசி படிக்கும்போது. அப்போ நான் அதை ஏற்றுக்கலை, அதை ஏற்றுக்காமல் பைபிளை பீச்சு கையில் தூக்கி போட்டுட்டு நான் எங்கள் அப்பா அம்மா வணங்குற தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லி நான் போய் வணங்க ஆரம்பித்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 5 நான் ரொம்ப விக்ரஸாக வணங்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஜாதகம், ஜோசியம், குறிசு கேட்கறது இப்படி ஊறி போனேன், அதிலே முழுவி போனேன். பக்தியிலே வேணும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பக்தி விட்டால் வேறு வழியில் கோயில் கோயிலாக தவம் கடந்தேன். ஏன்னா அவ்வளோ கடன் பிரச்சனை, மெடிக்கல் ஷாப் வியாபாரம் நடக்கலை, கடன் பிரச்சனை, இப்படியே இருக்கும்போது தான் 5 ஆண்டவர் அப்படியே நூல் விடுற மாதிரி விட்டார். 5 பிறகு வாழ முடியாது, சாகிறதை தவிர வேறு வழி இல்லைன்னு அந்த சாவை நோக்கி போகும்போது தான் ஆண்டவர், நான் வெறுத்த என் தேவன் இயேசு ஆண்டவர் என்னை தேடி ஓடி வந்தார். எப்படி பேதுரு பேக்ஸ்லைட் ஆகி எல்லாரும் பின்மாறி போனாங்களோ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய அவங்கள தேடி போனார். பாருங்கள் 4 வசந்த பார்த்தீங்கன்னா, விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவர் உனக்காக எனக்காக ஏங்கி கொண்டே இருக்கிறார். அன்பான்ல நான் பேக்ஸ்லைடு ஆகி அத்தனை பேருக்கு சொல்லுவேன், நீ இன்றைக்கி பேக்ஸ்லைடு ஆகி ஆண்டவரை விட்டு அன்பை விட்டு நீ பிரிஞ்சு போகலாம், ஆனால் உன்னை என்றைக்குமே ஆண்டவர் என்ன செய்வார், சுற்றி சுற்றி தான் வருவார், உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்வேன். அன்பான்ல அதே போல் என்னை தேடி வந்தார் அந்த 5 வேலையில், எனக்கும் காலை வேலையில் தான் வந்தார். ஏன்னா 6 நான் என் மனைவியை கொலை பண்ணோம், 6:30 அந்த 6 கரெக்டாக என் வீட்டுக்கு வந்தார், வந்து என்னோட பேசினார். அப்போ விடிய காலம் ஆனபோது இயேசு கரையில் நின்று அவரை இயேசு என்று சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போ பார்த்தாங்க, அவங்க இயேசு தான்னு நினைக்கிறாங்க. இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்துல உண்டோ அப்படின்றார். இப்போ பாருங்கள் எவ்வளோ பசியில் இருக்கிறாரு, எவ்வளோ தாகத்தில் இருக்கிறாரு, ஆத்ம தாகம் ஆத்ம பசி. ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க என்ன செய்யலை, புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வலதுபுறம் வலையை போட்டாங்க. அதற்கு அவர்கள், போட்டுட்டு திரளான மீன் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பான சீஷன் பேதுரு பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனபடியால் மேற்சட்டையை கட்டி கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்களும் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகிலிருந்து கொண்டே மீன்களும் வலைகளையும் இழுத்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், பேதுரு புரிஞ்சுக்கிட்டான், அவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் சொல்லி நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்காம நம்ம என்ன செஞ்சோம், வலையத்துக்கிட்டு மீன் பிடிக்க போனோம். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த தொழிலும் விருத்தி ஆகலை. ஆண்டவர் என்ன, சில பேருக்கு இதை நான் சொல்லும்போது ஒரு சிலருக்கு அழைப்பு வரும். ஏசு ஆண்டவர் ஊழியத்துக்குன்ற அழைப்பு கொடுத்துருப்பார். அவன் என்ன செய்வான், வியாபாரம் பண்ணுறதுக்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கோ போகணும்னு அந்த அழைப்பை தெரியாதபடிக்கு போவான். ஆனால் எதில் போனாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, அந்த ஆசீர்வாதம் இருக்காது, உருப்படாது, நஷ்டம் கஷ்டம் இப்படிலாம் வரும். அப்போ கூட அழைப்பை என்ன செய்வாங்க, அவங்க உணரவே மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு தம்பி அதே மாதிரி தான் இருந்தான். ஏதோ வேலைக்கு போனான், எங்கெங்கேயோ போய் லஞ்சம் கொடுத்து பார்த்தான், ஒரு வேலையும் கிடைக்கல. லஞ்சம் வாங்கினவெல்லாம் ஏமாற்றிட்டான். அப்போ தான் நான் சொன்னேன், தம்பி உனக்கு அழைப்பு இருக்குது, காஸ் கால் இருக்குது, ஆனால் நீ என்ன செய்கிற, அதை அறியாதபடிக்கு புரியாதபடிக்கு நீ என்ன செய்கிற, வேலைக்கு போவோம், உலக பிரகாரமாக நான் உழைக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறதுனால நீ ஆண்டுடைய ஊழியத்தை செய், ஆண்டுடைய வேலையை செய்ய, ஆண்டு உன்னை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அதே போல் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் சென்று தான் அதை புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து கேட்டான், அப்புறம் பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கி உட்காந்துருக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அதே போல் அழைப்பு தெரியாமல் போனாலும் எதுவுமே நமக்கு வாய்க்காத போகும், எதுவுமே வாய்க்காதே போகும். அதனால் நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து நான் எதுக்காக நான் எது செஞ்சாலும், ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா, உன் மன விருப்பத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுறன்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடினா நான் எல்லாம் உனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்படி எல்லாம் கூட கொடுக்குறேன்னு சொன்னவர் ஏன் குறைவுபட விடுறார். அப்போ ஏன் எங்கள் பேதருக்கு கிடைக்கலன்னா, அவனுடைய அழைப்பு அது கிடையாது, மீன் பிடிக்கிற வேலை கிடையாது. மனிதர்களை பிடிக்கிறதுக்கு தான் அவர் என்ன செஞ்சார், அழைத்தார். ஆனால் இவன் என்ன செஞ்சான், ஏசாண்டவர் மறிச்சிட்டாரு, அதனால் நம்ம திரும்ப மீன் பிடிக்கிற தொழிலே போகணும்னு தொழிலுக்கு போனான். ஆனால் அதில் தான் ஒன்றுமே கிடைக்கல. அதனால் ஆண்டவர் சொன்ன பிறகு மீனை போட்ட பிறகு என்ன செஞ்சுது, வலை கிழியத்தக்கதாக 53 பெரிய மீன்கள் கிடைத்தது என்று பார்க்குறோம். அப்போ தான் ஆச்சரியப்பட்டு, ஓஹோ இவர் தேவ மனுஷன்தான், இவர் உயிரோடு இருக்கிறாரு, நம்ம தான் இவருடைய நோக்கத்தை அறியாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், பின்மாறி போயிட்டோன்னு சொல்லி தான் அவன் அந்த கடலில் குதித்தான். அன்பாவிலே குதித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், அவர் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறார் உணவு. அதுதான் ஆண்டவர். அன்பாவில் இன்றைக்கி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் அல்ப சொல்பமாக, இன்றைக்கி ஆண்டவரால் நினச்சார்னாக்க எப்படி வேணாலும் நம்மளை போஷிக்கிறதுக்கு அவரால் முடியும். அதுதான் ஆண்டவர். அந்த சராசரத்தை உருவாக்கின தேவன் அவர் தான். ஆனால் அவர் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிறுமையாக நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவரை ரொம்ப லோவாக எடை போட்டு வச்சுருக்கிறோம். அவரால் முடியாது, நம்ம தான் எல்லாம் உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு. அவர் தான் என்ன சொல்கிறார், காக்கா வைப்பார். நேற்று ஒரு பாஸ்ட் மெசேஜ் கொடுக்கும்ல சொன்னார், ஒரு தம்பி ஒரு எலக்ட்ரிஷியன் வந்தானா, இந்த லாக்டவுன் உனக்கு என்னடா கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னாங்கண்ணா, கேட்டாராம், லாக்டவுனு உனக்கு என்னடா கற்றுக் கொடுத்ததுன்னு. எனக்கா லாக்டவுனில் உக்காந்தே சாப்பிட்லான்னு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, அது உங்கள் வேதத்தில் கூட சொல்லியிருக்குதே அப்படின்னு நானா, என்னடா சொல்லியிருக்குன்னா, அந்த எலக்ட்ரிஷியன் புறஜாதி மக்கள் கூட அறிஞ்சு வச்சிடறான் பாருங்கள், காக்காவை கவனித்துப்பார், அது நூக்கிறதும் இல்லை, அது உழைக்கிறதும் இல்லை, அதனுடைய களஞ்சியங்களை சேர்க்கறதும் இல்லை, அதை கூட பிழைப்பு விட்டுக்கிறாருன்ற மாதிரி. சார் இந்த லாக்டவுனில் எனக்கு அருமையாக பொழப்பு போச்சு சார், எனக்கு பொழப்பே இல்லாட்டாலும் நாங்கள் 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டோம் சார் அப்படின்னு நானா. அப்போ என்ன அது, அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பொழப்பிட்டுக்கிற தேவன், பிழைப்புட்டுக்கிற, அதை அறியாதபடிக்கு அதை விசுவாசிக்காதபடிக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், எதோ செஞ்சுக்கிட்டு எதோ பண்ணுறோம், சுயத்தில் ஓடிட்டுருக்குறோம். அன்பாவில் இன்றைக்கி இவர் என்ன செய்கிறாரு, மீன்லாம் கறி நெருப்புலாம் போட்டு மீன்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கிறார். ஆனாலும் அவங்க அறிவு வரணுன்றதான் அதெல்லாம் செய்கிறார். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களில் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அதுதான் அதிசயம். இன்றைக்கி ஆண்டவர் 153 மீனை, இன்றைக்கி 153 மீனை வந்து அந்த வலை வந்து இந்நேரம் கிழிஞ்சிருக்கும், அது சின்ன வலை, ஆனால் கிழியாமல் வந்ததுன்னா ஆண்டவர் செய்த அற்புதம் பாருங்கள். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் சொல்ல, சீமோன் பேதுரு இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கி அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு, எப்படியாக ஆண்டவர் போஷிக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்பாலே அந்த 153 மீன்கள் பெரிய மீன்கள் தான் இன்றைக்கி அநேக ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு மனுஷனாக பேதுரு மாறினார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவரை விட்டு நாம் பின்மாறி போனாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் நமக்காக போஜனத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுக்காக நாம் பிரயாசப்படுறோன்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம வந்து ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சார், அழகாக அப்பத்தி மீனையும் எடுத்து அவர்களுக்கு பரிமாறினார் என்று பார்க்குறோம். அவர் மூணாவது முறையும் காட்சி கொடுத்த பிறகு அவங்க கண் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு ஒரு தடவை பேசுகிறார், ரெண்டு தடவை பேசுகிறாரு, மூணு தடவை பேசுகிறாரு, பேசியும் நமக்குள்ளார என்ன வரல, விசுவாசம் வரல, ஆண்டவரை நம்ப மறுக்கிறோம், நம்ம சொந்த புத்தியில் தான் போகிறோம், சொந்த இஷ்டப்படி தான் நடக்கிறோம். அன்பாவில் இதுக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எப்படி பேதுரு தான் சொந்த இஷ்டப்படி அவன் சென்று செல்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் என்ன செய்கிறான், அவன் கூட கூட்டிக்கிட்டு போகிறான். அது அந்த மாதிரி நாம் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கென்று வாழ்வோம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம், கர்த்தரையே நம்பியிருப்போம், கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன மாதிரி அவரையே நம்பிக்கொண்டு உக்காந்துட்டு இருப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். வலை கிழியாதபடிக்கு 150 பெரிய மூன்களை தந்த மாதிரி இன்றைக்கி உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையிலும் செய்வார், என் வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறார். அன்பானுள்ளே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம வளருவோம். ஆண்டவர் நம்மளை போஷிக்க ரெடியாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறீர். 2 முறை நீர் காட்சி கொடுத்தும் அந்த பேதுரும் மற்ற சீஷர்களும் நம்பாதபடிக்கு ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பை மறந்து போனவர்களாய், ஆண்டவரே கண் சுருகி போன குருடர்களாய், ஆண்டவரே மீன் பிடிக்க பொழப்பை தேடி ஓடினார்கள். அதே போல் நாங்களும் எவ்வளோ ஆண்டவரே ஊழியக்காரர்களும் இன்றைக்கு ஆண்டவரே இந்த லாக்டவுனில் எவ்வளோ ஆண்டவரே, நேற்று கூட ஒரு ஊழியக்காரர் கேட்குறார் ஆண்டவரே, ஐயோ நாங்கள் வந்து வேறு எங்கேயாவது இந்த அந்த ஒரு சாமியார் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம், அங்கே தான் லாக்டவுனே இல்லை, அங்கே தான் வந்து கொரோனாவே இல்லை, இங்கே பொழப்பே இல்லை, எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கு என்னன்னு ஆண்டவரே புலம்புறதை பார்க்குறோம். ஆண்டவரே இந்த லாக்டவுனால் நாங்கள் புலம்பாதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் காக்காவை கூட நீர் பிழைப்பூட்டுகிற தேவன். ஆண்டவரே ஊழியக்காரர்களை பிழைப்பூட்டாத இருப்பீரோ, அல்லது எங்களை பிழைப்பூட்டாத இருப்பீரோ, விசுவாசிகளை பிழைப்பூட்டாத இருப்பீரோ, எப்படியாக ஆண்டவரே இந்த சீஷர்களுக்கு ஆண்டவரே நீர் பிழைப்பூட்டும்படியாக ஆண்டவரே போஜனம் கொடுக்கும்படியாக தயாராக வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணராதபடிக்கு எங்கள் இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தயவாக என்னை எங்களை மன்னியும், இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை மன்னியும். உன் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற உதவி செய்யுங்கப்பா. நீர் அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். ஆண்டவரே என்னையும் எங்களையும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்யவும் அநேகருக்கு உண்மை வெளிப்படுத்தவும் உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. நீர் அப்படியாக செய்ய போகிறீங்க நன்றி ஆண்டவரே. நீர் அதிசயத்தை செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் அதனுடைய 5 வசனம். பின்னும் அவர் 1000 மூலம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறது. எசேக்கியேலை அந்த நல்ல அனுபவத்தை கிணறாய் நடத்தி செல்லுகிறார். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று. மனுக்குலத்துக்கு பரலோக தகப்பன் அருளுகிற நல்ல ஈவாகிய பரிசுத்தாவியை குறித்து சொல்லப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே எசேக்கியேலை நடத்தின அனுபவம், முதலாவது இந்த தண்ணீரின் அளவு என்பது கணுக்கால் அளவா இருக்கிறது. கணுக்கால் என்று சொல்லும் போது பாதம் தண்ணீருக்குள்ளே, மீதி எல்லாமே வெளியே. ஒருவன் கணுக்கால் அளவு தண்ணீரில் நிற்கிறவனை பார்த்தால் கொஞ்சம் பகுதி தண்ணீருக்குள் இருப்பதை அறிய முடியும், மீதி எல்லாமே ஏற்கனவே இருந்தது போல வெளியே இருப்பதை காண முடியும். இன்னும் 1000 மூலம் அளக்கும் போது முழங்கால் அளவு, முழங்காலுக்கு கீழே தண்ணீருக்குள்ளே, மீதி எல்லாமே வெளியே. இதோடு நிறுத்தவில்லை, எசேக்கியேலும் போதும் என்று சொல்லவில்லை. அந்த உன்னத அனுபவத்துக்கு நேராய் ஒரு தேவ பிள்ளை செல்ல வேண்டுமானால் போதும் என்று சொல்லக்கூடாது, மாறாக இன்னும் அறிய வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு நிறைவு, ஒரு திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை அறிகிற காரியம், அபிஷேகத்தின் நிறைவு கடுத்த காரியம், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியம், தேவனுக்காய் செயல்படுகிற காரியம், இதுல ஒரு தேவ பிள்ளை கடைசி வரை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த அனுபவத்துல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் இந்த எசேக்கியேல் 47 அதிகாரம் நமக்கு காண்பித்து தருகிறது. முழங்கால் அளவு அளக்கப்படுகிறது, இடுப்பளவு அளக்கப்படுகிறது. இப்பொழுது நீச்சாலத்தின் அனுபவம் என்று சொல்லும் போது ஏறக்குறைய கழுத்து பகுதி. இதுவரை அளர்ந்து தண்ணீரின் அளவை பெருக்கெடுத்து கழுத்துக்கு கீழே முழுவதும் தண்ணீருக்குள் இருக்கும்படிக்கு, தலை மாத்திர வெளியே தெரியும்படிக்கு இந்த அனுபவம் நமக்கு காண்பித்து தருகிறது. இதோடு அளந்து முடிக்கப்படுகிறது. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அது நீச்சாலமாயிருந்தது என்று. ஆமென். இங்கே நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு அபிஷேகத்தின் நிறைவு, ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் அதை எப்படி கண்டுகொள்ள முடியும் தெரியுமா? தலை மாத்திர வெளியே இருக்கும், மீதி எல்லாமே தண்ணீருக்குள் மறைக்கப்பட்டிருக்கும். தண்ணீருக்குள்ளே கை கால்கள், ஒரு மனிதனுடைய மற்ற எல்லா அவயவங்களும் தண்ணீருக்குள்ளே, தலை மாத்திரம் வெளியே. தலை யாரு தெரியுமா? கிறிஸ்து. அபிஷேகத்தின் நிறைவு என்பது நம்மில் வெளிப்படுகிற வரங்களை அல்ல காண்பிக்கிறது. அபிஷேகத்தின் நிறைவு என்பது நம்மில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே. ஆமே. வரங்கள் ஆவியானவர் தருகிற கிஃப்ட். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் பிரயோஜனத்துக்காக தேவன் தம்முடைய சித்தப்படி வரங்களை கொடுக்கிறார். ஆனால் இந்த நிறைவின் அனுபவம் என்பது ரெண்டு வரங்களை வெளிப்படுத்துவதல்ல, நிறைவின் அனுபவம் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து பூரணமாய் வெளிப்படுகிறாரா இல்லை? இன்னும் கணுக்கால் அளவுல, முழங்கால் அளவுல, இடுப்பளவுல திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் ஆவியில நிறைந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசினதும் அதில் நம்ம திருப்தி அடைகிறோமா? அல்லது ரெண்டு வரங்கள் நம்மில் வெளிப்பட்டதும் அதில் திருப்தி அடைகிறோமா? ஒரு தேவ பிள்ளையினுடைய தாகம் எப்பொழுது தணியும் தெரியுமா? கிறிஸ்து அவனில் பூரணமாய் வெளிப்பட்ட பிறகே. இது நம்முடைய ஏக்கமாகட்டும், இது நம்முடைய வாஞ்சியாகட்டும். என்னை காண்போர் உம்மை காணட்டும் ஆண்டவரே, உம் சாயல் என்னில் வேண்டும் என்று பழைய ஒரு பாடல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஒவ்வொருவருடைய ஏக்கமும் வாஞ்சையும் இதுவாயிருந்தது. நம்முடைய ஆசையும் இதுவாயிருக்க வேண்டும். ஆமே. கிறிஸ்துவை நம்மில் காண வேண்டும். யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் அவனுடைய ஏக்கம், அவனுடைய ஜபமாயிருந்தது. அவனிடத்தில் வந்தவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்சேன்னு கேட்கல, மாறாக நீர்தான் கிறிஸ்துவா, மேசியாவா என்று கேட்டார்கள். அப்படி கேட்க காரணம் என்ன? யோவான் என்ன பெரிய அற்புதம் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லையே. வனாந்திரத்தில்
கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறான். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்த வார்த்தைகளை பேசுகிறான். ஒரு சாதாரண வாழ்க்கை, அப்படிப்பட்டவனிடத்துல ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து நீங்க தான் கிறிஸ்துவா என்று கேட்கிற அளவுக்கு அவரில் கிறிஸ்து வெளிப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சம் தண்ணீருக்குள்ளே மடியட்டும், கிறிஸ்து மாத்திரம் வெளியே தெரியட்டும். நம்மில் கிறிஸ்துவை என்று இந்த உலகம் காண்கிறதோ அன்றே இந்த உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மில் கிறிஸ்துவை எப்பொழுது நம் தேசம் காண்கிறதோ அப்பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை வெளிப்படுத்த இன்னும் அந்த அபிஷேக நிறைவுக்குள்ளாய் செல்ல அவர் கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மறைத்து தம்மை வெளிப்படுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே காண்பித்து தந்த, கற்றுத்தந்த, உணர்த்தின இப்படி நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை வெளிப்படுத்தணும், நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. எங்களில் உள்ள மாம்சம் ஆண்டவரே உமக்குள்ளாய் மறைந்து ஆண்டவரே நீரங்களில் வெளிப்பட எங்களை முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. கேரிபால்டி என்பவர் இத்தாலி நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர், புரட்சியை ஏற்படுத்தியவர். அவர் எப்படியாவது நமது தேசத்துக்கு சுதந்திரம் பெற்று தந்து விடுவார் என்று இத்தாலி மக்கள் நம்பினார்கள். ஒருநாள் அவர் மிக பெரிய கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் நம் தாய்மண்ணுக்காக போராட வேண்டும், நம் தேச விடுதலைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும், எத்தனை பேர் ஆயத்தம் என்று மிக பெரிய அழைப்பை கொடுத்தார். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானவர்களில் ஒரு வாலிபன் மட்டும் எழுந்து நின்று, நான் என் தேசத்து விடுதலைக்காக போராடினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். அதற்கு கேரிபால்டி சற்றும் யோசிக்காமல் மின்னல் வேகத்தில் அவனுக்கு பதிலளித்தார். நீ தேசத்துக்காக போராடினால் உனக்கு காயங்களும் அதனால் ஏற்படும் தழும்புகளும் தான் கிடைக்கும். ஒருவேளை மரணம் கூட பரிசாக கிடைக்கலாம் என்று பதிலளித்தார். ஆனால் இத்தாலிக்காக நீ ஏற்றுக்கொண்ட காயங்களும் தழும்புகளும் மரணமும் இத்தாலிக்கு மிகப்பெரிய விடுதலை கொண்டு வரும் என்று நீ ஒருபோதும் மறந்து போகாதே என்று கேரிபால்டி கூறினார். அதை கேட்ட அந்த இளைஞன், என் மரணம் என் தேசத்துக்கு விடுதலை பெற்று தருமானால் நான் மரிக்கவும் ஆயத்தம் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய பரலோக மேன்மையை துறந்து இப்பூலோகத்திற்கு வந்தார். இங்கே வருவது மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குவதற்காக என்றும், அவ்வாறு மனுக்குலத்தின் பாவத்தை நீக்க தான் சிலுவையை சுமக்க வேண்டும், வாரினால் அடிபட வேண்டும், காயப்பட வேண்டும் என்று தனக்கு தெரிந்திருந்தும் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தம்முடைய சரீரத்தை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். அவர் சிந்திய இரத்தத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டன. அவருடைய காயத்தின் தழும்புகள் நம்மை குணமாக்குகின்றன. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றன. நம் பாவங்கள் கழுவப்பட்டபடியால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாமல் கோடிக்கணக்கானோர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பிசாசினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்கும்படி பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல நாம் ஆயத்தமா? அதனால் வரும் பாடுகளை சகிக்க ஆயத்தமா? பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவுக்காக தான் அடிபடவும் கட்டப்படவும் மரிக்கவும் தயார் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே அவர் மூலமாக அநேகர் இயேசுவின் விடுதலையை பெற்றுக் கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இதற்காக நம்மையும் அர்ப்பணிப்போம். ஆயிரங்கள் இயேசுவின் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும்.

ஆசிர்வதிக்கிறார். இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் புயல் போன்ற போராட்டங்கள், கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தை போன்ற எதிர்ப்புகள், சூறைக்காற்றை போன்று எப்பக்கம் திரும்பினாலும் அடித்து வீசுகின்ற துன்பங்கள் போன்றவற்றில் நீங்கள் கடந்து போய் அவைகளிலிருந்து எப்படி கரை சேர்வது என்று அறியாது திகைத்து இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றி பூரண சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு பூரண சமாதானத்தை பெற்று கொண்டவர்களை பற்றி தியானிப்போம். முதலாவதாக விரும்பினவர்களால் சோதிக்கப்பட்டான். சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்க்கின்றோம். தாவீது தன் ராஜ்ய பாரத்தில் அநேகரால் துன்பப்படுத்தப்பட்டவன். ஒரு பக்கம் பகைவர்களின் முற்றுகை, மற்றொரு பக்கம் சவுலினால் செய்யாத குற்றத்திற்காக சோதனைகள், வேறொரு பக்கம் தன் சொந்த மகன் அப்சலோமால் பொறாமையின் நிமித்தமாக பகை. அதற்கு மேலாக தனக்கு உண்மையாக வேலை செய்து கொண்டிருந்த, நல் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்த அகித்தோபேல் மூலமாய் வஞ்சிக்கப்படுதல். இப்படியாக தன்னுடன் இருந்தவர்களினால் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு காடுகளிலும் மேடுகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தான். ஆனால் ஒன்றை மட்டும் தாவீது பற்றி கொண்டான். பின்வாங்கி போகாமல், சோர்ந்து போகாமல், தன்னை எப்பொழுதும் திடப்படுத்தி கொள்ளும்படிக்கு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அதனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ராஜ்ய பாரத்தில் நீண்ட நாள் ஆட்சி செய்தான். தாவீது இப்படியாக சொல்கிறார், அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார், என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்தினார், அவரே என் விளக்காயிருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதை வாசித்து அறிகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு தூரமாய் இருப்பவர்களாலும் நீங்கள் நம்பினவர்களாலும் அல்லது உங்களின் சொந்த உறவுகளினாலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு துன்பங்களை அனுபவித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கு விடாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, உங்களை தாயின் கற்பத்திலேயே உண்டாக்கினவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் சமூகத்தையே தேடி வாஞ்சிப்பீர்களானால் உங்களுக்கு எதிரான பகையை முறித்து உங்களுக்காய் யுத்தம் செய்து எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து பூரண சமாதானத்தை இன்றைக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் சோதிக்கப்பட்டான். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற அறிவையும் கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியும் கொடுத்திருந்தமையினால் தானியேல் ராஜ்யத்தின் பிரதானி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தான். இதனால் பொறாமை கொண்டவர்கள் தானியேலை குற்றப்படுத்த படிக்கு முகாந்திரம் தேடி பல வழிகளில் சோதனைக்கு உட்படுத்தினார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்ததை உண்ணும்படிக்கும் ஜபம் பண்ணுவதிலும் துன்பப்படுத்தி சிங்கத்தின் கெபிகளே போடுகிற அளவுக்கு அவனுக்கு தீங்கு செய்து அதையும் நிறைவேற்றினார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் தானியேல் கர்த்தரை விடாது பற்றி கொண்டு அவரையே நம்பியிருந்தவனால் உயர்த்தப்பட்டான். பகைவர்கள் அழிக்கப்பட்டனர் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பணியிடங்களில், சமுதாயத்தில், ஊழியத்தில் நம்மை சுற்றி பொறாமைக்காரர்களும் போட்டியாளர்களும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறாமையின் நிமித்தமாக உங்கள் பணியிடங்களில் உண்மையாயிருந்தும் தேவனுக்கு பயந்து நடந்தும் இருக்கிறோமே, ஆனாலும் நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், முன்னேற்றம் இல்லை, செய்கிற வேலைக்கேற்ற சம்பளம் இல்லாமல் ஏமாற்றங்கள், மனதளவில் உண்டான காயங்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. உன் பொறுமையை, உன் சகிப்புத்தன்மையை, உன் கிரியையை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தும் சகிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு என்கிறார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருக்கிற உங்களை இன்றைக்கு அவர் தலையாக்கி மேலாகும்படி செய்து பணியிடங்களில், குடும்பத்தில், ஊழியத்தில் உங்களை இதுவரையில் இல்லாத அளவில் உயர்த்தி மேன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக வியாதியினால் சோதிக்கப்பட்டான். யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவை குறித்து நாம் பார்க்கையில், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமாயிருந்தவன். அதோடு மட்டுமல்லாமல் யோபு கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயும் மிகுந்த ஆஸ்திகளை உடையவனுமாயிருந்தவனுக்கு பிசாசினால் பெரும் சோதனை உண்டானபடியினால் அவனிடமிருந்த எல்லா செல்வமும் உறவுகளும் நண்பர்களும் இல்லாமல் போன நிலைக்கு தள்ளப்பட்டான்.
இறுதியில் அவன் உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்து அதனால் அவன் ஓட்டை வைத்து சுரண்டிக் கொண்டிருக்கும்படியான கொடிய வியாதியினால்

வாதிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டமையினால் யோபு சொல்லுகிறான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரையே பார்ப்பேன் என்று, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அவரையே நம்பி இருந்தமையினால் கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசிர்வதித்தார், இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியில் கடந்து போய்க் கொண்டு இருப்பீர்களானால், விரும்பினவர்களினால் சோதிக்கப்பட்டும் விசேஷித்த ஞானம் இருக்கிறபடியினால் முன்னேற விடாமல் தடை செய்து இருக்கிற நிலையிலேயே இருப்பீர்களானால், சரீரத்தில் உண்டான வியாதியின் மூலம் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் கண்ணீரோடு விண்ணப்பங்களோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து உங்களை எல்லாவற்றில் மேலும் அதிகாரியாக்கி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் பூரண சமாதானத்தை தருகிற இயேசுவை இதுவரையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களையும் ஆசீர்வதித்து பூரண சமாதானத்தை தந்து காத்து நடத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம்.
1: கர்த்தரே ஆவியானவர்,
0: கர்த்தரே ஆவியானவர்,
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
1: அங்கே விடுதலையும் உண்டு,
0: அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தர் உன் வாழ்க்கையில், ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் கர்த்தராக மாறணும். ஆவியானவர்னா ஏதோ ஆவி, பிதா தான் ரொம்ப பெரியவர், இயேசு கிறிஸ்து அதுக்கு கீழே அவர் பெரியவர், ஆவியானவருக்கு கீழே உள்ளவர் என்று அல்ல. இந்த மூன்று பேரும் ஒன்று தான். இவர்கள் ஒன்று, அவர்கள் தெய்வம். அவர் உங்க வாழ்க்கையில் கர்த்தராக இருக்கணும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். வேதாகமத்தில் ஆவியானவரை பற்றி படிக்கும்போது ஆதி முதல் இந்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 படிக்கிறோம். அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்திலே, இருளாயிருந்த இடத்தில் அசைவாடினார். அசைவாடின அந்த தெய்வம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தினார். மிகவும் நல்லதாக மாற்றிவிட்டார். சாத்தான் எதையெல்லாம் கெடுத்தானோ ஆவியானவர் அசைவாடி தேவனுடைய வார்த்தையை கொண்டு கிரியை செய்தார். ஆவியானவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையோடு செயல்படுவார். உன் வாழ்க்கையும் சீர்கட்டதாய் இன்றைக்கு இருக்குமானால், இருளாயிருக்குமானால், ஒழுங்கற்ற நிலைமையில் நீ வாழ்வாயானால், வெறுமையாய் நீ உணர்வாயானால், இன்றைக்கு ஆவியானவர் உன்னை விசேஷமாக தொடுகிறார். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி மிகவும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் கொடுப்பார். உன் குடும்ப வாழ்க்கை பிசாசு அழிப்பதற்காக பல திட்டங்களை போட்டு, வார்த்தைகளை உனக்கும் மனைவிக்கும் கொடுத்து உன்னை பிரித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒழுங்கற்ற உன் குடும்பத்தை ஒழுங்காக மாற்ற ஆவியானவருடைய செயல் இன்றைக்கு இறங்கி வரட்டும். உன் குடும்பம் மிகவும் நல்லதாக மாறிவிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்கு சிலர் மேல் இறங்கி வந்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நியாயாதிபதிகள் மேல் இறங்கி வந்து சத்துருக்களுக்கு மக்களை விடுதலையாக்க அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அந்த வேலை முடித்தவுடன் அவர் போய்விடுவார். நிரந்தரமாக பழைய ஏற்பாட்டில் எந்த மனிதனோடும் கூட அவர் தங்கியிருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் மேல், முதியோர் மேல், குமாரர் மேல், குமாரத்திகள் மேல், ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன். எப்படி எல்லார் மேல் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது என்றால், நம்முடைய தெய்வமாகிய இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்காகவும் ஒரு பலியை செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தி நமக்காக அவர் தேவ சமூகத்தை திறந்திருக்கிறபடியினால், என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகிற அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டதுனால் எல்லார் மேலும் ஆவியான ஊற்றப்பட முடியும். மாம்சமான யாவரும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வழி புதிய ஏற்பாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரால் நிரப்பப்பட வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவர் நடத்துகிற பிரகாரம் நடக்க வேண்டும். முதலாவது, கர்த்தரே ஆவியானவர். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தான் உங்களுக்கு எஜமானா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு போராட்டத்தை நீங்கள் காண முடியும். கலாத்தியர் 5:17 வாசியுங்கள். கலாத்தியர் 5:17.
1: மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
0: மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாக இருக்கும்,
1: ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
0: ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது.
1: நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு,
0: நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு
1: இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது.
0: இவைகள் ஒன்று

0: ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடக்குது ஆவிக்கும் மாம்சத்துக்கும். நிறைய பேர் மாம்சம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்வாங்க. புருஷனை விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு மாம்சம் சொல்லும், தாய் வீட்டுக்கு போயிரு. எவ்வளவு நாள் கஷ்டப்படுவேன், தாய் வீட்லேயும் சொல்லுவாங்க ஓடி வந்துருமா, இந்த மனுஷனோட நீ இருக்கிறது போல சாகலாம் வா, எல்லாம் மாம்சம். ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேரும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் சாவானாலும் பிரிய மாட்டேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் பிரிய மாட்டேன். ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடு. சமீபத்தில் ரெண்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. சொன்னால் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஒரு ஆள் ரொம்ப தாழ்ந்து இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட அது ஏறி இருக்கும், புருஷங்காரன் ஏறிடுவான். இப்போ அவன்கிட்ட பேசுவான் அவன் தாழ்ந்துருவான், இவன் ஏறிடுவான். எல்லாம் மாம்சத்தின் ஆவிகளை நினச்சி அவங்க அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கெடுக்கிறதே இந்த தாயின் தகப்பனு கூட கிடந்து சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்தே அழிச்சிருவாங்க குடும்பங்களை. ஆவியானவருக்கு ஒருத்தரும் கீழ்ப்படிய மாட்டேங்க. பிறகு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் பேசியிருக்கார் ரெண்டு பேருடையும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் தாழ்ந்து ஒருவரையொரு நேசிக்கிறாங்க, கைபேத்தி, நல்ல கைபேத்தி. ஆவியானவருக்கு ஆவியானவர் வீட்டில் கத்தராக இருக்கிறாரா? நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அன்பினால் ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவது, நியாயப்பிரமாணம் எல்லாமே அன்பில் தான் இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், ஒருவரிடத்தில் அன்பாயிருங்கள். அந்த கற்பனையை கீழ்ப்படணும், அதான் ஆவியானவர். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து விடாதிருங்கள். கடித்து பட்சிக்காத மிருகன்னா நாய் தான் கடிக்கும் பட்சிக்கும், சதையை பிடுங்கி எடுத்துரும். சிங்கம்னா பயங்கரமாக கடித்து சதையை எடுத்து சாப்பிடும். ஒருத்தன் சிங்கம் போல நாய் போல மாம்சத்தின்படி கடித்து பட்சிக்கிற குடும்பங்களை பார்க்குறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், அதெல்லாம் மாம்சம். மாம்சத்தின்படி வாழாத, நியாய பிரமாணத்தின்படி அல்ல, ஆவியில் நடத்தப்படுங்கள், ஆவியில் நடத்தப்படுங்கள். ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஆவியானவர் உனக்கு கத்தரா இருக்கிறாரா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன்னு சொல்லிப்பாரு. உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் வேலை, உன் தொழில் ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை லாக்டவுன் வந்தானே, கத்தர் உன் வீட்டை நடத்துவார், கத்தர் உன்னை நடத்துவார், சபையை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் கத்தரே ஆவியானவராக இருப்பாராக. அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பயங்கரமான பகைகள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், இவைகளெல்லாம் 17 கிரியைகள் மாம்சம். இந்த மாம்சத்தை விட்டுட்டு ஆவியானவர் ஆவியின் கனிகளை உனக்கு கொடுத்து நடத்தினால் விடுதலையை நீ பார்ப்பாய். ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் பாவத்தை மன்னிக்க மாத்திரம் வரல, இயேசு பாவத்தை மன்னிக்க மாத்திரம் வரல. நிறைய பேருக்கு பாவ மன்னிப்பு இருக்குது. எந்த பாவத்தை அறிக்கை செய்தாயோ, எந்த பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றாயோ, திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். விடுதலை இல்லை. ஆண்டவர் ரட்சிக்க வந்தார், நரகத்திலிருந்து மாத்திரமல்ல, உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கத்தான் அவருடைய ஆவியானவரை அனுப்பி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இந்த ஆவியானவர் உன்னை முற்றிலும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துகிட்டே இருக்குதா? கோபம் போயிட்டா, எரிச்சல் போயிட்டா, பொய் சொல்கிற ஆவியெல்லாம் போயிட்டா, ஏமாத்துக்கிற ஆவியை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில், உன் கண்ணில் இச்சையை சரியாகிட்டியா, விடுதலை ஆகிட்டா? உன் எண்ணம், தப்பான எண்ணம் வருது, மற்றவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆவி உன்னை விட்டு போயிட்டா? போகலைன்னா ஆவியானவர்கிட்ட கேளு, அழுது ஜெபம் பண்ணு. அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவதாக நாம் ஆவியானவருடைய ஊழியத்தை பற்றி படிக்கிறோம். இந்த ஆவியானவர் என்ன செய்ய வந்தார் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம்.
1: நாம் எல்லாரும் திறந்த முகமாய்,
0: நம்ம எல்லாரும் திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு,
0: கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு,
1: ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்,
0: ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்
1: அந்த சாயலாகத்தானே,
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்,
0: மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு கீழே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? 2 காரியம் செய்கிறார். 1, கர்த்தருடைய வேத வசனத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிறார், இயேசுவின் சாயலை காண்பிக்கிறார், இயேசுவின் மகிமையை காண்பிக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் போது எங்க வாக்குத்தத்த வசனம் இருக்குது, எங்க ஆசீர்வாதமான வசனம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க சொல்லும். வேதாகமத்தை டப்புன்னு திறந்து கையை வச்சு எங்கேயாவது ஒரு ஆசீர்வாதமான வசனம் வருதா? இந்த குறி சொல்லுகிற புஸ்தகமா? இல்லை. ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ஆவியானவர் செய்கிற வேலை. இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வசனம், அதில் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பார்க்கும்போது ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த மகிமைக்கு மேலே நீங்கள் மகிமையடைய உங்களை மறுரூபப்படுத்துவார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார், உங்களை மாற்றுவார். இந்த ரெண்டு ஊழியத்தை அவர் செய்வார். நிறைய பேர் மகிமையை பார்ப்பாங்க, வசனத்தெல்லாம் கேட்பாங்க. இப்போ உட்காந்து வசனம் நல்லா தான் கேட்பீங்க, ஆனால் மறுரூபம் ஆகுதா வாழ்க்கை? இப்போ யூடியூப்ல வர்ற அத்தனை பிரசங்கியார் பிரசங்கத்தையும் கேட்டிருப்பாங்க, வாழ்க்கையில மறுரூபம் வந்திருக்குதா? மறுரூபம் வரணும். அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவரை கத்தரா மாற்று, அவர்கிட்ட உட்கார்ந்து கேளு, அவர் உன்னை மாற்றுவார். சிறந்த மகிமையை புதிய ஏற்பாட்டில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் வாழ்க்கையை சற்று யோசிச்சுப்பார். மிந்தி இருந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியுதா? மிந்தி இருந்த மாதிரி விசுவாசத்தில் இருக்கிறியா? மிந்தி இருந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ ஆவல் இருக்குதா? இப்போ டிவி, ஃபோனு, இன்டர்நெட்டு எல்லாம் விட்டு அடுத்த விட்டு கதையை பேசி முக்காவசி நேரம் பாருங்களேன், வாழ்க்கையில் முற்றிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், ஒரு மாற்றம் வரணும். இந்த வாரத்தில் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவன் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார், விவாக ரத்து, கோர்ட்லேருந்து வந்துட்டு. நான் ஆண்டவர்கிட்ட போனேன், ஜெபம் பண்ணேன், 3 பிள்ளைகள் எனக்கு, என் மாமியார் வீட்டில் என்னை மதிக்கலை, அவங்க சேர்ந்து தான் இதெல்லாம் செய்தாங்க, ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், உன்னை மாற்று, உன்னை மாற்றிக்கொள், அவங்க மாறணும்னு நீ நினைக்காத, ஜெபம் பண்ணாத, உன்னை மாற்று. அந்த அம்மா கண்ணீரோடு சொல்கிறாங்க, நான் என்ன மாற்றினேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்ன மாற்றினேன், என்னை மாற்றின பிறகு என் கணவனே என்னை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் போய் அந்த விவாக ரத்தை கேன்சல் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கிறோம். எங்கள் மாமியார் இப்போ என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளில் பெஸ்ட்டு. இது ஆவியானவர் கொடுக்குற சாட்சிமா. மாமியாரே மருமகளை பற்றி சாட்சி கொடுத்துட்டு ஆவியானவர் கொடுக்குற சாட்சிமாய் தான். உன் வாழ்க்கையில் ஒன்றை மாற்று. சில ஆள் நினச்சிக்கிட்டு இருப்பான், நான் நல்லா தான் மாறி இருக்கிறேன், அவள் தான் மாறணும். இதே தப்பு உன் வாழ்க்கையில், ஒன்றை மாற்று. நீ சரியோ தப்போ ஒன்றை மாற்று. அது கேளு, உன்னால் மாற முடியாது. அவர் ஆவியானவர் உன்னை மாற்றுவார். கை உயர்த்தி ஆண்டவரே தயவாக எல்லாரும் ஜெபமுங்க, என்ன மாற்றுங்க. இந்த ஊழியக்காரனாகிய என்ன மாற்றுங்க ஆவியானவரே. மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எங்களை மாற்றுங்க. எல்லாம் எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆவியானவரே தயவாக என்னை மாற்றுங்க. மாமியாரே நீ மாறணும், மாமனார் நீ மாறணும், நாத்தனார்கள் மாறணும், என் வீட்டுக்கு வந்தவா சரியில்லைன்னு சொல்லி மாமியாரும் மகனும் உட்கார்ந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறியா நீ? நீ மாறு. உன்னை நம்பி கட்டி கொடுத்த வீட்டில் பிள்ளைய சரியாக நடத்தாமல் நீ வேதனைப்படுத்துகிறியே, மாறு. கத்தர் எப்படியாயினும் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு தருவார், பயப்படாத. பாஸ்டர்கிட்ட யாரோ எதையோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காத, மாறு. உன்னை கத்தர் உன்னை மாற்றுவார், கத்தர் உன்னை மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். ரெண்டாவது, பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது அவர் உனக்கு வரும்போது பலன் கொடுப்பார். ரெண்டாவது, நீங்க சாட்சிகளாக மாறுவீங்க. இந்த ரெண்டு காரியம் நடக்கும் ஆவியானவர், அதான் அவருடைய ஊழியம். அவர் வருவார், வந்து உன்னை பலப்படுத்துவார். எதுக்கு உனக்கு பலன் தேவை? சில ஆட்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, சரளமாக அந்நிய பாஷை வரும். தாய் பாஷை தான் ஒழுங்காக பேச தெரியாது. தாய் பாஷையில் கெட்ட வார்த்தையாக வரும். சர்ச்சுக்கு வந்த அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் பண்டிக்குட்டி. வாழ்க்கையில் நீ தாய் பாஷையை ஒழுங்காக பேச முதல்ல, அந்நிய பாஷைக்கு முன்னால். அந்நிய பாஷை நீ அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் தான். ஆனால் உனக்கு பலன் வந்துட்டா, பரிசுத்தாபியான் வந்தால் பலன் வரும். எதுக்கு பலன் வேணும்? சோதனையை ஜெயிக்கணும். எதுக்கு பலன் வேணும்? சாத்தான் உனக்கு விரோதமாக போராடுவான், அவனை ஜெயிக்கணும். எதுக்கு பலன் வேணும்? உன் மாம்சம், உன் மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாம்சத்துக்குள்ள சகல இச்சைகளும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோதனை வரும்போது அது வெளியே வரும், அதை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். உலகம்னா என்ன? பணம், பதவி, பட்டம், பெருமை. நான் யார் தெரியுமா? என் ஜாதி என்ன தெரியுமா? நீ ஒரு மண்ணு. அவர் ஜீவ சுவாசம் ஊதுனதுனால தான் ஏதோ பிழைச்சிருக்கிறே தவிர, உன் ஜாதியோ, உன் பெருமையோ, உன் படிப்போ, உன் பட்டமோ ஒன்றுக்கு உதவாது. உலகம் அல்ல, உலகத்தை ஜெயித்து வாழு. பொருள், பொருள், பொருள், பொருள், அதனுடைய விக்கிரக ஆவி உனக்குள்ளே வந்திருக்குது. இன்னும் நான் என்ன உயர்ந்த காரை வாங்கணும், இன்னும் எத்தனை வீடை கட்டணும். சாகும்போது உன்னையும் கொண்டு போக மாட்டான். ஆவியானவர் தான் உனக்குள்ள இறங்கி உனக்கு பலன் கொடுக்கணும். இந்த பாவத்தெல்லாம் மேற்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து பாருங்க, பலன் வந்துட்டா. இந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, வசனத்தை இருதயத்தில் எழுதுவார். அது அவருடைய ஊழியம். வசனம் இருதயத்தில் எழுதப்படுதா? வசனத்தை இப்போ கேட்டுட்டு அடுத்த பக்கம் போய் மறந்துடுறதுங்கிற அர்த்தம் என்ன? ஆவியானவர் ஓ இருதயத்தில் எழுதணும். ஆவியானவர் எழுதுறாரா? படிக்கிற வசனம்லாம் மறந்து போகுதா? எழுதணும் ஆவியானவர். அது கேளுங்க. நீ வாசிக்கப்படுகிற நிருபம் அப்படின்னா, ஆண்டவர் வேதத்தை உன் வாழ்க்கையில் எழுதியிருப்பார். உன்னை பார்த்தா மற்றவங்க வேதத்தை வாசிக்கணும், உன் வாழ்க்கையை மூலமாக வாசிக்கணும். அதுதான் ஆவியானவர் எழுதுகிற நிருபம். ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சுக்கு வந்தேன், அன்னைக்கு படித்த பாட்டு என் இருதயத்தில் ஆண்டவர் எழுதிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு எனக்கு மறக்கவே இல்லை. எங்கே போனாலும் சரி, ஆண்டவருடைய அந்த வார்த்தை என் இருதயத்தில் பதிஞ்சிட்டு உன் வாழ்க்கையில் ஆவியானவர் எழுதுவாராக. மூன்றாவது, ஆவியானவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆதியாகமம் 2:7 வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:7 வாசிங்க.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை,
0: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
1: பூமியின் மண்ணினாலே உருவாக்கி,
0: பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
1: ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்,
0: ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார்.
1: மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்.
0: மனுஷன் ஜீவ ஆத்மாவானான், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த ஜீவ சுவாசம் மனுஷனுக்குள்ள வந்தபோதுதான் மண்ணா இருக்கிற அவன் உயிரடைந்து வந்தான். இயேசு உயிரோடு எழும்பின பின்பு சீஷர்களை சந்தித்தார். சந்தித்த உடனே அவங்க மேல பரிசுத்த ஆவியானவரை ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர்கள் உயிரடையணும், பயந்து போய் சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டுட்டு போய் போகணும்னு இருந்த அவனுக்கு மறுபடியும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர அந்த ஆவியானவர் சுவாசம் ஊதப்பட்டது. 2 தீமோத்தேயு 3:16 வாசித்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான கருத்து, ஆவியானவர் வேத வசனத்தில் அவர் ஊதியிருக்கிறார். அதனால தான் இந்த வேத வசனம் எத்தனை ஆண்டுகளானாலும் சரி அதுக்குள்ள ஜீவன் இருக்குது, ஆவி இருக்கிறது. எத்தனையோ பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறாங்க. இவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஏறாது அந்த கவலை, அந்த பாரம், அந்த வேதனை. அருமையானவர்களை இழந்தவர்களுடைய வேதனையை தாங்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு தேற்றம். உங்களை வேறு எதுவும் உங்களை தேற்றாது. சரியான வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். ஆகினால இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரம் சாவுக்கேதுவான சரீரமாக இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், பயந்து போய் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு, ஆனால் பயப்படாதீங்க. சாவுக்கேதுவான சரீரத்தை எந்த கேன்சர் நோய்களானாலும் சுகமாக்க வல்லமை உடையவர். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் உங்கள் நாமத்தினால் ஆவியானவரே நீங்க உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ரெண்டாவது ஆவியானவருடைய ஊழியங்களை பார்த்தோம். அவர் மகிமையை காண்பிப்பார், மறுரூபப்படுத்துவார், உங்க வாழ்க்கையில பலனை கொடுத்து சாட்சியா மாற்றுவார். சாட்சினா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்க, ஆண்டவருக்காக சாட்சியாக வாழுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆத்ம பாரம் இருக்கும், இதுதான் அடையாளம். உண்மையாக ஆத்ம பாரம் இருக்கும், அந்த ஆத்ம பாரத்தினாலே நீங்கள் இருப்பீங்க. சில ஆத்மாக்களை ஆண்டவர்களை நடத்துவீங்க, அதுக்கு தான் அவர் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எங்கேயோ பரலோகத்துக்கு போனேன், இதெல்லாம் ஏமாத்து வேலைகள். ஆத்ம பாரம் உனக்குள்ளே இருக்கணும். ஆத்ம பாரம் இல்லைனா உண்மையான அபிஷேகம் இல்லை. நீ உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவார் ஆண்டவர், உன்னை உயிர்ப்பிப்பார் ஆண்டவர். ஆவியானவர் இருந்தா வாழ்க்கை மாறும். அடுத்தபடியாக வருகைக்கு ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். வெளிப்படுத்தல் 22:17 வாசிக்கும் போது, ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆண்டவருடைய ஆவியானவருடைய முக்கியமான வேலையே சபையை ஒரு மனவாட்டியா மனவாளனுக்கு ஆயத்தப்படுத்துவது. அதுதான் வேதத்தில் நம்ம வெளிப்படுத்தல் 19:7-8:9 வாசிங்கன்னா, வெளிப்படுத்தல் 19:7-8:9 என்ன சொல்லுது? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருது, அந்த கல்யாணத்துக்கு மனைவி ஆயத்தமாகணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார் மணவாளன். இந்த மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகணும். எப்படி அவள் அந்த மணவாட்டி ஆயத்தமாகணும்? அவள் தன் வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கல்யாண ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில ஆட்கள் நாங்கள் தான் மணவாட்டி, நாங்கள் தான் மணவாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில சபை மக்கள் வேற ஒருத்தரும் மணவாட்டி இல்லை, ஏமாந்து போகாதீங்க. மணவாட்டினா யாருன்னு பைபிள் சொல்லுது, நீங்கள் வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் 21:9-10 நீங்கள் வாசிங்கன்னா, ஆவிய ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார். எதை காமிக்கிறார்? வானத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த எருசலேமாகிய நகரத்தை காமிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்து வரைக்கும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பூரணமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அவர்களை ஆண்டவர் மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். நீ ஆயத்தமாகணும். ஒரு கல்யாணம்னு சொன்னா எது முக்கியம்? அழைப்பு முக்கியம். கல்யாணம் சொன்னா வஸ்திரம் முக்கியம். கல்யாணம் சொன்னா நகைகள் அலங்காரங்கள் முக்கியம். கல்யாணம் சொன்னா விருந்து முக்கியம். இதைத்தான் வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் ஏசாயா 61:10 வாசிப்போம். ஏசாயா 61:10,
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன்,
1: என் தேவனுக்குள் என் ஆத்துமா
0: கலிகூர்ந்திருக்கிறது.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும்,
0: மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும்,
1: மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும்,
0: மணவாட்டி தன்னை நகைகளினால் சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை
0: எனக்கு உடுத்தி
1: நீதியின் சால்வையை எனக்கு
0: தரித்தார். இதுதான் நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம். இதை உடுத்தி இருக்கணும். மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அலங்கரிக்கணும் உன்னை. எதனால? சாந்தத்தினால் அமைதியான அலங்கரி. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்க, ஆண்டவருடைய வசனமாகிய மன்னாவினால விருந்து கொண்டாடு, அவருக்கு ஆயத்தமாக. அதுதான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆவியானவர் சபைக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன். மணவாட்டியா நீ ஆயத்தப்பட்டிருக்கிறியா? உலகத்தோட நீ அன்பு கூர்ந்தால் நீ வேசித்தன், ஆவி பிடித்தவன். அதை விட்டு பிரிந்து கர்த்தருக்காக மாத்திரம் வாழ இன்னைக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னை மணவாட்டியா வந்து சேர்த்து கொள்ள போகிறார். இங்கே ஏறிவா என்கிற சத்தம் கேட்டது, ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது, சபையை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். நீ மணவாளனை சந்திக்க போக போகிறாய், ஆயத்தப்படுவாயா? கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஆவியானவர் கத்தரா உனக்கு இருக்கிறாரா? ஆவியானவர் மகிமையை உனக்கு காண்பிக்கிறாரா? மறுரூபம் ஆயிட்டியா? பலனை பெற்றுட்டியா? சாட்சியா வாழுகிறியா? உயிர் பெற்ற வாழ்க்கை வாழுகிறாயா? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு விட்டாயா? வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை அழைக்கிறார், வா வா என்று அழைக்கிறார். இதுவரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாத நீ அவரை ஏற்றுக்கொள்வையா? இப்போ கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். உன் வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை நீ காண முடியும். இப்போ ஆயத்தமாக உனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல உன் பாத்திரம் வெறுமையாக இருக்கணும். சரிப்படுத்த, அழுக்கான பாத்திரத்தை சரிப்படுத்து, அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்ய விட்டுரு. ரெண்டாவது, தாகத்தோட வா, எனக்கு அந்த ஆவியானவர் வேணும் என்று தாகத்தோட வா. மூன்றாவது, வறண்ட நிலமாக இருக்குதா, அங்கே தான் ஆறுகளை ஊற்றுவார். வறட்சியாக இருக்கும் வாழ்க்கை. ஆண்டவர் உன் மேலே தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். விசுவாசம் இருந்தால் ஜீவ தண்ணீருள்ள நதி உனக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். நீ வேறு பாஷைகளை பேசுவாய், ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வாய். கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, இப்போ ஜெபம் பண்ணுகிறவன் முழங்கால் படியிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியான உன்னை நிரப்புகிறார். ஆவியானுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. ஆண்டவருடைய அற்புதமான வல்லமை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. உனக்கு உள்ளேதான் ஆவியானவர் இருக்கிறார். நீ மறுபடியும் பிறந்தது ஆவியினால தான் பிறந்தாய். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிறைவை இப்பொழுது பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கிப்பார். அவர் உனக்கு தருகிற வார்த்தைகளை தைரியமாய் பேசு. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இறங்குவாராக. இப்பொழுது தேவனுடைய வல்லமை உன் வீட்டில் தானே இறங்குகிறதை உன் கண்கள் காண்கிறது. உன் உடம்பிலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உன் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நிரப்பப்பட கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார். என்றைக்கோ நிரப்பப்பட்ட ஏதோ சில வார்த்தையை பேசினேன், விட்டுட்டேன் என்று இருக்காதே. கர்த்தர் வறண்ட நிலமாகிய உன்னை இப்பொழுது நிரப்புகிறார், நிரப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது பலப்படுவாயாக, பலன் வருகிறது. தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். தேவனுடைய மனவாட்டியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். பலப்படு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமை உன்னை சந்தித்து உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை அசைவாடி கொண்டிருக்கிறது. ஜலத்தின் மேல் அசைவாடினவர் உன் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும், ஒரு மாற்றத்தை தாரும், தைரியப்படுத்தும். சோர்ந்து போயிருக்கிறவர்களை தைரியப்படுத்தும். ஆவியானவரே தைரியப்படுத்தும். ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பந்தி நாம் அனுசரிக்க முடியாத நிலை, ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அவருடைய அன்பை உணருங்கள் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் முக்கியம். அவர் வரப்போகிறார் என்பதை நினைவு கூறுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜபம் பண்ணுங்கள். இன்னும் தனிமையாக வீட்டில் நல்ல ஜபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஆறுதலும் பலனுமாக இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீர் இறங்கி வந்து அவருடைய தேவைகளை சந்தியும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அன்பாய் விசேஷித்த காணிக்கைகளை அனுப்புகிறதை ஏற்றுக்கொண்டு பல மடங்கு அவர்களை ஆசீர்வதித்தள்ளும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டுடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? மத்தேயு 18:33. வேலை செய்த இடத்தில் மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனை மேலதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்து வரச் சொன்னார். மிகவும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டே அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் சென்றான். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் தன் வேலை மட்டும் பறிபோகும். ஒருவேளை தண்டனை அதிகமாக இருந்தால் தனக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் என்று நினைத்து அவன் பயந்தான். அந்த மேலதிகாரி இவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டார். அவனும், ஆம், நான் குற்றவாளிதான் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். உன்னுடன் வேலை செய்யும் அனைவரும் உன்னை அதிகம் நேசிப்பதால் நானும் உனக்கு தண்டனை தர விரும்பவில்லை. நான் உனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வேலையில் தொடர அனுமதித்தால் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். அவனும், நான் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டான். தன் தண்டனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் தொடர அனுமதிக்கப்பட்டதை அறிந்த அந்த ஊழியன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போகும் தருவாயில் அந்த மேலதிகாரி அவனை மீண்டும் கூப்பிட்டு, இதுவரை இந்த பெரிய நிறுவனத்தில் தவறு செய்த தவறுக்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்ற இரண்டு நபர்களில் நீ இரண்டாவது ஆள், நான் முதலாவது என்று அந்த மேலதிகாரி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாழ வாய்ப்பு தந்திருக்கிறார். இதே போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த ஒருவன் தனக்கு அதை செலுத்த நிர்வாகம் இல்லை என்று சொன்னபோது முழு கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த ஊழியனிடம் இன்னொருவன் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தான். ஆனால் இவன் தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் ஊழியக்காரனை மன்னியாமல் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் அந்த கடனை செலுத்தி தீர்க்க கால அவகாசம் கேட்டும் அவன் தரவில்லை. அவனை காவலில் போட்டான். நடந்ததை அறிந்த அவன் உடன் வேலைக்காரர் அதை ராஜாவினிடத்திலே போய் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் கடன் முழுவதையும் மன்னித்தேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் பெற்ற கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதி வர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, இதை போல நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் இப்படியே நமக்கும் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் மன்னிக்கப்படும்படி நம் சகோதரர்களின் குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக.

நியாயாதிபதிகள் 16 அதிகாரம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதில் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான். அவனிடத்துக்கு பெலிஸ்தரன் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாய் மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றார். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள், உலரா பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவு இருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனை, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இட்டு போறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னது நாளை உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல் அறுத்து போட்டான். பின்பு தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரில் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னிட்டு விட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டெழுந்து நெசவு ஆணியையும் நூல்பாவையும்

விசனப்பட்டு தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சபரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரியே நானே. என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளித்தாள் கண்டபோது, அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆளனுப்பி இந்த ஒரு விசையை வாருங்கள், அவன் தன் இருதயத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கத்தை தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுகள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்ட உடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுகளும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு, கத்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பள்ளமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுகள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஷ்டவேளை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து அதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற

0: ஒரு சகோதரனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய புத்தகம் 1:8 வசனத்தை வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தை அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது பலன் அடைவீர்கள், அடுத்து யூதேயாவிலும் எருசலேமிலும் இப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா. இது நீங்க நினைக்கிற மாதிரி யூதேயானா யூதேய தேசம் அல்ல, எருசலேம் என்றால் எருசலேமும் அல்ல. இது யூதேயானா தலையை குறிக்குது, எருசலேம்னா இருதயத்தை குறிக்குது. உலகின் முடிவு பரியந்தம் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு முழுசும் நம்ம எல்லா அந்த இதை குறிப்பிட்டு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாம சாட்சியாக இருப்போம்னு சொன்னா தலை வயிறு என்ன சொல்றது நம்மளுடைய உடல், இதைத்தான் வேதம் குறிப்பாக யூதேயா சமாரியா எருசலே அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்படி இல்லாமல் இவங்க வியாக்கியானம் செய்கிறார்கள், எங்கிருந்து இதை எடுத்துக்கொண்டார்கள்? அடுத்து அவர் அதை குறித்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது நான் ஏன் இப்படி வியாக்கியானம் செய்கிறேன் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் கொடுத்தார். என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 20:20 எடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நாங்கள் இவைகளை எல்லாம் வியாக்கியானம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உண்மையிலே இவர்கள் உபதேசிக்கும் இந்த முறைமை அல்லது இவர்களுடைய வியாக்கியான முறைமை சரியானது தானா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கவனமா முழுதா பொறுமையா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகணும். இவர்களுடைய இந்த தவறான உபதேச முறைமைக்கு வியாக்கியான முறைமைக்கு 2 பேதுரு 20:20 ஏதாவது சப்போர்ட் பண்ணுதா? வாங்க அந்த வசனத்தை வாசிச்சு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமா பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலோட்டம் அதை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறதுன்னா, வேதாகமத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் பார்க்கிறதற்கு சாதாரணமாய் மேலோட்டமாய் யதார்த்தமாய் தோன்றுகிற பொருளை உடையதாய் இருக்காது. எந்த தீர்க்க தரிசனமும் அப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கம் இதை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே இந்த வசனம் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது, மற்ற மொழிபெயர்ப்புகள் இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு சில கூட்டத்தார் என்ன நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பயன்படுத்துகிற இந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற வசனத்தை இவர்கள் ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறது உண்டு. நத்திங் ராங் இன் தட், பரவாயில்லை. நாம தீர்க்க தரிசனம்னே வச்சுக்கலாம், மற்ற வேத வசனங்கள் எல்லாம் விட்டுறலாம். அந்த வசனத்தின் அடிப்படையில முதல்ல இவர்கள் சொல்லுவது சரியா அப்படிங்கறத அந்த வசனத்தை இவர்கள் புரிந்து கொண்ட அடிப்படையிலேயே நாம என்ன செய்வோம், அவர்களிடத்துல சில கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லும் போது என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் வேதத்தில் இருக்கிற முன்னுரைக்கப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதுன்னா அது வாசிக்கும் பொழுது யதார்த்தமாய் ஒரு அர்த்தத்தை நம்ம கற்பிக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது. அதற்கு உள்ள வேற ஒரு அர்த்தத்தை தேட வேண்டும் என்கிற ஒரு வியாக்கியானத்தை இந்த வசனத்திலிருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம கேள்வி கேட்போம், என்னது இந்த வசனம் இதைத்தான் போதிக்குதுன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல தீர்க்க தரிசன வசனங்கள் நேரடியாக நிறைவேறின வசனங்கள். உதாரணமா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்கிற வசனம், மீகா 5:2 இருக்கிறது, ஆண்டவர் பெத்லகேமில் பிறப்பார். இது அப்படியே நிறைவேறுகிறது, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். ஏரோது ராஜா கூட அவர் எங்க பிறப்பார்னு கேட்கும் போது சாஸ்திரிகள் இந்த வசனத்தை எடுத்து தான் கையாளுகிறார்கள், அவர் பெத்லகேமிலே பிறப்பார். இப்ப நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது, இவங்க எந்த தீர்க்க தரிசனத்தையும் எப்படி பார்க்கணும்? சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று அறிவீர்கள் சொன்னா, அப்ப இந்த வசனம் சுய தோற்றம் மேலான ஒரு யதார்த்தமான ஒரு லிட்ரல் இன்டர்பிரேஷன்ல பெத்லகேமிலே பிறப்பாருன்னு சொன்னா அப்படி நடக்க கூடாது இல்ல, அது உள்ள வேற ஒரு ஆழமான அர்த்தத்தை உடையதா தானே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, மேலோ அப்படியே தான் நடந்திருக்கிறது. நான் தாகமா இருக்கிறேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இன்னும் பழைய ஏற்பாட்டில் தன்னை 30 காசுக்கு விற்று போன சத்தியம், இப்படி எத்தனை விஷயங்களை அப்படியே நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம், நேரடியாக நிறைவேறுகிறது. ஆனால் சில தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையிலேயே அவைகள் ஓமைகளாக இருக்கும். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், தலையை நசுக்குவார், நீ குதிங்காலை கடிப்பாய் என்கிற வசனம் வாசிக்கும் போதே தெரிகிறது அது சொல்லர்த்தமாக உருவகமாக ஒரு குறியீட்டு அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லப்பட்ட எல்லா வசனத்தையுமே குறியீடாக அது உள்ளான அர்த்தத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை அதற்கு ஆதாரமா காண்பிக்கிறாங்க. ஆனால் வேதத்திலிருந்து தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும், நேரடியாக எளிதாக சொல்லப்பட்ட பல வசனங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. சோ இந்த வசனத்தை, அதாவது 2 பேதுரு 20:20 சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காதுன்னு சொன்ன அந்த வசனத்தை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள், அதனுடைய மொழிபெயர்ப்பையும் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நாம் அதை ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முன்பதாக இவங்க இதை அப்படி செய்யறதுனால என்ன பிரதர் பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? பயங்கரமான குழப்பத்துல கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் எப்படி வந்தார், பெத்லகேமில் வந்தார், பிறந்தார், சிலுவையில அறையப்பட்டார், மரித்து உயிர்த்தெழுந்து போனார், அப்ப வேதவசனம் சொல்லுகிறது அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லுகிறது பாத்தீங்களா. இவங்க இல்ல வரமாட்டார், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, அவர் அப்படியே நம்ம பாக்குற மாதிரி அப்படியே ஒரு மனிதனை போல எல்லாம் இறங்கி வரமாட்டாரு, வேற என்ன அவர் வரவே மாட்டாருங்க, என்னையா சொல்றீங்க வரமாட்டாரா? அவைகள் எல்லாம் ஆத்துமாவிலே அறியப்பட வேண்டியது, உள்ளான அர்த்தத்திலே விளங்கி கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி இருக்கோ அவர் அப்படியே புகைமண்டலம் என்ன சொல்றது ஒரு ஒரு இருதயத்துல அப்படியே இறங்கிடுவாரு. அது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னாரோ அவர் வரவெல்லாம் மாட்டாரு. இதை உருவகப்படுத்துகிறார். இதுதான் இங்க ஆபத்தான ஒண்ணு. சாதாரணமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நீங்கள் யூதேயா சமாரியா இதுல எல்லாம் சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அப்போஸ்தலர்கள் யூதேயாவிலே சாட்சி கொடுத்தாங்க, அடுத்து எருசலேம் முழுவதுக்கும் போய் சத்தியத்தை பிரசங்கித்தாங்க, அடுத்து கொர்நேலியோ புறமதஸ்தர்கள் கிரேக்க தேசம் முழுமைக்கும் போனாங்க. இதைதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆனா அதை இவங்க என்ன பண்றாங்க, உடம்புங்கிறாங்க. சோ இப்படி எல்லா வசனத்தையும் இவர்கள் குழப்பி வித்தியாசமான ஒரு ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வரும் பொழுது கடைசியில இயேசு கிறிஸ்துவின் வருகையே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது, இவர் எப்படி எழுந்து போனாரோ அப்படியே வருவார். எழுந்து ஏன் அண்ணாந்து பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்து எழுந்து போனதை இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பரவேறி போனதை பார்த்திருக்கிறாங்க, அப்படியே தான் திரும்பி வருவார்னு வசனம் சொல்லும் பொழுது இல்ல அப்படி வர மாட்டாரு, ஆண்டவர் வரவே மாட்டார் என்ற இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் வந்து தவறான ஒரு வியாக்கியானத்தில் இருக்கிறீர்கள், அப்படியே நாம வந்து பரலோகம் போயிருவோம் என்பது போன்ற ஒரு வித்தியாசமான போதனைகளை எல்லாம் நிறைய போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வேதத்தின்படி சரியானது அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இவைகள் எல்லாம் விடிக்கப்பட்டு போகணும். தீத்திராயனால் கிபி 70 அப்படியே நடந்தது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போனது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்று சொன்னால் அது சொல்லர்த்தமாக வேறொன்றை குறிப்பிடுகிறது, அது உடலை குறிப்பிடுகிறது. இப்படி வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் இஷ்டத்துக்கு நாம அது உடலை குறிக்குது, அது பூமியை குறிக்கல, அது வானத்தை குறிக்கலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா அது சரியா இருக்குமா? யாரு வேண்டுமானாலும் இஷ்டத்திற்கு வியாக்கியானம் செய்யலாமே. அது உடலை குறிக்காது பிரதர், அது ஆடு மாடுகளை குறிக்கிறது, அது தண்ணீரை குறிக்காது பிரதர், அது இதை குறிக்கிறதுன்னு இஷ்டத்துக்கு பேசலாமே. நாம் அப்படி வியாக்கியானம் செய்யக்கூடாது. இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் கூடுதலா சேர்க்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை அடிப்படையா வச்சுதான் கத்தோலிக்க திருச்சபையில வேதத்தில் இருக்கிற உபதேசங்களை நாம் வியாக்கியானம் செய்யக்கூடாது. போப் அல்லது அவருக்கு இணையா இருக்கக்கூடிய கீழே இருக்கிற போதகர்கள் அவங்க மட்டும்தான் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அடிப்படையா வச்சு அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மகா பெரிய தவறு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற நாம வியாக்கியானம் செய்யக்கூடாது, நாம் அதை படிக்க கூடாது என்ற சத்தியத்திற்கு கூட இந்த வசனத்தை அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஒரு சாரா சொல்ல அர்த்தமா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு சார் நீங்க வியாக்கியானமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மையில இந்த வசனம் மற்ற மொழிபெயர்ப்புகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொது மொழிபெயர்ப்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய மொழிபெயர்ப்பும் இதே போலதான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத முதலாவது உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன். 20 வசனம், மறை நூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. இதுதாங்க அதனுடைய விளக்கம். என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை எப்படி குழப்பி வச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? மறைநூலில், அதாவது வேதாகமத்தில் உள்ள எந்த இறைவாக்கும், எந்த இறை வார்த்தையும் எவரது சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல. இதுதான் சிம்பிளான ஒரு விளக்கம். அது நாம எல்லாருமே ஒத்துக்கொள்ளுகிறோம். என்னுடைய சுய விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல. அப்படின்னா எப்படி வியாக்கியானம் செய்யணும்? பரிசுத்தாவின் துணையோடு வியாக்கியானம் செய்யணும். நம்ம எளிதா சொல்லிடுவோம் ஆளாளுக்கு, நான் இதைத்தான் வியாக்கியானம் பண்ணேன், இதுதான் எனக்கு பரிசுத்தாவி சொன்னாரு, எனக்கு இதைத்தான் பரிசுத்தாவி அவன் சொன்னாருன்னு சொன்னா அப்ப யாரதான் நம்புறது? யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம்ல, எனக்கு பரிசுத்தாவி இப்படி சொல்லி கொடுத்தாருங்க, ஓ உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாருங்களா, எனக்கு ஏசு கிறிஸ்து வரவே மாட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க, ஓ உங்களுக்கு வருவாருன்னு சொல்லி கொடுத்தாரா, நரகமே இல்லைன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. இப்படி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியானால் இதை எப்படி புரிந்து கொள்வது? வேதாகமத்தை பரிசுத்தாவியானவர் எப்படி விளக்குகிறார் என்று சொன்னால், அப்படியே ஜீவும்பான் அப்படியே உள்ள வந்து கொட்டிட மாட்டார். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தாவியை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, வேதாகமத்தில் இதற்கு முன் சொல்லப்பட்டது, பின்னாடி சொல்லப்பட்டது, இந்த சத்தியத்தினுடைய சாரம்சம் வேறு ஆசிரியர்கள் எங்கு எப்படி எழுதியிருக்கிறார்கள், வேதமே வேதத்தை விளக்குவதற்குரிய ஒரு அற்புதமான பண்டிதராக இருக்கிறது, ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர். அப்ப பைபிள்ல ஒட்டு மொத்தமா வேதாகம சத்தியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த வேத சத்தியமே ரொம்ப அழகா ஒன்றை வியாக்கியானம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராய் இருக்கிறார். அப்படியே நான் வேதத்தை எல்லாம் வாசிக்க மாட்டேன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருப்பேன், அப்படியே இறங்கிடும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான போதனையாளர்களை தயவு செய்து நம்பாதீங்க. அப்ப என்னுடைய சொந்த விளக்கம் என்று சொன்னால், நான் யூகிக்கிறதை சொல்லுவதல்ல, நான் கர்த்தரிடத்துல அமர்ந்து ஜெபித்து நான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, எளிதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கருகலான கஷ்டமான வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் மற்ற வேத பகுதிகளில் கொண்டு என்னோடு பேசி அதை நான் ஆராய்வதன் மூலமாக கர்த்தர் எனக்குள்ளாக அதை விதைக்கிறார். அதை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது வேறு சில வேத வசன ஆதாரத்தோடு கூட அதை நான் என்ன செய்கிறேன், லகுவாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். இது என் சொந்த விளக்கம் அல்ல. அப்ப இதை குறிப்பிடுவதற்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் அடுத்த வசனம் இந்த வசனத்தை இன்னும் கூடுதலா விளக்குகிறதா இருக்கு. என்ன அது? அந்த ரெண்டு வசனம் திரும்ப வாசிக்கிறேன் கேளுங்க. மறைநூலில் உள்ள எந்த விரைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டதல்ல என்பதை முதலில் நீங்கள் அறிய வேண்டும் சொல்லிட்டு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அப்ப மேல தீர்க்க தரிசனம் சொந்த மனிதர்களுடைய சுய முயற்சியால் பேசப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அந்த இறைவாக்கை அவர்கள் மூலமாக கொடுத்தார். அதை சொல்றதுக்கு தான் இதுதானே ஒழிய, சுய தோற்றமான விளக்க பொருளை உடையதா இருக்காது அப்படிங்கிற அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை மட்டும் பிடித்து கொண்டு அது தெளிவாக உரைக்கப்பட்டதை மட்டும் என்னைக்குமே எடுக்கக்கூடாது. இயேசுக்கு பெத்லகேமில் பிறந்தார்னு சொன்னா அப்படி என்னைக்குமே புரிஞ்சுக்க கூடாது, அவர் பெத்லகேமில் பிறக்கல, அதுக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தம் கற்பிக்கிறது எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் பிரியமானவர்களே. இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசிச்சு நாம் அதை முடிச்சிடலாம். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நோ ப்ராஃபசி ஆஃப் ஸ்கிரிப்சர் கம்ஸ் ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கப்பா, வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒரு தனி மனிதனுடைய, அதாவது சுய தோற்றமான, அந்த இடத்துல சுய அப்படிங்கிறத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சுய தோற்றமான, அது தோற்றத்தில் என்ன இருக்கோ அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படி அல்ல, ஒரு சுய, ஒரு மனிதனுடைய சுய விளக்கமாக அது இருக்காது. அப்படின்னா மனுஷன் தன்னுடைய இஷ்டப்படி என்ன வேணாலும் அவன் விளக்கி வச்சு அதை வந்து நாம புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம் இல்லை. ஒன்ஸ் ஓன் இன்டர்பிரேஷன், அவன் தன் சுயமா சொல்றான் பாத்தீங்களா, அதை எடுத்துக்க கூடாது. எது ஓன் இன்டர்பிரேஷன் தெரியுங்களா? இந்த மாதிரி எருசலேம், சமாரியா, யூதயாவில் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னா ரொம்ப எளிதா ஆண்டவர் அதை புரிய வைக்கும் பொழுது நான் என்ன பண்றேன், என் சுய சத்தியத்தை அதுல கொண்டு போய் சேர்க்கிறேன், என் சுய விளக்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன். என்ன அது? அது வயிறை குறிக்குது, அது உடலை குறிக்குது, அது புத்தியை குறிக்குது, அப்படி நானா உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் பாத்தீங்களா. அதுதான் சுய இன்டர்பிரேஷன் கேட்டா நான் என்ன சொல்லிடுவேன்னா, அது பரிசுத்தாவியால் எனக்கு கிடைத்தது. இது பயங்கரமான ஆபத்து. நீங்க எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் எடுத்து வாசித்து பாருங்கள், இந்த விளக்கம் மிக தெளிவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆபத்தான வியாக்கியான முறைமையிலிருந்து தயவு செய்து தப்பித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வசனம் தெளிவான அர்த்தத்தை கற்பிக்கிறதோ அதற்கு மறைபொருளை நாம் தேடிவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மறைபொருளுக்கு நாங்கள் விளக்கம் தருகிறோம் என்று சொல்லி அநேக குழப்பங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனத்தை தருவதாக. God bless you. Thank you.
1: வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

அது ஒரு அடர்ந்த காடு. கோடை காலமானதால் வெயில் அகோரமாய் அடிக்க துவங்கியது. கலைமான் ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு தண்ணீர் குட்டை அருகே சென்றது. தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தெளிவான தண்ணீரில் அதன் கொம்புகள் மிக அழகாக தெரிந்தன. உடனே அந்த மானுக்கு மிகவும் பெருமை உண்டானது. ஆகா, என்னுடைய கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டது. அப்பொழுதுதான் அதன் மெலிந்து போன கால்களையும் அது தண்ணீரின் பிரதிபலிப்பில் கண்டது. ஐயையோ, என்னுடைய கால்கள் இவ்வளவு ஒல்லியாக அசிங்கமாக இருக்கிறது என்று தன்னுடைய கால்களை நொந்து கொண்டது. அப்பொழுது திடீரென்று ஒரு குதிரையினுடைய ஒலியும் சில நாய்களின் சத்தமும் கேட்கவே வேடன் வருகிறான் என்பதை உணர்ந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற அங்கிருந்து விரைந்து ஓடியது. அதன் கால்களில் இருந்த வேகம் அதை தூரமாக எடுத்துச் சென்றது. திறந்த வெளியை தாண்டி செடிகள் நிறைந்த பகுதியில் அந்த மான் ஓடிய பொழுது அந்த வேட்டைக்காரனின் கண்களும் நாய்களும் இந்த மானை பார்த்துவிட்டன. உடனே நாய்கள் அதை விரைவாய் துரத்தவே தொடர்ந்து அடர்ந்த காட்டிற்குள் மான் ஓடிய பொழுது திடீரென்று அதனுடைய பெரிய கொம்புகள் மேலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்த சில கொடிகளில் சிக்கிக் கொண்டன. எவ்வளவோ முயன்றும் மான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் வேடனுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டது. ஆம் நண்பர்களே, ஞானமும் கவனமும் இல்லாத அழகு எப்பொழுதுமே ஆபத்தானது. பலர் பாவங்களில் விழுந்ததற்கு காரணம் அவர்களுடைய அழகுதான். அழகு வேலைக்கு ஆகாது என்பது எத்தனை உண்மை! அழகும் பெருமையும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் ஆபத்து சீக்கிரமாய் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றுதான் பரிசுத்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எனவே எந்த ஒரு அழகை குறித்தும் பெருமையோடும் இருமாப்போடும் இல்லாமல், அது ஆபத்தை கொண்டு வராமல் இருப்பதை குறித்து ஞானத்தோடும் விவேகத்தோடும் நம்மை நாம் காத்துக்கொள்வோமா? இனியாவது கவனமாக இருப்போம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், செப்பனியா 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 2வது அதிகாரம் 2வது வசனம்,
2: நீங்கள்
1: உங்களை உய்த்து ஆராய்ந்து
2: சோதியுங்கள்
1: சோதியுங்கள். நீங்கள் உங்களை சோதியுங்கள். நம்முடைய வழிகளை நாம சோதித்து பார்க்கணும். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் நிற்கிறோம், நாம் எந்த பாதையில் நடக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து வந்திருக்கிறோம், நம்முடைய வழிகளை நாம் சோதித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்காக சோதிக்கணுமா? புறம்பல் 3:40 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? புலம்பல் 3:40 வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து என்ன செய்யணுமா?
2: கர்த்தரிடத்தில்
1: திரும்பணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்துட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஏன் கர்த்தரிடத்தில் திரும்பணும்னா, அவரால் மட்டும்தான் கோணலானவைகளை செவ்வாக்க முடியும், கரடானவைகளை சமமாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும், பாழானதை பயிர் நிலமாக்க முடியும், இழந்ததை திருப்பி தர முடியும், மேன்மையை பெருக பண்ண முடியும், விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும், பூர்வ நிலையில திரும்ப ஸ்தாபிக்க வைக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. தேவனால இது கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காரியத்தை தேவன் செய்வதற்காக தேவன் நம்மிடத்திலே பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ உன்னை சோதித்துப்பார், நீ உன்னை சோதித்துப்பார், உங்கள் வழிகளை சோதித்து பார்த்து நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவரால் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும். மீது யாராலும் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி என் வாழ்க்கையில விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து தேவனால சீர்படுத்த முடியும். மேன்மையின் நின்று தள்ளப்பட்ட நேபுகாத்நேச்சார்

0: அப்படின்னா பிடிச்சு அமுக்கி வச்சிடும், உள்ள முக்கி தண்ணியில் அப்படி மூழ்கடிக்கிறது மாதிரி அந்த வேதனை. புல்லை சாப்பிட்டு இருந்த நேபுகாத் நேச்சரை திரும்ப ஆண்டவர் அதை விட அதிகமான மேன்மையா உட்கார வைக்கிறார். தேவனால் இது செய்யக்கூடும். பாழான நிலம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழானதுக்கு பதிலாக, நேற்று வரை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ பார்வை ஆண்டவரால் மாற்றி வைக்க முடியும். பவுல் கையில ஒரு பாம்பு கடிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை பார்த்ததும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது தேவன் கொடுத்த தண்டனை, இது தேவன் கொடுத்த தண்டனை. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தானோ தெரியல, ஆண்டவர் சரியா தண்டிக்கிறார் பாருங்க. கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு இங்க வந்து தண்டிக்கிறார் பாருங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பவுல் அதை குறித்து கலங்கவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பைபிள் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வேறு சிந்தையானார்களாம். அவங்க சிந்தைய ஆண்டவர் மாத்துறாரு. ஏன், ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து உங்கள் வழிகளை நீ ஒன்ன பாரு. நாம் பல நேரங்களில் நம்மை பார்க்க தவறுகிறோம். நம்மை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வெளியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்க்கிறோம். உள்ள கரெக்டா இருக்கா இல்லையான்னு பிரசனத்துல இருந்து நாம் பார்க்க தவறுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரால் மாத்திரமே விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். கர்த்தரால் மாத்திரமே பாழானதை பயிர் நிலமாக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே இழந்ததை திரும்ப திரும்ப என்று சொல்லும் போது ரெண்டு மடங்கா தர முடியும். கர்த்தரால் மாத்திரமே மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும். கர்த்தரால் மாத்திரமே பூர்வ நிலையிலே ஸ்தாபிக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே இவைகள் செய்ய முடியும். ஆண்டவர் கேட்கிறது ஒண்ணுதான், நீ சும்மா திரும்பாத, உன் வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 1 சாமுவேல் 4 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. அந்த ஆட்களிலே கர்த்தரை தேடாமல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதிலும் ஓப்பனி பினேகாஸ் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். இந்த நேரத்தில் தான் யுத்தம் பண்ண போகும்போது பெலிஸ்தியருக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா முறிந்து ஓடுகிறார்கள். ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய தோல்வி. இந்த நேரத்தில் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள்.
1: ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக
0: நம்மை முறிய அடித்தது என்ன? கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? இப்படி ஒரு கேள்வி கேட்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தாலும் 1-2 பேர் இருப்பாங்க. நம்ம டைரக்டா வாயை திறந்து கேட்க மாட்டோம், ஆனா கேட்போம். ஏன் இந்த கேள்வி எழும்புவது தவறல்ல, ஆனா இந்த கேள்வியை இவங்க கேட்டு இவங்களுக்குள்ளே கேட்கிறாங்க. கர்த்தர் நம்மை பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிய அடித்தது என்னவென்று தங்களுக்குள்ளாய் கேட்கிறார்கள். கேட்டதோட நிறுத்தி விட்டாங்க. என்ன செய்ய தவறிவிட்டார்கள் என்றால், தங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப தவறிவிட்டார்கள். வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், தள்ளாடுதல்கள், வீழ்ச்சிகள் இவைகள் வருவது இயல்பு. எல்லா வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லாத ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நடந்துதான் ஆகணும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். பல நேரத்தில் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. ஏன் ஆண்டவரே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் கர்த்தர் இந்த நாளிலே பதில் தர விரும்புகிறார். கேள்வி எழும்புவது பாவம் அல்ல, ஆனா அந்த கேள்வியை நம்ம யாருக்கு முன்னாடி வைக்கிறோங்கிறது தான் விஷயம். இங்கே இவர்கள் பாருங்க, பெரிய அடி வந்ததும் இவங்க என்ன, ஏன் விழ பண்ணினது என்ன அடுத்து யோசிக்கவே இல்லை. தங்கள் வழிகளை குறித்து பார்க்கல. உடனே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க, கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரப்படுகிறது. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வராங்க. இப்போ திரும்ப

0: அடி போறாங்க, திருப்பி அடி, திருப்பி அடி, சரியான அடி. மீண்டும் முறியடிக்கப்பட்டார்களே அன்றி அவங்களால ஜெயிக்க முடியல. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை, இந்த சாப்டர்ல இருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து பேச ஆண்டவர் கிருபை செய்தார். உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல, அதை சுமந்தவர்கள் தங்கள் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பாதபடியினாலே அந்த வல்லமை அங்கே வெளிப்படவில்லை. இதே உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க, அங்கே இந்த பெட்டி வைத்ததும் விக்கிரகம் என்ன ஆயிட்டு, கீழே விழுந்து உடஞ்சிட்டு. உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல, வல்லமை குறையாது, அவருடைய நாமத்தின் வல்லமை குறையாது. ஆனால் அதன் வல்லமை விளங்க வேண்டுமானால் அதை சுமக்கிற, அதை உயர்த்துகிற நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, இவங்க அதெல்லாம் செய்யல. இவங்க செய்யாம கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார், ஏ பெட்டியை கொண்டு வா, திருப்பி போறாங்க, திருப்பி அடி, திருப்பி அடின்னா சரியான அடி. முதல் அடியில் காக்கப்பட்டார்கள் ஓபனி பினேகாஸ், இரண்டாவது அடியில் மாண்டு விட்டார்கள். அப்போ இப்படி ஒரு அடி வாழ்க்கையில் விழும்போது, இப்படி ஒரு வீழ்ச்சி, ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. வேதத்தில் பரிசுத்தவான்கள் பட்டியலில் நீங்க பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. இந்த அடிகள் வரும்போது என்ன செய்யணும்? இங்கே நான்காவது அதிகாரத்தில் இவர்கள் செய்தது போல் அல்ல நாம் செய்ய வேண்டியது. வேறே பரிசுத்தவான்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள் நல்ல வழிகளை, என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார், பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார், பெரிய ஜெயம் கிடைக்கிறது. இந்த ஜெயம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, அங்க இருக்கிற ஒண்ணே நீ எடுத்துட கூடாது, அது எல்லாமே சாபத்தீடானது, அவைகளை என்ன செய்யணும் அப்படின்னா சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சாபத்தீடானது, அதை சுட்டரிக்கணும். இப்போ ஆகான் என்கிறவன் என்ன செய்கிறான், யாருக்கும் தெரியாம சில காரியங்களை எடுத்து மறைத்து வைக்கிறான். இது யோசுவாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேவ கோபத்தை உண்டாக்கும்படியான ஒரு காரியத்தை ஆகான் செய்கிறான், கூட இருக்கிறவன் செய்யறான், யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் இவங்க அடுத்து ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு சின்ன பட்டணம், எரிகோவை கம்பேர் பண்ணும்போது ஆயி பட்டணம் என்பது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அங்க போன இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவர்கள் முறிந்து ஓடினார்கள். 7:4 வாசியுங்கள்.
1: அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்.
0: முறிந்து ஓடினார்கள். 5வது வசனம்,
1: ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள்.
0: அடுத்த வார்த்தை,
1: ஜனங்களின் இருதயம்,
0: ஜனங்களின் இருதயம்
1: கரைந்து
0: கரைந்து
1: தண்ணீராய் போயிட்டு,
0: தண்ணீராய் போயிட்டான். இந்த கரைந்து தண்ணீரா போறதை பார்த்திருக்கீங்களா? பெரிய ஐஸ் கட்டி இருக்கும் பாருங்க, நல்லா அப்படி கட்டியா இருக்கும். அது கரைய ஆரம்பிச்சிட்டுன்னா கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே இருக்காது, அப்படியே போயிடும். ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. உடனே யோசுவா புறப்படல. இந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க என்பது முக்கியம். வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு அடி விழும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் இங்கே ரொம்ப முக்கியம். ஓபனி பினேகாஸ் நாட்களிலே அன்று இஸ்ரவேலர்கள் செய்தது போல் அல்ல செய்ய வேண்டியது. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, எதிர்பாராத ஒரு தோல்வி. இந்த நேரத்தில் அவங்க செய்த காரியம் என்ன? 6வது வசனத்தில் வாசிக்கலாம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். முகங்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அங்கே ஏன் என்ற கேள்வி வந்தது, ஆனா அவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கவில்லை. ஏன் இப்படி பண்ணார், வா இப்படி பண்ணுவோம், இன்னொரு வழியை பார்ப்போம், ஏன் என்ற கேள்வி எழும்புவதல்ல தவறு. ஏன் என்ற கேள்விக்கு சரியான பதிலை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் நம்மால் இனி ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது. இனி ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இதுவரை யோசுவாவுக்கு தெரியாது இந்த காரியம் செய்தது. ஆகா யோசுவாவுக்கு விஷயம் தெரியாது. ஆனா அடி யோசுவாவுக்கு, வீழ்ச்சி யோசுவாவுக்கு, தோல்வி யோசுவாவுக்கு. அவன் என்ன செய்கிறான்? விழுந்து கிடக்கிறான். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான். வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் விழுந்து கிடவுங்கள். அளவு ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க விழுந்து கிடக்கிறாங்க எவ்வளவு நேரம் பாருங்க, கர்த்தர் வந்து எழுப்பி விடுறது வரைக்கும். நீங்க அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 10வது வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது.
0: ஆண்டவர் வந்து அவனை எழுப்பி விடுறது வர அவன் விழுந்து கிடக்கிறான். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, யோசுவாவை இப்படி இருந்தா சரி வராது, நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஏன், எதனால இப்படி? வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல், பதில் தெரியாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது. தண்ணீர், இருதயம் தண்ணீர் கரைந்து போறது போல கரைந்து போயிட்டு. இந்த நேரத்தில் யோசுவா செய்த காரியம் என்ன? தன்னோடு இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் வந்து அவனை எழுப்பி விடுறார். வேற யாருக்கும் யோசுவாவை எழுப்பி விட முடியாது. கர்த்தர் வந்து, ஏன்பா இப்படி விழுந்து எழும்பு, இப்படி இப்படி நடந்துச்சு, ஆகான் இப்படி இப்படி செய்தான், அந்த தீமை அகற்று என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் யார் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப சமத்துல விழுந்து கிடக்கணும். வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, ஆமேன், அந்த ஆமேன். எப்பவுமே ஒரு வார்த்தையை பேசும்போது, சம்மாவை குறித்து பேசும்போது, இந்த வார்த்தையை சொன்னது செய்தி கேட்டவங்களுக்கு ஞாபகம், உன் குடும்பத்தின் சம்மா நீதான். எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். வேற வழியே இல்லை. விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமென். ஆண்டவர் சொன்ன எழும்புப்பா, இதுதான் பிரச்சனை, சரி பண்ணு, என்ன செய்யணும் என்கிறதும் தெரிவிக்கப்படும். ஆமென். தேவன் தெரிவித்த பாதையிலே, தேவன் தெரிவித்த வழிமுறையிலே நாம் காரியங்களை செய்யும் போது, செயல்படும் போது நமக்கு ஜெயம் தான் கிடைக்கும். 6வது அதிகாரத்தில் ஒரு ஜெயத்தை வாங்குகிறான், நல்ல ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறான். 7வது அதிகாரத்தில் அவன் எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது. இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டு இப்பொழுது அவன் பார்க்கிறான், இனி என் வாழ்க்கையில எழும்பணும்னா அவர் என்ன எழுப்பினால் மட்டும்தான் முடியும். ஒரு பெரிய அடி, சரியான அடி, விழுந்து கிடக்கிறான். இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டுனால இருதயமே இல்லை, இருதயம் செத்து போயிட்டு அந்த அளவுக்கு அவன் தாழ்த்தப்பட்டு விட்டான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வந்து எழுப்பி விடுகிறார். கர்த்தரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை போல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டுட்டு, ஆமென், தங்களுக்கு சரி என்று தோண்டுகிற பாதையில் இவர்கள் செல்லவில்லை. காரணம் யோசுவாவுக்கு தெரியும். யோசுவாவுக்கு கிடைத்த அத்தனை ஜெயமும் பரத்தில் இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவன் விழுந்து கிடக்கிற ஆண்டவர் சொன்னார், இதுதான்ப்பா பிரச்சனை, இதை சரி பண்ணு, இதை அகற்று. அதே போல யோசுவா செய்தான். 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப வாக்கு கொடுக்கிறார். 8:1 வாசியுங்கள்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன்.
0: ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் சொல்லிட்டு எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதே போல யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், உன் ஈட்டியை நீட்டு. ஈட்டியை நீட்டி கொண்டே இருக்கிறான், கையில ஈட்டியை பிடித்து கையை நீட்டி கொண்டிருக்கிறான். யுத்தம் முடிகிறது வரை யோசுவாவின் கை நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னது போல ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். வாழ்க்கையில எந்த பட்டணத்தில் யார்கிட்ட தோற்றானோ அவங்க கிட்ட தான் ஜெயிக்க வைக்கிறார். இதற்கு யோசுவாவை நீ செய்தது என்ன தெரியுமா? யோசுவா செய்தது என்ன? விழுந்து கிடக்கிறான். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நேரம் இருக்கிறதா? அப்ப சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஆமென். தாவீது விழுந்து கிடந்தான் தேவ சமூகத்தில். சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் தேசத்துக்காக. தானியேல் ஏன் ஆண்டவரே, எதனால? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே வாழ்க்கையை நீ தான் சோதித்து பார்ப்பான். ஏன் புரியல தெரியல, அவன் விழுந்து கிடப்பான், அவனுக்கு தெரிவிக்கப்படும், அவன் சரி செய்வான். வேதம் சொல்லுகிறது 10வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 10:14 யோசுவா 10:14 இப்படி கர்த்தர்
1: ஒரு
0: மனிதனுடைய சொல் கேட்டு
1: அந்நாளை ஒத்த நாள்,
0: அடுத்த வார்த்தை அந்த 2வது பகுதியை வாசியுங்கள், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக
1: யுத்தம் பண்ணினார்.
0: யுத்தம் பண்ணினார், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினா யோசுவாவுக்கு ஜெயம். கர்த்தர் இல்லாம நாம யுத்தம் பண்ணினா நாம முறிந்து விழுவோம். தெய்வ பிரசன்னம் ஏன் செல்லாமல் போயிட்டு, தேவ கோபம் மூண்டது. ஏன் தேவ கோபம் மூண்டது தெரியல, விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அவன் எழுந்து காரியங்களை செவ்வனே செய்கிறான். கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்தது, 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். 21,
1: ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு
0: வார்த்தையை பார்க்கணும். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக
1: ஒருவனும் தன் நாவை
0: அசைக்கவில்லையா? என்ன அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. தேவன் யுத்தம் பண்ணும் போது பட்டயம் மட்டும் இல்ல, ஒரு சொல்லு கூட வெளியே வராது. ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. நாம யார் வாயை அடைக்க முடியாதுங்க, ஆனா கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணும் போது இது நடக்கும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணும். எதனால இந்த வீழ்ச்சி? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தாமதிக்கிறது? ஏன் நான் கண்ணீர் விட்டு கதறியும் எனக்கு பதில் இல்லாமல் போகிறது? ஏன் கர்த்தர் இப்படி செய்தார்? ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு பதில் தெரியவில்லையா? பதிலை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். இதனாலதான் பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை. யோசுவா பின் நாட்களில் யோசுவா ஜெயித்தவனாயிருந்தான், ஜெயிக்கிறவனாயிருக்கிறான். சூரியனை நிக்க வைக்கிற அளவுக்கு தேவன் அவனுக்காக கிரியை செய்கிறார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்து விட்டது, என் வாழ்க்கை பாழானது, என் வாழ்க்கை நான் எல்லாம் இழந்து விட்டேனே, என் மேன்மை என்னை விட்டு போய்விட்டது, ஆமென், வாழ்க்கையில் தோல்வி வந்தது என்று புலம்பலோடு யாராவது இங்கே வந்து அமர்ந்திருப்பீர்களானாலோ, அல்லது ஆன்லைனில் இதை கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனாலோ, ஆமாம், இன்னைக்கு கத்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்க வேண்டாம். அப்பா சமூகத்தில் நீங்கள் உங்கள் அரை கதவை அடைத்துக் கொண்டு தகப்பனே என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பீர்களே ஆனால் அவர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். கர்த்தர் வந்து யோசுவாவை நிறுத்துறது வரைக்கும் யோசுவா எழும்பல, யோசுவா எழும்ப மாட்டான். யோசுவாவுக்கு தெரியும் அவர் வருவார், அவர் வருவார். காரணம், என்னை அழைங்கப்பான்னு சொல்லி நான் கேட்டவர் என்னை அழைக்கவில்லை. நான் தாயின் கருவில் தோன்ற முன்னமே என்னை அழைத்து, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து, என்னை கர்த்தர் தமக்காய் பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே நான் அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது அவர் வருவார். விழுந்து கிடக்கிறவன் அவர் நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு காட்சியை பார்க்கிறார். அதை பார்த்தது 1 வாசிகள், எசேக்கியேல் 1:1 வசனம், எசேக்கியேல் 1 வாசிகள்,
1: மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது.
0: அதை நான் கண்ட போது
1: முகங்குப்புற விழுந்தேன்.
0: அடுத்த வார்த்தை,
1: அப்பொழுது
0: பேசுகிற ஒருவருடைய
1: சத்தத்தை கேட்டேன்.
0: விழுந்தவனுக்கு, அவர் பாதத்தில் விழுந்தவனுக்கு வெளிப்படுத்தப்படும். தெரியல அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப சமத்தில் விழுந்திருக்க, இதை செய்யாம வேற எது செய்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரியல, நான் எல்லாம் எல்லாமே பார்க்கிறேன், நான் விழுந்துட்டேன் முகம் கூப்பிடுறேன். அப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது நீ அவர் சமூகத்தில் விழணும், அதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது இனிதான் எசேக்கியேலை சாப்டரே ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இனிதான் அதிகாரங்களே தொடங்குது. அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஆண்டவர் வந்து, ஏன்பா எழும்பு எழும்பு, உன்னை விசாரிப்பாரட்ட செய்யோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று கூட உலகம் பெயரிடலாம், நீ அப்பா சமூகத்தில் வந்து விழுவாயானா, அவர் எழுப்பி விடுவார், அவர் உன்னை நிறுத்துவார். முகங்குப்புற விழுந்தவனை பார்த்து ரெண்டு ஒன்னு வாசிங்க, ரெண்டு ஒன்னு அப்படியே.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில்,
0: என்ன நிக்க வைக்கணும், என்ன நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் விழுந்தவன், அவர் நிக்க வைப்பார். ஆமே. யோசுவாவை நிக்க வச்சார், அவர் யுத்தம் பண்ணினார். யுத்தம், சாதாரண யுத்த பட்டயத்தை யோசுவாவுக்கு எதிராக ஒருவனை பட்டயத்தை எடுக்க வைக்க அந்த அளவுக்கு பண்ற யுத்தம் இல்ல, நாவ கூட அசைக்கலையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லும் அவதூறு, நிந்தை, பரியாசங்கள், வசை சொற்கள், இதனால ரொம்ப நொந்து போய் வேதனையோடு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி பேச விடுறீங்க. ஆய் பட்டணத்தார் இஸ்ரவேலரை முறியடிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, ஆனா கர்த்தர் எழுந்தருளினதும் நாவ கூட அசைக்க விடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லையா, அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அடுத்து பாருங்கள், எண்ணாகமம் 25 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். எண்ணாகமம் 25:6.
1: அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு
0: நிற்கிறாங்க. யோசுவா விழுந்து கிடக்கிறான், மோசே அழுதுட்டு நிக்கிறான், வேற எங்கேயும் போய் அழல, ஆசரிப்பு கூடார வாசல்ல, தேவ சமூகம், கர்த்தரிடத்துல திரும்ப, வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்காத, வேற யார்கிட்டயும் போய் அழுகாத, கர்த்தருடைய சமூகத்தில். இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, பிலயாம் சபிக்கும்படி இஸ்ரவேலரிடத்தில் வருகிறான் பாலாக் சொல்லி, ஆனா சபிக்க முடியல, ஏன்னா தனித்து வாசம் பண்ற கூட்டம், வேறுபிரிக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த நேரத்தில் சத்ருவானவன் தந்திரமா என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்களோடு சம்பந்தம் கலக்கிறான், மெதுவா அவங்களோடு ஐக்கியமாகி. 25:1 வாசியங்கள். இஸ்ரவேல் சீத்திமில் தங்கி இருக்கையில்
1: ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்.
0: வேசித்தனம் பண்ணினார்கள் என்று அல்ல, பண்ண தொடங்கினார்கள். பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இந்த பாவம் என்பது நம்ம நினைச்சதுக்கு நினைச்சதும் செய்யறதும் விடணும்னு நினைச்சா அப்படியெல்லாம் விட முடியாது. ஒரு பாவத்தை ஒருவன் செய்ய, பாவத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அது அவனுடைய தொடக்கமா இருக்கும். அதன் பிறகு பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேராய் தான் வழி நடத்தும். நினைச்சதெல்லாம் விட முடியாது. வேசித்தனம் பண்ணினார்கள் என்றல்ல, பண்ண தொடங்கினார்கள். அது அது வேண்டாம், சீ போ என்று மனதிலே ஒரு வெறுப்பை வந்து தேவனிடத்துல இரக்கம் கிடைக்காம விட முடியாது. இது மனதில் நாம வெறுக்கணும். ஆண்டவரே, இதை என் மனதுக்கு வெறுப்பா இருக்குது ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. பவுல் சொன்னார் அல்லவா, நான் விரும்பாததை செய்யறேன், நான் விரும்பலப்பா, என் கிட்ட வெளிப்படுகிற இந்த பாவ கிரியைகளை நான் விரும்பலன்னு சொன்னதுதான் ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வேசித்தனம் பண்ண தொடங்குறாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவ கோபம் தேசத்தின் மேல் உண்டாகிறது. இப்பொழுது வாதை, தேசமெங்கும் வாதை, அநேகர் மடி ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல, ஏனென்று தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆசரிப்பு கூடார வாசல்ல மோசையும் ஜனங்களில் சிலரும் மூப்பரும் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அண்டு ஓப்பனி பினேகாஸ், இஸ்ரவேலர்கள் செய்யாத காரியம் என்ன செய்திருக்கணும், பெலிஸ்தியர் இடத்துல முறிந்தார்கள் அல்லவா, வந்து விழுந்து கிடக்க வேண்டுமே, செய்யல, அழ வேண்டுமே, செய்யல, அழ வேண்டிய காலத்தில் அழணும். அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும் போது கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்பொழுது ஒருவன் வேசித்தனம் பண்ணும்படி ஒருவளை அழைத்துக் கொண்டு வருகிறதை காண்பித்துக் கொடுக்கிறார். பினேகாஸ் எழும்பி அதை குத்தி போடுகிறான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப தேவ சமூகத்தில் நல்ல கவனமா கேளுங்க, சில காரியங்களுக்கு பதில் தெரியவில்லை, பதில் தெரிய என்ன செய்யணும், அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், பதில் தெரிய என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேடணும். ஆண்டவர் ஆண்டவரால மாத்திரம்தான் மாற்ற முடியும். தேவனால் மட்டுமே இனி இந்த காரியத்தை சீராக்க முடியும், ஸ்திரப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை தேவனிடத்தில் அன்றி வேறு யாரிடத்திலும் தேடாதிருங்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இனி ஆண்டவர் நினைச்சாதான். எவ்வளவு டாக்டர்ஸ் இந்த வார்த்தைகளை சொல்றாங்கல்ல, எங்களுடைய மேக்சிமம் நாங்க ட்ரை பண்றோம், இனி எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்களுக்கு எப்படி வாயில் வருமோ சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட டாக்டர் சொல்லுவாங்க, இனி எல்லாம் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. மற்றவங்க, இனி எல்லாம் ஆண்டவங்க கையில் இருக்கு, இனி எல்லாம் அங்கே மேலேருந்து ஏதாவது செஞ்சாதான், இனி ஏதாவது அற்புதம் நடந்த அற்புதனால யாருங்க செய்யணும். ஆமே, இனி என் வாழ்க்கையில் திரும்பி எழும்பி நிற்க எல்லாம் சீராக்கப்பட ஸ்திரப்படுத்தப்பட கர்த்தரால் மட்டுமே முடியும் என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். யாராவது என்றல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். திரும்ப எடுப்பித்து நிறுத்த, பாழானதை பயனிலமாக்க, பழுதானதை சீராக்க, ஒழுங்கின்மையை ஒழுங்காக்க, வெறுமையை நிறைவாக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். ஆமே, நீங்க பாருங்கள், தேசத்துல வாதை, தேவ கோபம் தேசத்தின் மேல இருக்கிறது. இப்பொழுது மோசே என்ன செய்கிறானா, வேற ஒன்னும் செய்யல, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அப்பா சமூகத்தில் இருந்து அழுது கொண்டு நிற்கிறான். யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். தேவ சமூகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு வார்த்தை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தார், அப்பா சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர். என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஏன் இந்த பிரச்சனை, இதை என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கிற மோசே கூட தான் பினேகாசு நிற்கிறான். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது தான் அந்த பிக்சர் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவன் கண்ணு முன்னாடி காரியம் நடக்குது. பினேகாசு ஈட்டி எடுத்து குத்தி போட்டான். அதன் பிறகு வேதம் சொல்கிறது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த காரியத்தை என்ன செய்யணும், எப்படி சரி செய்யணும் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் உண்டு, பதில் உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் எங்கே போவதற்கு, அப்பா சமூகம் இருக்கிறது. எனவேதான் நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஆகார் கண்ணீர் வடித்தால் தன் பிள்ளைக்கான ஊற்று காண்பித்து கொடுக்கப்பட்டது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். நாம் கண்ணீரை யார் சமூகத்தில் வடிக்கிறோம், எங்கே ஊற்றுகிறோம், அப்பா சமூகத்தில் எங்கே விழுந்து கிடக்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க பாருங்கள். ஆமான் ஒரு பெரிய சதி யோசனை செய்து மோர்தேக்காய் அழிக்கணும், மோர்தேக்காய் மட்டும் அழிக்க கூடாது, அவன் கூட இருக்கிற அவன் கோத்திரத்தை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணி ராஜா கிட்ட இருந்து பெர்மிஷனை வாங்கி முத்திரை மோதிரத்தால முத்திரையும் போட்டான். இதை கேட்டதும் மோர்தேக்காய் அழுறாங்க, அழுறான். ஆனா அவன் ஒரு நாள் கூட ஆமானுக்கு காலில் போய் விழல, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. ஆமான் காலில் விழல, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. காரணம், அவனுக்கு தெரியும், எங்க விழணுமோ அங்கதான் விழுவேன், எங்க அழணுமோ அங்கதான் அழுவேன். ஹல்லேலூயா. அதன் பிறகும் அவன் திரும்பி ஆமான் வந்தா இப்படிதான் நிப்பான். ஹல்லேலூயா. ஏன்பா உனக்கு உனக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்க காட்டிடுவேன். ஆமே, நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பில்லையோ அங்கே நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பு இருக்குதோ அங்கே தாராளமாய் வெளிப்படுத்துவது நல்லது. என் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவர், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம சிலர்கிட்ட கஷ்டப்பட்டு நம்ம வேதனையை சொல்லும் போது அவங்க இருந்து சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்முடைய ஃபீலிங்ஸை கொட்டக்கூடாது. சிரிச்சிட்டு போனல. ஏங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்த மோர்தேக்காய் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டான், ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல் உட்காந்துருக்கிறான். எஸ்தர் பார்க்குறாங்க, ஏ என்னப்பா அவர் இவ்வளோ அழுக்க வஸ்திரம் தரித்திருக்கிறார், அரண்மனையிலேருந்து நல்ல ஒரு ஷர்ட் போகுது. மோர்தேக்காய் சொல்கிறான், கிளம்பு கொண்டு போ. அவன், நான் உன்னை காண்பிப்பதற்கல்ல நான் இப்படி இருப்பது, நான் அவரை காட்ட. ஆண்டவர்கிட்ட விழுறான், ஆண்டவர்கிட்ட அழுறான். தேவ சமூகத்தில் விழுகிறவன், தேவ சமூகத்தில் அழுகிறவன் ஒரு நாளும் மனுஷன் காலில் விழமாட்டான், மனுஷன் முன்னாடி அழமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு காரியத்துக்காக நான் அந்த அப்பா சமூகத்தில் இருக்கிறது அது எனக்கு பின்னாட்களில் நன்மையாய் மாறும். எக்காரணம் கொண்டு தேவ சமூகத்தை விட்டு மட்டும் விலகாதீங்க. அவருடைய பரிசுத்தவான்களை அவர் சிநேகிக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாதத்தில் விழுகிறவர்கள், அவர் பாதத்தில் விழுகிறவர்கள். எத்தனை பேர் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க, எல்லார் காலில் போய் மரியாள் விழுந்து அழுதாளா? இல்லை, அவ வீட்டில் அப்படி உட்காந்துருக்கிறாள். ஒவ்வொருத்தரா வந்து சூழ்ந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் வந்தார், இவ அவருக்கு முன்னாடி போய் உட்கார்ல, போய் காலில் விழுந்துட்டான், விழுந்தா அழுதா. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இனி என்ன ஆண்டவரே செய்யணும்? இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆகார் போய் அழுதா? என் பிள்ளைக்கு இனி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அழுதாள? இல்ல, கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது புதிய மார்க்கம், புதிய வாளி, ஜீவ மார்க்கம். இங்கே மோசே நின்று அழுது கொண்டு நிற்கிறான், வேற வழி தெரியல. தேவ சமூகத்தில் நின்று அழு, தங்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து அல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் சமூகத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது காண்பிக்கப்படுகிறது, அங்கே காரியம் சரி செய்யப்படுகிறது, வாதை நின்றது. எட்டு கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு, நின்று போயிட்டு. அப்ப வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி வரும்போது பதில் தெரியலையா? அப்பா சமூகத்தில் இருந்து அழணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மூன்றாவது பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு, ஓசியா 12:4 வாசியுங்கள். ஓசியா 12:4,
1: அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்,
0: அழுது அவரை நோக்கி
1: கெஞ்சினான்.
0: மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா, கெஞ்சணும் ஆண்டவர்கிட்ட, விழணும், அழணும், கெஞ்சணும். இங்க இந்த சம்பவம் தெரியும், யார் இப்போ யாக்கோபுக்கு எதிராக வராங்க? ஏசா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போகிறான் யாக்கோபு. இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, உன் அண்ணன் ஏசா 400 பேரோடு கூட படையெடுத்து வருகிறான், 400 பேரோடு கூட வருகிறான். இதை கேட்டதும் அவனுடைய இருதயம் கலங்கினது. ஆதியாகமம் 32:7 அதனுடைய 7வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களை மாடு மாடுகளையும் இரண்டாக பிரித்து, பயந்து வியாகுலப்பட்டு யாக்கோபு திரும்பி மாமனாரிடத்தில் ஓடி போகவில்லை, அவன் கர்த்தரிடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். பைபிள் சொல்லுது, அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஏன் வாழ்க்கையில தடை? 20 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியம் அழைத்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும் போதுதான் தடை. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும்,
0: அவன் வந்து என்னையும்
1: பிள்ளைகளையும்,
0: பிள்ளைகளையும்
1: தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன்.
0: ஒரே லைன்ல சொல்லணும்னா, ரொம்ப பயமா இருக்குப்பா, என்னை காப்பாத்துங்க. ஓப்பனி பினேகாசும் இஸ்ரவேல் புத்திரரும் இதை செஞ்சிருக்கணும். ஆண்டவர் பயமா இருக்கு, ஆண்டவர் காப்பாத்துங்க. சரண்டர் பண்ணிட்டான், தன்னை விட்டு கொடுத்துட்டான். அப்படி விட்டு கொடுத்தவன் ஆண்டவர் விட்டு கொடுப்பாராங்க. ஜோபனி பினேகாஸ் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அடி விழுந்தது யோசிச்சு நேரம் வந்து ஆண்டவரே காப்பாத்துங்க. நம்மில் அநேகர் இதை செய்ய தவறுகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், ஏன் தடை, எவ்வளவு முயற்சி பண்றோம் தடை, ஒரு ஏசா வந்து நிற்கிறான் தடையா, எதனால, ஏன் தடை மாற ஜெபிக்கிறோமே அன்றி நாம் மாற தேவனிடத்தில் விட்டு கொடுக்கிறது இல்ல. தடை மாற ஜெபம் பண்றோம், அப்படி எதை மாத்துங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நான் மாற விட்டு கொடுக்கிறது இல்ல. இவன் ஒப்பனை சொல்ற ஆண்டவரே, ஆனாலும் ஏசா வர வச்சிட்டீங்க பாத்தீங்களா ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் பயம் வருங்க. தாவீது சொல்லுகிற, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன், எனக்கு பயம் வந்தது நான் வேற யார்கிட்டையும் ஓட மாட்டேன், நான் உங்களை நம்புவேன், உங்ககிட்ட சொல்லுவேன், சொல்ற என்ன காப்பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, என்னை விடுனா போகட்டும். 26வது வசனத்தை வாசிங்க.
1: அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
0: பிடிச்சிட்டான். இதுதான் கெஞ்சிறது. சில பிள்ளைங்க அப்பா கிட்ட கெஞ்சுவாங்க பார்த்திருக்கீங்களா, அப்பா பிளீஸ் வாங்கி கொடுங்கப்பா. என் பொண்ணு சில காரியத்தை வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சுவா, அவளுக்கு தெரியும் டேடிட்ட மெதுவா கெஞ்சிட்டான். ஐசக் என்கிட்ட வந்து அவனை தூக்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்வான், அவனுக்கு ஒன்றே கால் வயசு தான் ஆச்சு, அவன் வேற யார்கிட்டையும் அழ மாட்டான், என்கிட்ட வந்து அழுவான். பெரியப்பாட்ட அழுதா காரியம், மெல்பாட்ட ஜாஃபியா தான் கேட்பா இல்லையா, ஏ இப்போ வேண்டாம் அவனை சளி இருக்க வேண்டாம், நம்ம மெதுவாக வருவான், டேடி ப்ளீஸ் டேடி. அதுக்கப்புறம் நமக்கு சளியும் தெரியாது, சரி வா வா அம்மாட்ட சொல்லாத வா. யாக்கோபு ஆண்டவரை நோக்கி, கத்தாவே பிரியமான கத்தா, இப்படி இல்லை கெஞ்சினான் ப்ளீஸ். ஏசாட்டேன் இல்லைங்க, கடைசி வர யாக்கோபின் நிழல கூட ஒருத்தங்க தொட ஆண்டவர் விடல, ஒருத்தங்க தொட விடல. இந்த தடைக்கான காரணத்தை அவனை உணர வைக்கிறார், உணர வைக்கிற. 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு நீ செய்த ஒரு காரியம், இந்த 20 ஆண்டுல என்னைக்காவது என்னிடத்துல வந்து, ஆண்டவரே நான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண, இப்படி ஒரு தப்பு பண்ணினேன், என்னைக்காவது சொன்னியா யாக்கோபே? இப்பொழுதும் என் சமூகத்துல வந்து என்ன சொல்ற, உங்க கண்ணுல கிடைச்ச பெரிய தயவினால இந்த 2 பரிவாரங்கள் சொல்றியே, ஏன் இந்த தடைன்னு யோசிக்கலையே? ஆண்டவர் தொடை சந்த தொட்டார், அதுக்கப்புறம் தான் உணர்வடைகிறான். உணர்வடைந்ததும் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஆசீர்வாதம் ஏமாற்றி கேட்டது. தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை ஏசாவாக போய் கேட்டான். எப்பொழுது ஆண்டவர் கையை வச்சாரோ, நானாக வந்திருக்கிறேன், என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. 20 வருஷம் இருந்துச்சு யாக்கோபே, 28வது அதிகாரத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்தேன், நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்ட யாக்கோபே, உண்ண உணவு கேட்ட, உடுக்க உடை கேட்ட, போற இடத்துல பாதுகாப்பு கேட்ட, இதையெல்லாம் கேட்டியே, என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டியா நீ? நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் எங்க அண்ணனுக்கு, ஏசாவுக்கு நான் இப்படி கேட்டியா? இல்ல, நானும் பொறுத்து பார்த்தேன், நீ கேப்பேன்னு பார்த்தேன், எங்க வந்து செக் ஆச்சு பாத்தியா, நீ சேர்த்து கொண்டு நீ போகும்போது வந்து நிக்கிறான் ஏசா. அன்னைக்கு ஒருத்தன் தான் நின்னா, இன்னைக்கு ஒண்ணு எத்தனைய மாறிட்டு 400 பேர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் எல்லாம் சோதித்து அறிந்திருக்கிறீர், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். என்னெல்லாம் கேட்கிறோங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு அடி விழுந்தாதான் நாம் நம் நிலையை உணர்ந்து கேட்போமாங்க, இல்ல அப்ப சமூகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கொல்வதற்காய் நம்மை சிக்ஷிக்க மாட்டார். அப்படின்னா என்னைக்கும் நம்ம கதை முடிஞ்சிருக்கணும், நம்மை உருவாக்கதான் சிக்ஷிக்கிறார். நம்மை உருவாக்க தான் சிச்சிக்கிறார். ஏசாயா 26ல் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமா, கடந்த நாள் டெய்லி மன்னாவுக்காக அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண ஆண்டவர் வைத்தார்.
1: என்ன
0: செய்யறாங்க? நெருக்கத்தில் என்ன செய்யறாங்க சொல்லுங்க. நெருக்கத்தில் என்ன செய்தார்கள்? இந்த வசனம் போட்டீங்களா? நெருக்கத்தில் தேடினார்கள். தண்டனை மேல இருக்கும் போது வேண்டுதல் செய்யறாங்க. அப்ப தேடுற தேடலன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் அடிக்கடி சொல்றேன், நெருக்கத்தை தர்றதே நம்மளை நெருங்க வைக்கிறதுக்காக. நெருக்கத்தில் தேடினார்கள், தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்க வேண்டுதல்னா உள்ளம் கத்தும். அப்பா, யாக்கோபு சொல்றார், கெஞ்சிறார், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திருங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திரு. யாக்கோபு, என்னை விடு, விட்டுறாதீங்க, போயிடாதீங்க. ஆண்டவர் தொடச்சந்து தொடுறார். யாக்கோபு, என் பிரச்சனை பாத்தியா? இப்ப கேக்குற நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர. ஏன்னா ஆண்டவர் நீதியில் பிரியப்படுகிறவர். அவர்கிட்ட வேஷமாய் நின்று எந்த நன்மையோ ஆசீர்வாதத்தையும் வாங்கிடவே முடியாது. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை சொன்னேன். காயின்ட்ட ஆண்டவர் எப்போ பேச ஆரம்பித்தார்? காயின் இடத்துல ஆண்டவர் எப்பொழுது பேச ஆரம்பித்தார்? கரெக்ட் தான், முகநாடி. அதை இன்னும் சொன்ன அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறார். அதுவரை ஃபர்ஸ்ட் வந்து நின்று க்ளோரி ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, பலி பெஸ்ட் பலி, விளை பலன்களில் முதற் பலனை கொண்டு வைக்கிறான், சிறந்ததை வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை. அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் எரிச்சல் வருது. அதாவது அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுறார். ஏன்ப்பா என்ன பிரச்சனை? என்னாண்டவர் இவ்வளோ நேரம் ஹாலலூயா ஸ்தோத்திரம்லாம் சொன்ன பேசவே இல்லை, இப்பதான ஒரிஜினல் வெளியே வருது. ஆண்டவர்கிட்ட வேஷம் போட்டு ரொம்ப க்ளோரி ஹாலலூயா சொன்னாலும் ஆண்டவர் பேச மாட்டார். நம்முடைய ஒரிஜினல் அவருக்கு தெரியும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்கிற கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். பொறாமை கசப் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வெளியே பிரைஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேச மாட்டாரா? அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இங்க யாக்கோபு இவ்வளவு கெஞ்சுறான், ஆண்டவர் பேசவே இல்லை. எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நான் யாக்கோபு என்று சொன்னபோது. நான் யாக்கோபு, எஸ், தன் பிள்ளைகளை உணர்கிறான். தேவ சமூகத்தில் சில நேரத்தில் நம்ம கெஞ்ச விட்டு அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, கெஞ்ச விடுறது. நாம் பல நேரத்தில் நம் பிள்ளைகளை உணர்கிறதுல இப்படிதான் பார்க்கிறோம். ஆண்டவர் போற இடத்துல எனக்கு சாப்பாடு வேணும். 28வது அதிகாரத்தில் இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவரை மீட் பண்றோம். இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடை இல்லாமல் வேறல்ல, இவ்வளவு தெரியுதுல்ல யாக்கோபு. ஒரு வார்த்தை, அப்பொழுது நீ ஆண்டவரோட ஒப்புரவாய் இருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவரே, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே, அன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். 20 வருஷம் கழித்து இந்த பிரச்சனை இப்ப 1400 வந்து நிக்குது. அன்னைக்கு ஒருத்தன் தான் நிக்கிறான், அன்னைக்கு 400 பேர் நிக்கிறாங்க. ஆனாலும் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவன் தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகளை உணரும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் யாக்கோபு என்று சொன்னதும் கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வர யாக்கோபு நிழல கூட ஒருத்தங்க தொட ஆண்டவர் விடல. ஆமே. நாம் தேவனிடத்தில் என்னெல்லாம் கேட்கிறோம் என்பதையும் தாண்டி நாம் நம்மை நிதானித்து தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கணும். கடந்த 2 வாரமா செய்தியில ரிப்பீட்டடா வந்த ஒரு காரியம் தான், குயவன் கையில களிமண். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த காரியத்தை எடுத்து ஆண்டவர் பேச வைத்தாங்க. போன வாரம் வந்த தேவ மனிதரும் அதே வார்த்தையை எடுத்து சொன்னாங்க. ஆமே, சில காரியங்கள் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நம் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்புவோம். யாக்கோபு திரும்பினான், தேவ சமூகத்தில் ஒப்படைத்தான், தன்னை யாக்கோபாகவே தான் யாரோ அப்படியே வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் இதுதான் தாவீது கேட்கிறான், வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். 28 அதிகாரத்தில் முதல் முதலாவது யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கும் போது மாத்திரம் யாக்கோபு இப்படி தன்னை விட்டு கொடுத்திருப்பானால் 20 கழிச்சு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. காரணம், அவன் தேவனிடத்திலிருந்து அப்பொழுது அந்த காரியத்துக்கு இரக்கம் பெற்றிருப்பான். ஆனா 20 உனக்கு அது உணர்வில்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவர் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம் தேவன் இரக்கம் உள்ளவர், நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் கிருபை உள்ளவர், நம் தேவன் மன்னிக்கிறதில் தயப்பிடித்தவர். அதே வேளையில ஒன்றை மறந்து விடவே கூடாது, அவர் நீதி உள்ளவர், நீதியில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு பிரச்சனை வந்த போதுதான் தன் சகோதரர்களுக்கு செய்த தீங்கை நினைத்தார்கள். 22 கழிச்சு சகோதரர்களுக்கு இப்படி செஞ்ச சகோதரனுக்கு இப்படி செஞ்சிட்டோமே நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி 22 ஆச்சு, ஒருத்தங்க குடிச்ச நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது நினைக்கல. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு நெருக்கம் வந்த பிறகு நினைக்கிறாங்க. அவங்க எப்போ தங்கள் பிள்ளைகளை உணர்கிறார்களோ, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, யோசேப்பு உள்ள போய் அழுதானா, யோசேப்பு அழுதானா. ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்காக அவர் கண்களிலும் கண்ணீர் வரும். எப்பொழுது அவர் கண்ணில் நமக்காக கண்ணீர் வருதோ அங்கே அன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். மார்த்தாள் மரியா லாசருக்காக 4 நாள் அழுதாங்கல்ல. இயேசு வந்து இயேசு கண்ணீர் விட்டார், பிரச்சனை சால்வ். அவரை நோக்கி கெஞ்சணும், சொல்யூஷன் இருக்கு. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்க பண்ண காரணம் இதுதான், கர்த்தரால் திரும்ப சீர்படுத்த முடியும், திரும்ப கட்டி எழுப்ப முடியும், திரும்ப ஸ்திரப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீதின் நாட்களை பாருங்க. இன்னும் 2 கூட சொல்லி நான் வேகமாய் முடிக்கிற நேரம் போய்விட்டது. தாவீது நாட்களில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க, நல்ல காரியம் தான். ஆனா இவங்க தங்கள் இஷ்டப்படி கொண்டு வராங்க. இதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, தேவ கோபம் உண்டது. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வழியில அதை யாரும் தொடக்கூடாது. ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்க மட்டும் அந்த ஆசாரியர்களுடைய தோள்களில் இருக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆனா இப்ப உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க, வசதி நிறைய வந்துச்சோ என்னமோ தெரியல. ஆமென். சரி, ஒரு ரதத்தை எடுத்துரும், எதுக்கு போட்டு இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு. ரதத்துல கொண்டு வராங்க, கொண்டு வரணும் எண்ணம் சரிதான். ஆனால் அதை செய்து அதை செயல்படுத்தின விதம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினதாய் மாறிட்டு அங்கே சரியான ஒரு அடி விழுந்துச்சு. அடி விழுந்ததும் ஆமென் ஊசாவை அடிச்சிட்டார் ஆண்டவர். அவர் உடன்படிக்கையை பெட்டி பிடிக்க போனா அடிச்சிட்டார், அவன் செத்துட்டான். அடி விழுந்ததும் தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, ஓபேத் ஏதோ வீட்டில் கொண்டு வச்சுட்டு 3 வெயிட் பண்றான். ஏன் ஏன் எதனால அடி? இங்கே தாவீது என்ன செய்கிறார் என்றால், தேவ சமூகத்தில் நிதானிக்கிறான். ஏனென்ற கேள்விக்கு பதில் அப்பா சமூகத்தில் மட்டும்தான் உண்டு. ஏன் வாழ்க்கையில் ஏன் நான் திரும்ப சொல்லுகிறேன், எதுக்கு இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஏனென்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால் முன்னேற முடியாது. அப்படியே முன்னாடி போனாலும் மீண்டும் தோல்வி தான், மீண்டும் வீழ்ச்சி தான், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியுமானால், நமக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுமானால், அதை சரி செய்து நம்மால் முன்னோக்கி செல்ல முடியும், நம்மால் ஜெயிக்க முடியும். காரணம், நாம் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். 3 வெயிட் பண்ற. சம்டைம்ஸ் சில காரியங்கள் சரி செய்யப்பட சில காலங்கள் எடுக்கும். பைபிள் சொல்லுது, நீ தாமதித்தாலும் அடுத்த நாளே திரும்ப போய் ஓபேத்தேதோ வீட்டுல இருந்து எடுக்கல, 3 வெயிட் பண்றான். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் வேதத்தை காண்பித்து கொடுக்கிறார், பிரமாணத்தை நினைவில் கொண்டு வருகிறார். இப்பொழுது தாவீது என்ன செய்கிறான் என்றால், லேவி புத்திரரை அழைக்கிறான். 1 நாளாகமும் 15வது அதிகாரம் 12 முதல் வாசியுங்கள். அவர்களை நோக்கி,
1: லேவியர்கள்
0: நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர்,
1: நீங்கள்
0: இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி
1: உங்களையும் உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: 13வது வசனத்தை வாசிங்க.
1: முதலில் நீங்கள்
0: அதை சுமக்காதபடியினாலும்,
1: நம்முடைய தேவனாகிய
0: கர்த்தரை
1: நியாயமானபடி தேடாதே போனபடி
0: நாம தேடணும். ஆனா சரியா தேடல. ஏன் அடி? நாம் தேட ஆராதித்தோம், சரியா ஆராதிக்கல. ஜெபித்தோம், சரியா ஜெபிக்கல. ஏதோ செய்யணுமே செய்தோம். நம்ம நியாயமானபடி தேடாதபடியினாலே அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். எப்படி நியாயமானபடி தேட? நியாயமானபடி எப்படி தேடன்னா, அந்த பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்களா? ஆவியோடும் உண்மையோடும். வேதம் நமக்கு எழுதி காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டுமா பூமியிலே ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகள். தாவீது சொல்கிற, நாம தேடாம இருக்கல, தேடணும், ஆனா சரியா தேடல. பாடுனோம், சரியா பாடல. ஆராதித்தோம், சரியா ஆராதிக்கல. கூடுனோம், சரியா கூடல. ஜெபித்தோம், சரியா ஜெபிக்கல. அதனாலதான் நன்மை வரும்னு எதிர்பார்த்த இடத்துல அடி விழுகிறது. இப்பொழுதும் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நம்ம அதை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தேவன் கிருபை செய்கிறார். இங்க என்ன செய்கிறான்? நிதானிக்கிறான். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. என்ன செய்யணும் ஆண்டவரே? சில காரியங்கள் அதான் நமக்கு தெரிந்து தாமதமாக செய்தாலும் பரவாயில்லை, தெரியாம அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஓபனி பினேகாஸ் இஸ்ரவேல் நாட்களிலே, அந்த நாட்களிலே அவர்கள் செய்த தவறு, அதற்கு மாறா என்ன செய்திருக்க? ஒரு அடி விழுந்துச்சுல்ல, நீங்க மீந்து இருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னு விழுந்து கிடக்கணும், இல்ல கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கெஞ்சிருக்கணும், நிதானித்து அறியணும் என்ன பிரச்சனை. தாவீது நிதானித்த போதுதான் அறிந்து கொண்டான், நம்ம ஆண்டவர் நான் ஜெபித்தேனே ஆராதித்தேனே அப்படி இல்லை. எப்படி ஜெபித்தோம், எப்படி ஆராதித்தோம்? நியாயமானபடி தேடணுமா? நியாயமானபடி தேடணுமா? கடமைக்கு தேடுகிறோமா? இன்னைக்கு இந்த காலவேளையில வந்திருக்கிறவர்களை பார்த்து இதே கேள்வி என்னை உட்படுத்தி ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், நீ நியாயமானபடி தேடுறியா, இல்ல சண்டே சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணுமேன்னு தேடுறியா? இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணலன்னு அந்த வாரமே போச்சு, அதனால தேடுறோமா? நியாயமானபடி தேடுறோமா? ஏதாவது அட்டன் பண்ணா போதும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அட்டன் பண்ணா போதும், தலை காட்டணும். இதுன கல்யாண வீடா தலை காட்டிட்டு போறதுக்கு? நியாயமானபடி தேடுறோமா? தாவீது உணர்ந்து கொண்டான், நம்ம தேடணும், ஆனா நியாயமானபடி தேடல, அதனால அடி விழுந்துச்சு. அடி விழுந்து நாம இன்னும் நிக்கிறோம். இனி நாம என்ன செய்யணும் தெரியுமா? நியாயமானபடி தேடணும். ஆமென். நிதானிக்கிறான். நிதானிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? வேதத்தை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான், கர்த்தர் காண்பித்து தருவார் எதை எப்படி செய்யணும், காண்பித்து தருவார். ஒரு நிதானிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பைபிளை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான். 3 மாசம் கழித்து தாவீது திரும்பி கொண்டு வருகிறான், நியாயமானபடி தேடுகிறான். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏன் தெரியலையா? அப்பா சமூகத்தில் காத்திருங்கள், வேதத்தை கரத்தில் எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் வெளிச்சம் தருவார், கர்த்தர் காண்பித்து தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 5வது கிதியோனை பாருங்கள். கிதியோன் ஆண்டவர் வந்து நிற்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியலை தான் பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு. யோசுவாவுக்கு பிரச்சனை தோல்வி, மோசே நாட்களில் பிரச்சனை வாதை, பிரைசலான் யாக்கோபுக்கு பிரச்சனை தடை, தாவிதுக்கு பிரச்சனை அடி, கிதியோனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நஷ்டம், பிரயாசத்து, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, சேலரி விழுற அன்னைக்கு வட்டிக்காரன் திட்டுவாங்க, பேங்க்ல கிரெடிட் ஆச்சுன்னு மெசேஜ் வரும், கார்டு போட்டு பார்த்தா காணாது. இங்கே கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க கோதுமைய, விளைச்சல் அன்னைக்கு மீதியானியர் வந்து தூக்கிட்டு போயிறாங்க. 30 நாள் பிரயாசப்படுறது இவங்க, ஒரு நாள் வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கிறது. இங்கே கிதியோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, மீதியான வர்றதுக்கு முன்னாடி கோதுமையை கொஞ்சம் சேர்க்கணும் சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமா அதை போரடிக்கிறான். ஆலைக்குள்ள அதை போரடிக்கல, சமீபமா இங்க வந்தா மீதியான தூக்கிடுவாங்க, தள்ளி நின்னு போரடிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வருகிறார். நீங்க நல்ல கவனமா கேளுங்க, அவன் போரடிக்கும் போது அவன் புலம்பவில்லை. அவன் யார்கிட்டையும் போய் புலம்பல்ல, கிதியோன் யார்கிட்டையும் போய் முறையிடல, ஆனா வேதனை உண்டு, வலி உண்டு இருதயத்துல. கர்த்தர் வந்து எப்பொழுது அவனோடு பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவர்கிட்ட முறையிடுகிறான். 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 13வது வசனம்,
1: அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி
0: ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிறத இப்ப எனக்கு உங்கள்கிட்ட கொட்டியே ஆகணும். என்ன செய்கிறான், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ கர்த்தாவே, நீர் எங்களை கைவிட்டு ஒப்பு கொடுத்தீரே. இதை வேற யார்கிட்டையும் போய் முறையிடல, வேற யார்கிட்டையும் போய் புலம்பல்ல. அவன் வேதனையை உள்ள வைத்து கொண்டு, நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், அவர் வருவார். அப்ப ஆயன் ஆண்டவனே சொல்லும் போது அவன் எதிர்பார்த்து கொண்டுதானே நிற்கிறான். அங்க நம்ம எதிர்பார்த்த ஒருத்தக வரும்போது, வந்துட்டீங்களா, பிரைஸ்லா, அவனுக்குள்ள வேதனை இருந்தாலும் எதிர்பார்ப்பு வருவார், நான் பேசுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ உன் வீட்டில் போய் அந்த பாகாலுடைய விக்கிரகத்தை தகர்த்து போடு அப்படின்றார். ஆண்டவர் உணர்த்துகிறார், ஏன் என்னால் வர முடியல தெரியுமா, நான் அருவருக்கிற காரியம் உன் வீட்டில் இருக்கு, நான் அருவருக்கிற காரியம் உன் வீட்டில் இருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், அதனால தான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது நான் உன்கிட்ட வந்து நிற்கிறேன். அருவருக்கிறக்கா, நீ அதை தகர்த்து போடு, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். கிதியோன் நைட்டை போய் தகர்த்து போட்டான். தகர்த்து போட்டதும் அவர் அவனோடு போவதின் அடையாளமாக 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிங்கள்.
1: கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், உணர்த்தினார். ஏன் நடந்துச்சு, நீங்க வரல, எஸ் நான் வரல, ஏன் நான் வரல, நான் வெறுக்கிற காரியம் வீட்டில் இருக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், ஆனால் இந்த பாகாலின் விக்கிரகம் இருக்கிறது வரைக்கும், இந்த அருவருப்பான பாழாக்கும் இந்த காரியம் உனக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் என்னால் உன் கூட வர முடியாது. நான் உன் கூட வரலன்னா உன்னை விட சிறியவனும் உன்னை ஜெயிப்பான். நான் உன்னோடு வந்தால் உன்னை விட பலவான உனக்கு முன்பாய் தோற்று போவான். இதுதாங்க உண்மை. அவர் இல்லைன்னா நம்மை விட ஆய் பட்டணத்தாரும் இஸ்ரவேலரை ஜெயிப்பாங்க. அவர் இருந்தால் எரிகோ பட்டணமும் இஸ்ரவேலுக்கு முன்னாடி விழுந்துடும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயித்ததெல்லாம் எப்படிங்க, நம்ம விட சின்னதையா? இல்ல, நம்ம விட சின்னது ஒண்ணுமே இல்லை, நாம தான் சிறியவர்கள். ஹல்லேலூயா. இதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அவர் இதுதான் கிதியோனுக்கு, அவ்வளவுதான். அவர் இல்லை, அதனால மீதியானவர் வந்து எடுத்துட்டு போறாங்க. அவர் இருந்தால் அப்படி நடக்காது. அவர் ஏன் இல்லை, அது யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்க இஸ்ரவேலருக்கு என்ன செஞ்ச அவங்களுக்குள்ள ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு? சரி நீ இந்த பெட்டியை கொண்டு வா. ஒருத்தர் கூட சரி நம்ம காத்திருப்போம், ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடப்போம். ஒரு நினிவே ராஜாவுக்கு இருந்த புத்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு இல்லாம போயிட்டு. ஒரு புறஜாதி ராஜா சொல்றான், நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருப்போம், சாப்பிடாம தண்ணி கொடுக்காம உட்கார்ந்துருப்போம். ஒருவேளை இப்படி ஒரு நாள் அவர்கள் இருந்து தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து திருந்தி இருப்பார்களே.

மோசே மாதிரி அழுவோம், யாக்கோபு மாதிரி அவரை நோக்கி கெஞ்சுவோம், தாவீதை போல நிதானிப்போம், கிதியோனை போல அவரிடத்தில் மாத்திரம் முறையிடுவோம். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி காரியங்களை செவ்வையாய் நடப்பித்து நம்மை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் இந்த நாளில என்னோடு பேசினார் என்று? ஆமென். கர்த்தர் சொல்லுகிற நீ வழிகளை நீ என்கிட்ட வா, கர்த்தர் செய்வார். விழுந்து போன அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூட எல்லாம் முடிந்ததுன்னு நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? நோ, அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, என்னில் உண்டான என்னில் வேண்டிய மாற்றம் எனக்கு வேணும், என் குடும்பத்தில் வேண்டிய மாற்றம் என் குடும்பத்துக்கு வேணும். உங்களுடைய அப்பா சமூகத்தில் விழுந்து கிடங்க, உங்க அறை கதவை அடைத்து கொண்டு, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கட்டும். அவர் சமூகத்தில் அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சுங்க, அப்பா சமூகத்தில் காத்துருங்க. சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் டைம் எடுக்கும், ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓபேத் ஏதோ வீட்டில இருந்து பெட்டிய தாவீது திரும்பி கொண்டு வர 3 மாசம் ஆச்சு, நம்பிக்கை விடல. அவன் புரிந்து கொண்டான், நம்ம தேடுறது சரியா தேடல. ஒரு ஜெபம் உண்டு, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க. தேவன் நல்லவர், நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர், பாதி வழியில விட்டு செல்ல மாட்டார். அவர் சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி ஒரு 2 நிமிஷம் முழங்காற்பட முடிந்தால் முழங்காற்படுகிட்டு முடிந்தவர்கள் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் புத்திரரை மாதிரி நாங்க ஏன் என்று கேட்டுவிட்டு ஓடிடக்கூடாதுப்பா. யோசுவா, மோசே, யாக்கோபு, தாவீது, கிதியோன் போல நாங்க உங்க சமூகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார் கேட்டுட்டு போயிடக்கூடாது. எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் நம்புறேன்ப்பா, உங்களால விழுந்து போனதை எடுத்து நிறுத்தி வைக்க முடியும், உங்களால பாழானது பயிர் நிலமாக்க முடியும், இழந்ததை திரும்ப தர முடியும், மேன்மையை பெருக பண்ண வைக்க முடியும், பூர்வ நிலையில் இருந்த நிலையில எங்களை ஸ்தாபிக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும்.

അവിടെ രണ്ട് കൈകളെ ഉയർത്തി. ആണ്ടവരെ, യോശുവ മാറി, മോശ മാറി, യാക്കോബ് മാറി, ദാവീദ് മാതിരി, ഗിദിയൻ മാറി, ഉങ്ക സമൂഹത്തില് நான் விழுறதும் அழுறதும் முறையிடுறதும் கெஞ்சுறதும் இனி மனிதனுக்கு முன்பாக இருக்கவே கூடாது. உங்க சமூகத்துல, உங்க சமூகத்துல கர்த்தரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். இதை நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. மீண்டும் ஸ்திரப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், பயிர் நிலமாக்க முடியும்.

மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்க கூட பேசுனீங்க, என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்று தந்தீங்க அப்பா. உம்மிடத்துல எல்லாவற்றுக்குமான பதில் உண்டு, சொல்யூஷன் உண்டு, பரிகாரம் உண்டு. இதை அறிய வைத்தீர், இதை உணர வைத்தீர், இதை கற்று தந்தீர். ஆண்டவரே, ஓப்பனி பினேகாஸ் மற்ற ஜனங்களை மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டு தூரம் போகிறவர்களாய் அல்ல. யோசுவா மாதிரி, மோசே மாதிரி, யாக்கோவ் மாதிரி, தாவீது மாதிரி, கிதியோன் மாதிரி உங்க சமூகத்தில் இருக்கு, உங்க சமூகத்தில் இருந்து சரியாக்கப்பட, சீராக்கப்பட, ஸ்திரப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதே போல வேதனையோடு கண்ணீரோடு யாராவது இருப்பார்கள், ஆனால் இவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் சரியா இன்பத்தை காண பண்ணுகிற சர்வ வல்ல தேவனே, உம்முடைய வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தரே நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. God bless.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜிஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே புறப்பட்டு போய் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை மத்தேயு 28:18-19. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களால் புறப்பட முடிகிறது. அதை நீங்கள் அறியாவிட்டால் அல்லது விசுவாசிக்காவிட்டால் புறப்பட்டு போக முடியுமா? தயாரா இல்லாமல் புறப்படுவது ஆபத்தில் முடியும். ஆனால் கர்த்தர் தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு போனால் நிச்சயமாகவே வெற்றியை அடைய முடியும். கர்த்தருக்கு பூமியிலே மாத்திரம் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே சகல அதிகாரம் என்பது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் ஜாவம் முடங்கும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று பிலிப்பியர் 2:10 காண்கிறோம். ஆகவே தான் அவர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும் போது அவருடைய அதிகாரத்தோடும் வல்லமையோடும் மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தோடும் முன்னேறி செல்லுகிறீர்கள். கிறிஸ்து தோல்வி அடைவது இல்லை, அவருடைய நாமத்தில் செல்லும் போது நீங்களும் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டி அனுப்புவதை போல அனுப்புகிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் இருக்கிற வல்லமையை பார்க்கிலும் உங்களுக்கு அதிக வல்லமை உண்டு. கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார்கள், முழு பரலோகமும் பரிசுத்தவான்களும் உங்களுடைய பட்சத்திலேயே இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறப்பட்டு போ என்று ஒரு யுத்த வீரனுக்கு அரசாங்கம் ஆணையிடும் போது வறுமையாய் அனுப்பிவிடாது. யுத்த உடையையும் போர் புரியக்கூடிய போர்க்கருவிகளையும் கொடுத்து அனுப்பும். அவனை எதிரிகள் தாக்கும் போது பாதுகாத்துக் கொள்ள போதுமான ஆயுதங்களையும் வழிமுறைகளையும் செய்து கொடுத்துத்தான் அனுப்பும். அதுபோலத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அனுப்புகிறார். இயேசு சொன்னார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. அது எத்தனை வல்லமை உள்ள வாக்கு தத்துவம். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை வரங்களினாலும் வல்லமையினாலும் இடைக்கட்டி அனுப்புகிறார். ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கட்ட முற்படும் போது அது கட்டப்படும், நீங்க கட்டவிழ்க்க முற்படும் போது அது கட்ட அவிழ்க்கப்படும். உங்கள் நினைவுக்காக பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மத்தேயு 16:19 காண்கிறோம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களை, 24 மணி நேரங்களிலும் இப்படியான ஆலோசனை உள்ள தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே பலனடைய முன்னேற நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எனக்குள் இருப்பவர் பெரியவர் சொல்லுங்க. கிரேட்டர் இஸ் ஹி தட் இஸ் இன் மீ. எனக்குள் இருப்பவர் பெரியவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஜீசஸ் ஹூ இஸ் இன் மீ இஸ் கிரேட்டர். ஹி இஸ் கிரேட்டர். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் நீ பெரியவராய் இருப்பதற்காகவே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத நிலையானாலும் சரி, நம்பிக்கை இல்லாத நிலையானாலும் சரி, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.

Lifting our hands up in the presence of the Lord. சொல்லுங்கள் ஆண்டவரே, நீ செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், அதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ பெரியவர், அதற்காக உம்மை துதிக்கிறேன். லார்ட், கிரேட் அண்ட் மைட்டி காட். இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்து ஜெபிக்கிறேன். நீர் எனக்காக பெரிய காரியங்களை நீர் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை அடைத்து, கண்களை மூடி, க்ளோசிங் அவர் ஐஸ், லிப்டிங் அவர் ஹேண்ட்ஸ் அப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும், என் பலவீனங்களுமக்கு தெரியும், என் வேதனைகளுமக்கு தெரியும். நீரே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கஷ்டங்களை நீர் மாற்றுவதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலவற்றிலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், என்னோடு கூட இருப்பதற்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, thank you for the victory, thank you for the victory you are giving me Lord. கொடுக்கிற வெற்றிக்காக உம்மை துதிக்கிறேன், நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. Lord, I lift your name on high. Hallelujah.

கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? சாவை வென்ற தேவன் அவர் ஒருவரே, மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் ஒருவரே, மரண பயத்தில் இருக்கிற நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சகல பயங்களும் நீங்குவதாக, சகல பலவீனங்கள் நீங்கி போவதாக, எல்லா சத்ருவனின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. காக்கும் கரங்களை கொண்ட தேவன் அவர், காக்கும் கரங்களை கொண்ட தேவன் அவர். ஹல்லேலூயா.

என் வாழ்க்கையில நிந்தனைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதினாலே உமையே நான் நம்புவேன். ஆண்டவரே உமையே நான் நம்புவேன். ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? Lord, I will trust in you. I will believe in you. Because you are able to do everything for me. எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதற்காக உமை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரேன். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரேன். வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவீர். அதற்காக நன்றி ஆண்டவரே.

ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற நேரம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்த என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் எல்லா தடைகளையும், எல்லா நுகங்களையும், எல்லா பலவீனங்களையும் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகள் முறிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தேவன், God who gives us the victory, God who gives us the deliverance, Lord, by the precious blood of Jesus, இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே. Hallelujah, hallelujah, hallelujah, we thank you Lord, thank you for the precious blood of Jesus, இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தாலே விடுதலை உண்டாகிறவருக்காக நன்றி சொல்லுகிறோம். Hallelujah.

கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக, இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பலவீனங்களை மாற்றின இயேசுவின் ரத்தத்துக்காக, விடுதலை கொடுத்த இயேசுவின் ரத்தத்துக்காக. Thank you for the precious blood of Jesus. வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டிரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவினீரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருந்ததற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? மத்தேயு 18:33. வேலை செய்த இடத்தில் மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனை மேலதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்து வர சொன்னார். மிகவும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டே அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் சென்றான். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் தன் வேலை மட்டும் பறிபோகும். ஒருவேளை தண்டனை அதிகமாக இருந்தால் தனக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் என்று நினைத்து அவன் பயந்தான். அந்த மேலதிகாரி இவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டார். அவனும், ஆம், நான் குற்றவாளிதான் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். உன்னுடன் வேலை செய்யும் அனைவரும் உன்னை அதிகம் நேசிப்பதால் நானும் உனக்கு தண்டனை தர விரும்பவில்லை. நான் உனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வேலையில் தொடர அனுமதித்தால் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். அவனும், நான் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டான். தன் தண்டனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் தொடர அனுமதிக்கப்பட்டதை அறிந்த அந்த ஊழியன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போகும் தருவாயில் அந்த மேலதிகாரி அவனை மீண்டும் கூப்பிட்டு, இதுவரை இந்த பெரிய நிறுவனத்தில் தவறு செய்த தவறுக்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்ற இரண்டு நபர்களில் நீ இரண்டாவது ஆள், நான் முதலாவது என்று அந்த மேலதிகாரி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாழ வாய்ப்பு தந்திருக்கிறார். இதே போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த ஒருவன் தனக்கு அதை செலுத்த நிர்வாகம் இல்லை என்று சொன்னபோது முழு கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த ஊழியனிடம் இன்னொருவன் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தான். ஆனால் இவன் தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் ஊழியக்காரனை மன்னியாமல் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் அந்த கடனை செலுத்தி தீர்க்க கால அவகாசம் கேட்டும் அவன் தரவில்லை. அவனை காவலில் போட்டான். நடந்ததை அறிந்த அவன் உடன் வேலைக்காரர் அதை ராஜாவின் இடத்திலே போய் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் கடன் முழுவதையும் மன்னித்தேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் பெற்ற கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதி வர்களிடத்திலே ஒப்புக் கொடுத்தான். பிரியமானவர்களே, இதை போல நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் இப்படியே நமக்கும் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் மன்னிக்கப்படும்படி நம் சகோதரர்களின் குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக.

அப்போஸ்தலர் அதிகாரம் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவனுடைய தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணும், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பேருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து, போர்ச்சவர்கள் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது ஜூதரில் சிலர் ஒருமித்து, தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். இந்த சர்ப்பணியை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாதிபனிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாதிபனிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், ஜூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து,
சிசரியா பட்டணத்திற்கு போடும் போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3 மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விபரமாவது, கணம்பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியுலிசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை ஜூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர்ச்சவகரோட கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். இவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கின போதே அல்லாமல், மரணத்துக்காவது விளங்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். ஜூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சர்ப்பயணையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்த போது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாயிருப்பீராக என்றெழுதினான். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் சிசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோரின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21:2 15 25 முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் சீமோன் பேதுரை பார்த்து ஒரு கேள்வி. ஏன்னா அந்த சீமோன் பேதுரு தான் வலையை எடுத்து என்ன செஞ்சான், தோல் மேலே போட்டுட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போனான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வீணாக போனாங்க இல்லையா. அதனால் இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். எவர்களிலும், மற்ற 12 பேர்லேயும், இவர்களிலும் அதிகமாக. இப்போ நாம் இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறோம். நம்ம சபையில் இன்றைக்கி 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 5 பேர் கூட இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாரும் காட்டிலும் நீ நான் எப்படி இருக்க போகிறோம்? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறோமா? அந்த அதிகமாக நேசிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை நாம் என்ன செய்தோம், என்ன தியாகம் பண்ணோம், என்ன காரியத்தை ஆண்டவருக்காக நாம் செய்தோன்றதான் இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய. ஏன்னா எல்லாரை காட்டிலும் ஒன்றை ஆண்டவர் சம்திங் ஸ்பெஷலாக நினைக்கிறார். எல்லாரையும் போல் நம்மளை நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறது அதுதான். ஏன் இந்த 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரையும் சம்திங் ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இந்த 100 பேரையும் பார்த்து கேட்குறாரு, இவர்கள் எல்லாரை விட நீ என்ன அதிகமாக நேசிக்கிறியா? எப்படி அப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டாக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறுறோம். அதே போல் தான் இன்றைக்கி பேதுரு ஆண்டவர் கேட்குறாரு. அதனால் இவர்கள் எல்லாரை விட அப்படின்னும்போது மற்றவங்கள அவர் தனி தெளிச்சு விட்டாருன்னு நம்ம நினைக்கூடாது. ஆனால் பேதுரு பார்த்துட்டு தான் எல்லோரும் வீணாக போகிறாங்க. அப்போ இவன் ஒரு மூப்பனாக இருக்கிறான், இவன் மேலே ஒரு சபையை கட்டணும்னு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். அதே போல் இன்றைக்கி சபையில் இருக்கிற உன் மேலே 1:10 ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக இருக்கும். என்னை பற்றி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், அது என்னன்று நமக்கே தெரியாது. அதனால தான் கேட்குறாரு, இவர்களை காட்டிலும் நீ அதிகமாக நேசிக்கிறாயா? அப்போ இவன் என்ன சொன்னான் இந்த பேதுரு, ஆம் ஆண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அப்போ சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை தர, ஒரு பொறுப்பை தரார், நீ மேய்ப்பாயா அப்படின்னு கேட்குறார். மேய்ப்பாயாக அப்படின்னே சொல்கிறார். இரண்டாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்றார். இது ஏன் ரெண்டாவது வாட்டியும் கேட்கணும்? அப்போ இவனை என்ன செய்கிறான், ஆமாம் அன்பாக இருக்கிறான்னு சொல்கிறான். மூணாவது வாட்டி கேட்குள்ள தான் அந்த காரியத்தை புரிந்து கொள்கிறான். என்னென்னா, இவர் எந்த அன்பை பற்றி கேட்குறாரு, நாம் எந்த அன்பை பற்றி சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே சரண்டர் ஆகிறோம். பாருங்கள், மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே, 17 பாருங்கள், 17 மிடில் இருக்கும் பாருங்கள். மூன்றாம் தரம் தன்னை கேட்டபொழுது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு செலுத்துகிறாயான்னு கேட்குற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை இன்றைக்கி மூல பைபிளில், மூல பாஷையில் என்னன்னு எழுதியிருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. என்னென்னா, இயேசு ஆண்டவர் கேட்குறார், என்னென்னா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அந்த அன்பு அப்படின்ற இடத்துல என்ன வருதுன்னா, அகப்பே அப்படின்னு வருதான். என்னென்னு வருது, அகப்பே. அகப்பே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அது தெய்வம், தெய்வீக அன்பில் நேசிக்கிற அன்பு தான் அகப்பேன்னு சொல்லுவாங்களாம். தெய்வீக அன்பை ஒரு என்னது, எந்த ஒரு முகாந்த, அதாவது எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பு, ஒரு பரிசுத்தமுள்ள அன்பு. அந்த அன்பில் வந்து எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத அன்பை தான் அகாப்பே அன்பேன்னு சொல்கிறது. அது தெய்வம் நம்மை நேசிக்கிற அன்புக்கு பேர் அகாப்பே. மனுஷனை நேசிக்கிற அன்புக்கு பேர் தான் பிலியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி பேதுரு வந்து, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன்னு சொல்கிற மூல பாஷையில் என்னன்னுக்குன்னா, பிலியே அப்படின்னு இருக்குது. அந்த பிலியே அப்படின்னாக்கா எப்படின்னாக்கா, அது மனுஷனை காட்டுகிற அன்பு. மனுஷனுக்கு காட்டுகிற அன்பு பேர் தான் பிலியேவா. தெய்வம் மனுஷனுக்கு காட்டுற அன்பு பேர் அகாப்பே, மனுஷனுக்கு காட்டுற பேர் பிலியே. அப்போ இந்த அன்புக்கும் அந்த அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அந்த ஆண்டவருக்கு காட்டுற அன்பு எந்த ஒரு ஓரவஞ்சனம் இல்லை, ஏற்றத்தாழ்வு கிடையாது, அவர் வந்து எந்த ஒரு டிமாண்டு கிடையாது, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் அவர் ஒன்றை நேசிக்கிறார், எல்லாரையுமே, மக்கள் எல்லாரையுமே நேசிக்கிறார். ஆனால் நம்ம காட்டுற அன்பு ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு சுயநலம் அதில் இருக்கும். ஒரு கணவன் மனைவிகிட்ட காட்டுறான், மனைவி கணவன்கிட்ட காட்டுறான், பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட காட்டுறான், பெற்றோர் பிள்ளைகிட்ட காட்டுற அன்புலாம், மனுஷன் நண்பன் நண்பனுக்குள்ளே காட்டுற அன்புலாம் எதுனாக்கா உன்னை எதிர்பார்த்து இருக்கிற அன்புகள். ஸோ அது பேர் தான் பிலியே அப்படின்னு சொல்கிறது. அந்த அகாப்பே என்பது எதையுமே எதிர்பார்க்காம, எந்த ஒரு டிமாண்டு இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டு ஒன்று தன்னுடைய உள்ளன்போடு நேசிக்கிற அன்பு தான் அகாப்பே அன்புன்றார். அதனால தான் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு அவர் கேட்குறார், நான் ஒன்று நேசிக்கிறேன், இவன் நேசிக்கிறான், பிள்ளையே அன்பு சொல்கிறான். அப்போ தான் மூணு தடவை கேட்ட பிறகு தான் இவனுக்கு வெளிச்சம் தெரியுது, அகாப்பே அன்புக்கும் பிள்ளையே அன்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவரே நான் மறுதளிக்கிறவன், ஏன்னா மூன்று தரத்தில் இவன் என்ன செஞ்சான், கோழி கூவுறதுக்கு மூணு கோழி கூவுறதுக்குள்ளார மூன்று தரம் என்ன என்ன செய்வேன், மறுதளிப்பாய் என்று சொன்ன பிறகு மறுதளித்தான். அந்த மறுதளித்ததுனால தான் அந்த மூணு தரம் கேட்ட உடனே அது ஞாபகம் வந்து, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், எப்படி நேசிக்கிறேன்னு தெரியும், என் நேசிப்பு எப்படிப்பட்டது, கந்தையும் குப்பையுமா இருக்குது, என் நேசிப்பு மறுதளிக்கிற நேசிப்பாக இருக்குது, என் நேசிப்பு உன்னை போல இல்லை, உன்னை போல ஒரு அன்பு கிடையாது, அந்த அகாப்பே அன்பு என்கிட்ட கிடையாது. ஆண்டவரே எனக்குன்னு அந்த அகாப்பே அன்பை ஊற்றுங்க என்னுடைய. இப்போ நாம் ஜெபிக்கிற இந்த நமக்கு இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவருடைய அந்த அகாப்பே அன்பை நமக்குள்ளற ஆண்டவர் ஊற்றும்படியாக நாம் என்ன செய்யணுமா, செபிக்கணுமா. ஆண்டவரே என் அன்பு அப்பொழுக்கு உள்ளது, என் அன்பு சுயநலம் உள்ளது, என் அன்பு ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்கிற அன்பு, ஆனால் உன்னுடைய அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத, எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமல் என்னை நேசிக்கிறீங்க, பாவியாக இருக்கிற என்னை நேசிக்கிற அந்த அகாப்பே அன்புனை நானும் அடுத்தவங்களை நேசிக்கும்படியாக எனக்கு அந்த அகாப்பே அன்பை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணுமா அன்பாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சத்தியமாக இந்த பகுதியில் இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற அன்பு அந்த பிலிய அன்பு, மனுஷனை மனுஷன் நேசிக்கக்கூடிய அன்பில் இருக்கிறோமா, ஆண்டவர் மனிதனை நேசிக்கக்கூடிய அன்பில் இருக்கிறோமா. இந்த அகாப்பே அன்பில் நம்ம இருக்க நாம் முயற்சி எடுப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், மன்றாடுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த அகாப்பே அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்கன்னு சொல்லுவோம். அன்பாங்களே, அதுதான் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக, மறைந்து கிடக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் 18 சொல்கிறாரு, நீ இளம் வயது உள்ளவனாக இருக்கும்போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய், இனி முதிர் வயது உள்ளவனாக போ, உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னாடி உன் இஷ்டப்படி நடந்துட்டப்பா, இன்னி ஆனால் நீ உன் இஷ்டப்படி நடக்க மாட்டேன், உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் என்ன செய்வேன், உன்னை கொண்டு போவேன், அங்கே நீ எனக்கு சாட்சியாக மறிக்க போகிற, ரத்த சாட்சியாக மறிக்க போகிற, உன்னுடைய மரணம் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகுது. ஆமென். உன்னுடைய மரணம் என்னுடைய, இன்றைக்கும் ஏசாண்டவர், இன்றைக்கும் பேதுருடைய மரணம் ஏசாண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஏன் அப்படின்னாக்கா, அந்த பேதுருவை பிடிச்சி சிலுவையில் அறையும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, பேதுருவை பிடிச்சிட்டாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு உள்ளார பேதுரு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை அரைஞ்ச மாதிரி சிலுவையில் என்னை அறையாதீங்க, அதுக்கு நான் தகுதியே இல்லை, அவருடைய அன்புக்கும் அவருடைய பாத்திரத்துக்கு நான் அபாத்திரம் நான், அதனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, என்னுடைய ஆசை நிறைவேற்றுங்க, என்னை தலைக்கீழே சிலுவையில் அறைங்கன்னா. அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தலைக்கீழே சிலுவையில் அறையப்பட்டவன் தான் யார், பேதுரு. அப்போ ஆண்டவர் நாமத்தை அவனுடைய மரணத்தில் அவன் மகிமைப்படுத்தினான் என்பதை ஆண்டவர் இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்வதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி அவள் போட்டிருக்கு பாருங்கள், பேதுரு மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அந்த அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவேன், எப்படி வேறொரு நிறைய கட்டுவான் அப்படின்ற. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னாக்கா, அவன் மறிக்க போகிறான், ரத்த சாட்சியாக மறிக்க போகிறான், என்னுடைய நாமத்தை அவன் என்ன செய்ய போகிறான், மகிமை படுத்த போகிறான்னு அர்த்தம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதான் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. அடுத்து திரும்ப என்ன சொல்கிறார், என்னை பின்பற்றி. நாம் யாரை பின்பற்றுவலாக இருக்கிறோம் அன்பான்லே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம சபைக்கும் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கிறிஸ்துவ என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களுக்கு சகோதரிக்கு சொல்கிறேன், நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்ற போகிறோமா இல்லை ஒரு சபையில் சொல்லி கொடுத்த கொள்கையை பின்பற்ற போகிறோமா? சபையில் சொல்லி கொடுத்த இதுதான், இந்த நாள் தான் எனக்கு ஓய்வு நாள், இந்த நாள் தான் எனக்கு பெந்தகோஸ்தே நாள், இந்த நாள் தான் நான் இந்த சர்ச்சு இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுன்னுட்டு இந்த சபை பிரிவினையில் பிசாசு கொடுக்குற இந்த சபை பிரிவினில் சிக்கி அந்த சபை பிரிவின் அந்த உட்பகுதியை நாம் அந்த சபையினுடைய கொள்கையை நாம் பின்பற்றுகிற ஒரு ஃபாலோயராக இருக்க போகிறோமா இல்லை உண்மையிலே கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடியவனாக இருக்க போகிறோமா? இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ண ஜாதி மதமற்ற ஒரு அன்பு அகாப்பை அன்பில் ஆண்டவர் அநேகரை நேசிக்க சொல்கிறாரு. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஒரு கிறிஸ்தவன் அந்த அந்த சபையில் இருக்கிற கிறிஸ்தவ அந்த சபையில் இருக்கிறவன தான் நேசிப்பான், இன்னொரு சபைக்காரன் என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான், அவனை பார்த்து அல்பமாக நினைப்பான். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி சபையிலே அப்படி அல்பமாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி சபையில் மூத்தவனை பார்த்து இலக்காரமாக நினைக்கிறவன், அடுத்தவனை ஒரு ஏழையை பார்த்து இலக்காரமாக நினைக்கிறவன்லாம் இருக்கிறான், அவனை அந்த அகாப்பை அன்பில் நேசிக்காதபடிக்கு இருக்கிறவன்லாம் இருக்கிறான். இன்றைக்கி சபைக்குள்ளார பிரிவினை, சபைக்கு சபை பிரிவினை, சபைக்குள்ளார பிரிவினை, இன்றைக்கி ஊழியக்காரன் ஊழியக்காரன் பிரிவினை. அப்போ என்ன அன்பில் இருக்கிறோம், எந்த அன்பில் இருக்கிறோம், அந்த அகாப்பை அன்பில் இருக்கிறோமா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீடனாய் சீஷர்களாக இருக்கிறோமா, விசுவாசியாக இருக்கிறோமா, இல்லது ஏதோ ஒரு கொள்கையை பிசாசு கொடுக்குற கொள்கையை பிசாசு கொடுக்குற கோபத்தை பிசாசு கொடுக்குற வைராக்கியத்தையும் நம்ம பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? உண்மையிலே சபையினுடைய கொள்கைகள் இன்றைக்கி வந்து உண்மையிலே ஏசாண்டவர் வகுக்கலைங்க. சபையினுடைய கொள்கை ஏசாண்டவர், அது மனுஷன் வகுத்த கொள்கை, அந்த மனுஷன் வகுத்த கொள்கை, அந்த கொள்கையில் இன்றைக்கி ஊறி போய் கிடக்கிறோம். இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் சபையினுடைய கொள்கையில் ஊறி போய் இன்றைக்கி வந்து அன்பற்ற ஒரு தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை காண்கிற சகோதரனை நேசிக்கிறது முடியாமல் காணாத காணாத இயேசுவை நீ எப்படி நேசிப்பேன்னு ஒன்று யோவா நாளில் ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருக்க போகிறோம் யோசிச்சு பாருங்க. என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். நாம் யாரை பின்பற்றி போகிறோம், எதை பின்பற்றி போகிறோம், ஒரு மனுஷனையா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை ஃபேன் விசிறி மாதிரி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இன்றைக்கி எப்படி நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்குதா, இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி அநேகருக்கு இன்றைக்கி ஒரு சங்கம் மாதிரி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு துட்ட மனப்பான்மை ஒரு சின்ன சர்க்கிளில் உட்காந்துக்கிறோம், இவனுக்கு நான் ரசிகர்ன்ற மாதிரி, இவர் இவர் கோஷ்டி அவர் கோஷ்டி அப்போலா கோஷ்டி நான் வந்து பவுல் கோஷ்டி அப்படின்ட்டு. அதுதான் கொரிந்தியரில் எழுதுகிறார், அப்போலோ என்று நான் அப்போலோயை சார்ந்தவன் என்றோ அல்லது பவுலை சார்ந்தவன் என்றோ சொல்லாது. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அவங்க வேலையை பார்த்தாங்க. இன்றைக்கி நாம் யாரை சார்ந்தவன் சொன்னோம், இயேசுவை சார்ந்தவர்கள், நாம் இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷர்கள் என்று நாம் மார்தட்டி சொல்லணும் அன்பாங்களே. அந்த மைண்டுக்குள்ளே நம்ம எல்லோரும் வரணும், நாம் எல்லாம் ஒரே கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஏக சிந்தனை. அதான் பிலிப்பியில் சொல்கிறார், ஒரே சிந்தனை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த ஒரே சிந்தனையில் கிறிஸ்துவ நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து இங்கே ஒன்று சொல்கிறார், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்த ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாக்கிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இது யாருன்னா, இது யாரை சொல்கிறதுனா யோவானை தான் சொல்லுது. யோவானை பற்றி பேதுரு சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, இப்போ என் காரியம் சொல்லிட்டீங்க, நான் சாவலை மகிமைப்படுத்த போகிறேன்னு என்னை அறைய கட்டி வேறு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு போவானே, இவன் என்ன, இவனை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி அதுதான் நம்ம புத்தி, அதுதான் நீ நம்மளை பற்றி பேசினாக அடுத்தவன் புத்தி என்னது, இவனுக்கு என்ன கொடுத்த, அவனை எப்படி ஆசிரியக்க போகிற, அப்படிதான் இதுதான் நம்மளுடைய புத்தி. அதே புத்தியில் தான் பேதுரு கேட்குறார், இவன் காரியம் என்ன அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு, நான் வரும் அளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வாழ்ந்தார். நான் வர அளவுக்கு இவன் உயிரோடு இருந்தனாக்கா அது உனக்கு என்ன, நீ ரத்த சாட்சியாக மறிக்க போகிறவன்கிட்ட சொன்னன்னா நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறேன், அதை மட்டும் நீ செய். அவன் காரியத்தில் இவன் காரியத்தில் நம்ம அறிஞ்சிக்க வேணாம். இன்றைக்கி கிறிஸ்துவெல்லாம் இருக்கிற நாம் இன்றைக்கி அனாவசியமாக அடுத்தவன் காரியத்தில் என்ன செய்வோம், மூக்க நுழைக்கிறோம், அடுத்தவன் காரியத்தில் அறியறதுக்கு தான் ஆசைப்படுறோம். நம்ம கண்ணில் இருக்கிற துரும்பை நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தான் நம்ம என்ன செய்கிறோம், வகை தேடுறோம். அதே போல் தான் பேதர் இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி நாம் அதை கற்றுக்கணும். அன்பாவில்லையே, நாம் இன்னும் அடுத்தவர்கள் எப்படி போவாங்க, என்ன செய்வாங்க, அவன் பரலோகத்துக்கு வருவானா இவன் பரலோகத்துக்கு வருவான், நாம் பரலோகத்துக்கு போவோமா, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அகாப்பை அன்பில் வாழ்கிறோமா, இதை தான் நம்ம பின்பற்றி நடக்கணும் மூஞ்சி, இதை தான் பார்க்கணும் மூஞ்சி. அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி, அந்த சபகாரம் எப்படி, இந்த சபகாரம் எப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. நம்மை நாமே பார்ப்போம். ஆண்டவருடைய அகாப்பே அன்பில் நாம் நிரப்பப்படுவோம். ஆண்டவரை பின்பற்றி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பேசின வசனத்துக்காய், வார்த்தைக்காய் நன்றி. இந்த ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவரே இந்த 21 அதிகாரத்தையும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்படியாக உதவி செய்தீர். இந்த கடைசி பகுதியாக நம்முடைய அகாப்பே அன்பில் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரே நிரம்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிற நாங்கள் ஆண்டவரே தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, உம்முடைய அகாப்பே அன்பு, அந்த யதார்த்தமான அன்பை ஆண்டவரே நீர் எனக்குள்ளார எங்களுக்குள்ளார இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றுபடியாச்சு. உன்னை பின்பற்றக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களாய், ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களாய், ஆண்டவரே என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடாதபடிக்கு, அடுத்தவர்களை ஆண்டவரே முதுகை பார்க்காதபடிக்கு, என்னுடைய கண்களை, என்னுடைய முதுகை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க, உண்மை அறிந்து கொள்ள, உம்முடைய கரத்தை பிடிக்க ஆண்டவரே உம்முடைய பின்பற்றி, உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உம்முடைய அன்பை தயவு செய்து எங்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலும் ஊற்றுங்க. நீர் அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான்

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நாம் தேவனை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும்

ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவே என் ஆசை, அதுவே என் ஏக்கம்.

நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயத்தையும் விடுதலையும் அவர் நமக்கு தருகிறார் அல்லவா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், வெளியேறப்பெற்றவனாய் என்னை மாற்றுவதற்கு அன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவை

இந்த உலகிலே நம்மை மாற்றும்படியாக தன்னையே அர்ப்பணித்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா? இந்த உலகத்தில் யார் நமக்காக ஜீவனை கொடுக்க முடியும்?

சிறந்தவர், அவரே பெரியவர், அவரே மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டுமே, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே அன்றைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும், உண்டாகட்டும்.

அது ஒரு அடர்ந்த காடு. கோடை காலமானதால் வெயில் அகோரமாய் அடிக்க துவங்கியது. கலைமான் ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு தண்ணீர் குட்டை அருகே சென்றது. தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தெளிவான தண்ணீரில் அதன் கொம்புகள் மிக அழகாக தெரிந்தன. உடனே அந்த மானுக்கு மிகவும் பெருமை உண்டானது. ஆகா, என்னுடைய கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டது. அப்பொழுதுதான் அதன் மெலிந்து போன கால்களையும் அது தண்ணீரின் பிரதிபலிப்பில் கண்டது. ஐயையோ, என்னுடைய கால்கள் இவ்வளவு ஒல்லியாக அசிங்கமாக இருக்கிறது என்று தன்னுடைய கால்களை நொந்து கொண்டது. அப்பொழுது திடீரென்று ஒரு குதிரையினுடைய ஒலியும் சில நாய்களின் சத்தமும் கேட்கவே வேடன் வருகிறான் என்பதை உணர்ந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற அங்கிருந்து விரைந்து ஓடியது. அதன் கால்களில் இருந்த வேகம் அதை தூரமாக எடுத்துச் சென்றது. திறந்த வெளியை தாண்டி செடிகள் நிறைந்த பகுதியில் அந்த மான் ஓடிய பொழுது அந்த வேட்டைக்காரனின் கண்களும் நாய்களும் இந்த மானை பார்த்துவிட்டன. உடனே நாய்கள் அதை விரைவாய் துரத்தவே தொடர்ந்து அடர்ந்த காட்டிற்குள் மான் ஓடிய பொழுது திடீரென்று அதனுடைய பெரிய கொம்புகள் மேலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்த சில கொடிகளில் சிக்கிக் கொண்டன. எவ்வளவோ முயன்றும் மான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் வேடனுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டது. ஆம் நண்பர்களே, ஞானமும் கவனமும் இல்லாத அழகு எப்பொழுதுமே ஆபத்தானது. பலர் பாவங்களில் விழுந்ததற்கு காரணம் அவர்களுடைய அழகுதான். அழகு வேலைக்கு ஆகாது என்பது எத்தனை உண்மை! அழகும் பெருமையும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் ஆபத்து சீக்கிரமாய் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றுதான் பரிசுத்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எனவே எந்த ஒரு அழகை குறித்தும் பெருமையோடும் இருமாப்போடும் இல்லாமல், அது ஆபத்தை கொண்டு வராமல் இருப்பதை குறித்து ஞானத்தோடும் விவேகத்தோடும் நம்மை நாம் காத்துக்கொள்வோமா? இனியாவது கவனமாக இருப்போம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.

நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முள்ளில் மலர், ரோஸ் அமங் தான்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 23 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். யோபு மறுமொழியாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயந்து இருக்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாய் தப்பித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 10 வசனம், நான் போகும் வழியை கடவுள் அறிவார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். God knows the way that I take. After he has tried me, I will come forth as gold. பாடுகளிலிருந்து நாம் ஒருவரும் தப்ப முடியாது. இயேசுவின் பாடுகளில் ஒரு பங்கையாவது நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தே தீர வேண்டும். உடலில் பாடுகள், மனதில் பாடுகள், வாழ்க்கை பாதையில் பாடுகள், நம்மில் சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையானது துக்கமற்றதா இன்பம் மட்டுமே நிறைந்ததா இருக்கும் என்று தவறாக போதித்துள்ளதால் பாடுகள் நம் கதவை தட்டும் போது நாம் பிரமித்து நிற்கிறோம். ருமேனியா நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைப்பற்றிய போது ரகசியமாக சுவிசேஷத்தை பரப்பியதற்காக போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்டும் அவரது துணைவியாரும் சிலையில் அடைக்கப்பட்ட கொடிய சித்திரவதைக்கு உட்பட்டனர். ஒரு நாள் அவர்களது மகன் சிறைச்சாலைக்கு சென்றபோது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கைதிகளின் அழுக்கான ஆடை அணிந்து எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து நின்ற தன் தாயாரை கண்டான். அவர்கள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் மகனிடம், மகனே, இயேசு கிறிஸ்துவிலேயே நீ உன் விசுவாசத்தை பதித்துவிடு என்று கூறினார்கள். பாடுகளின் போதும் விசுவாசம். உடனே முரட்டு சிறைக்காவலர் மிருகத்தைப் போல் தன் தாயை இழுத்து சென்ற காட்சியை கண்ணீர் விட்டு கண்டு கதறினான் அந்த மைந்தன். எனினும் தன் தாயாரின் விசுவாச வார்த்தைகள் அந்நாளிலேயே அவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்தன. உலகில் உள்ள இறைமக்கள் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசற்படி. இதை நாம் நினைத்து நமது பாடுகளின் போது விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு தனது முதலாம் நிருபம் 5:7 வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். கடவுள் தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிப்பது ஏன் என்றும் பேதுரு தொடர்ந்து குறிப்பிடுகிறார். கோதுமையைப் போல் சுளகினால் புடைக்கப்பட்ட பேதுருவுக்கு பாடுகளை குறித்த நல்ல அனுபவம் உண்டல்லவா? அவன் இவ்விதமாக எழுதுகிறான், அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அவர் விளக்கம் கூறுகிறார். பாடுகளின் நடுவில் நாம் நீடிய பொறுமையை கை கொள்ள வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தபோது நீடிய பொறுமையை கரைப்பிடித்து நமக்கு முன்மாதிரியாய் திகழும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு சொன்னது என்ன? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நாமும் அப்படியே சொல்லுவோம். சிறுபையனாய் இருக்கும் பொழுது கோலிக்காய் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இரும்பு கோலிக்காயை நான் விழுங்கிவிட்டேன்.
தலைகள் நின்று பார்த்தேன், ஓடி பார்த்தேன், தண்ணீர் குடித்து பார்த்தேன். எதற்காக? மரண பயம். 1969 ஆண்டு முதுநிலை பட்டத்திற்காக நான் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது செல்வின் ஹியூஸ் என்ற பெரிய பக்தன் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இந்த மரண பயத்தை குறித்து பேசும் பொழுது, காலத்திற்கு முன் நாம் யாரும் மரிப்பதில்லை, யாரும் காலத்திற்கு முன் நம்முடைய உயிரை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, காலம் முடிந்தவுடன் கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை எனக்கு மரண பயம் என்பது சுத்தமாக கிடையாது. 1996 ஆண்டு இருதய அறுவை சிகிச்சைக்காக என்னை எடுத்துச் சென்ற பொழுது முகமலர்ச்சியோடு சென்றேன். ஒரே காரணம், இங்கே கண்ணை மூடினால் அங்கே நாம் கண்ணை திறப்போம் என்கிற ஒரே நிச்சயம். அருமையானவர்களே, பவுல் அந்த கப்பல் சேதத்திலே அகப்பட்ட பொழுது அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொன்னான். சகோதரி சாரால் நவரோஜி இவ்விதமான பாடுகளை குறித்து மிகவும் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். அதை நான் பாட முயற்சிக்கிறேன்.

ஆர். நான் போகும் வழியை கடவுள் அறிவார். அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளுக்காக, பாடுகளை பட்டது மாத்திரமல்ல எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனை பாடு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் செல்லுகிறோம். ஆண்டவரே, இடது பக்கத்தில் உம்மை நாங்கள் பார்க்க முடியவில்லை, வலது பக்கத்தில் பார்க்க முடியவில்லை, முன்னாலேயும் இல்லை பின்னாலேயும் இல்லை, மேலே நாங்கள் தலையை தூக்கினாலும் எல்லாம் அந்தாரமாக இருக்கிறது. எங்களுக்கு உம்மை தெரியவில்லை, ஆனால் உமக்கு எங்களை தெரியும். நான் போகும் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை நீர் பொன்போல் சோதித்த பின் நீர் எங்களை துளங்க செய்வீர் என்கிற விசுவாசத்தை இன்று எங்கள் இருதயத்திலே இந்த தியானத்தின் மூலமாக நீர் பதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பாடுகளை பாட்டுகளாக்குற கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் பொறுமையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தவைகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாள் காத்திருந்து கிடைக்காமல் அவிவிசுவாசத்தினால் இருதயத்தில் இழைத்து போய் சோர்வுற்று காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களை மகிழ்ச்சியினால் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக அலங்கார வாசலில் மகிழ்ச்சி. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3 நாம் வாசிக்கையில், அங்கே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கின்றோம். அவனை தினந்தோறும் தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படி வைப்பதற்கு சுமந்து வந்து வைப்பர். தேவாலயம் பூட்டப்படும் போது திரும்பி எடுத்து செல்வது வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனும் அவர்களிடம் ஏதாவது கிடைக்கும் என்று நோக்கி பார்க்க, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி தூக்கி விடுகின்றனர். உடனே அவனுடைய கால்கள் பலன் கொண்டு குதித்து எழுந்து நின்று நடந்தான். பின்பு நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் இந்த பிறவி சப்பானியை போல காலகாலமாய் அப்படியே இருக்கிறதே. என்றும் தினமும் தேவனை தேடியும் நமக்கு ஒரு வழியும் திறக்கப்படவில்லையே. நம்முடைய தேவைகளுக்கு பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டியுள்ளதே என்று பல கவலைகளோடு இருதயத்தை இழைப்படைந்தவர்களாய், இதுதான் நம்முடைய வாழ்க்கையோ என்று சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சூழ்நிலைகளை பார்க்காதே என்று. சப்பானி ஆகிய மனுஷனை பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்று சொன்னபோது அற்புதம் நடந்தது போல, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்துடன் உங்கள் சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எழுந்து நடந்து உங்களின் காத்திருப்புக்கான பதிலை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். இரண்டாவதாக ஆவியில் உயிர்ப்பித்த மகிழ்ச்சி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 நாம் வாசிக்கையில், அங்கே யோசேப்பின் பிரிந்த சகோதரர்களை மீண்டும் காண்கிறான். தன் தந்தை உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தன் தகப்பனுக்கு எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களையும் தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களையும் அனுப்பி நலம் விசாரிக்கின்றான். அப்பொழுது சகோதரர்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை தன் தகப்பனிடம் கூறுகிறார்கள். யாக்கோபின் இருதயம் மூச்சை அடைந்தது. பின்பு யோசேப்பு தனக்கு அனுப்பின வண்டிகளையும் பொருட்களையும் பார்த்து யாக்கோபின் ஆவி உயித்து கூறுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படியானேன் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகள் முடியாது, கைவிடப்பட்டவைகள், இனி கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் இருப்பவைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வரும்படி செய்து நீங்கள் நம்ப முடியாதபடிக்கு ஆச்சரியமாய் நடத்தி ஆசிர்வதித்து, நான் காண்பேன் என்று நினைத்து பார்க்கவில்லை என்பவைகளை இன்றைக்கு உங்கள் சொந்த கண்களால் காணும்படி செய்ய போகிறார். தடைகளை விலக்கி அதிகாரிகளிடத்து தயவு கிடைக்க செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக ஆறாம் மணி வேளையில் மகிழ்ச்சி. யோவானின் புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். அவளின் வாழ்க்கை துணையினால் பல போராட்டங்கள் அவமானங்களை சந்திக்கிறாள். அதனால் அவள் மனம் உடைந்தவளாய், யாரோடும் பேசுவதற்கு விரும்பாதவளாய், யாரும் தண்ணீர் முள்ள வராத நேரமாகிய 6 வேளை என்பது மதியம் 12 குறிக்கிறது. அந்த நேரத்தில் விரக்தியோடு பல வருடங்களாக சமாதானத்தை இழந்தவளாய், அதை எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை கடந்தவளாய் தண்ணீர் துறவுக்கு வருகிறாள். ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிற இயேசுவை காண்கிறாள். சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியினால் நிறைந்தவளாய் கிறிஸ்துவை குறித்து தன் ஊராருக்கு சொல்ல புறப்பட்டதை குறித்து வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு பல தடைகள் காணப்படுகிறதா? நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறதா?
உங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை முயற்சி செய்து வருகிற காரியங்களான திருமணங்கள், மேற்படிப்பு மற்றும் சரீர சுகம், அதிகாரிகளிடமிருந்து வரவேண்டிய கையெழுத்துக்கள், குழந்தைக்காக பொருளாதாரங்கள் ஆசிர்வதிக்கப்பட, இப்படி எந்த காரியத்திலெல்லாம் சமாதானத்தை இழந்து வறண்ட இருதயத்தோடு விரக்தியான சூழ்நிலையில் சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசுவாகிய ஜீவ தண்ணீர் அண்டையில் கிட்டி சேருங்கள். இயேசுவை விசுவாசித்து அவரிடம் ஜெபத்திலே ஒரு சிறிதும் சந்தேகமில்லாமல் கேட்கும்போது அவர் கொடுக்கும் ஜீவ தண்ணீராகிய சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருந்து உங்களை ஆசிர்வதிக்கும். இன்றைக்கு நீங்கள் விரும்பினதை, எதிர்பார்த்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். சமாதானத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள்

0: உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வருகிறார். பிதாவின் சித்தத்தை விரும்பி செய்கிறார். பிதா பரலோகத்திலிருந்து சொல்லுகிறார், இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், அது மாத்திரமல்ல என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், மை பிலவட், எனக்கு பிரியமான நேசன், என்னுடைய நேசன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து தேவன் இப்படி சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவருடைய ஈவினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே நம் பிள்ளைகளானோம். நாம் பிள்ளைகளானது நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால். ஆனால் பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிற காரியம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. நேச பிள்ளை, பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டுமானால் எது எது பிதாவுக்கு பிடிக்குமோ, எது எது அவருக்கு பிரியமோ, அதை நாம் செய்ய வேண்டும், அல்லது நம்மில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் கண் காண நம்மில் அவருக்கு பிரியமானவர்களை நாம் வெளிப்படுத்தும் போது அவர் நம்மை பார்த்தும் அப்படிதான் சொல்வார். தானியலை பார்த்து சொன்னார் அல்லவா, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. உபாகம் 33 பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படி என்றால் நிச்சயமாய் பிரியமாய் காணப்படுகிறவர்களை பார்த்து அவர் நிச்சயமாய் இப்படி சொல்லுவார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசன் என்று சொல்ல காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததுனாலயா? ஆமென். எதனால் அப்படி சொல்லுகிறார்? இங்கே பாருங்கள், அதனுடைய 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குவாதம் செய்ய மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஆமே, வாக்குவாதம் செய்ய மாட்டாரா? ஆமே. எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் தெரிவிப்பாரே அன்றி அவர் மற்றவர்களைப் போல வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஒரு பிரியமான தேவ பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் தங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து, தாங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆமே. வாக்குவாதம் சண்டைகளை பிறப்பிக்குமா? வாக்குவாதம் பகையையும், வாக்குவாதம் எரிச்சலையும், வாக்குவாதம் தேவையில்லாத யூகங்களை, சம்சயங்களை எல்லாம் உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். ஆமே. காரணம், அவர் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார். எதில்? பிதாவை பிரியப்படுத்த. பாருங்கள், அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு லோத்தும் புறப்பட்டு வருகிறான். எங்கே போக? கானான் தேசத்துக்கு போக, வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்காக. இப்பொழுது ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கிறது, எல்லைகள் பெரிதாக ஆரம்பிக்கிறது. இப்பொழுது லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. இதை அறிந்ததும் ஆபிரகாம் லோத்தை அழைத்து சொல்லுவான், வாக்குவாதம் வேண்டாம். ஆதியாகமம் 13:8 இப்படி சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள், வாக்குவாதம் வேண்டாம் என்றான். ஆபிரகாம் வாக்குவாதம் வேண்டாம் என்று வைத்தான். அவன் வாழ்க்கையில வாக்கு தத்துவம் அவனுக்கு சுதந்திரமாகவே மாறிட்டு. யார் வாக்குவாதம் வேண்டாம் என்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு தத்துவம் சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் மாறும். இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் பண்ணவில்லை தெரியுமா? அவருக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலான இடம், அந்த மேன்மையான காரியம் அவருக்கு தேவையாயிருந்தது. ஆமை, அவருக்கு அது பிரியமாயிருந்தது. எனவேதான் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதை பார்க்கிறார். இதை பார்த்ததுனால சிலுவை சகித்தாராம். அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை, சகித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். ஆமை, பிள்ளைகளானோம் கிருபையினால. பிரியமான பிள்ளைகளாய் மாற நாம் நம்முடைய கிரியைகளில் கவனமாக இருப்போம், கிரியைகளை சீராக்குவோம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் சண்டைகள், ஆமே, தேவையில்லாத பேச்சுகள், வீண் பேச்சுகள், இது வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் வாக்குத்தத்த சந்ததி, நான் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். வாக்குவாதம் வேண்டாம், வாக்குத்தத்தம் வேண்டும்.
இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்க இருதயம் சொல்லட்டும், வாக்குவாதம் வேண்டாம், வாக்கு தத்துவம் வேண்டும். காரணம், நான் அவருக்கு பிரியமான நேசப்பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். அப்படியே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. தகப்பனே நன்றி அப்பா, இந்த நாளில் எங்களோடு உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர், வாக்கு தத்துவம் வேண்டும், வாக்குவாதம் வேண்டாம், இதில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? மத்தேயு 18:33. வேலை செய்த இடத்தில் மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனை மேலதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்து வரச் சொன்னார். மிகவும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டே அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் சென்றான். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் தன் வேலை மட்டும் பறிபோகும். ஒருவேளை தண்டனை அதிகமாக இருந்தால் தனக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் என்று நினைத்து அவன் பயந்தான். அந்த மேலதிகாரி இவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டார். அவனும், ஆம், நான் குற்றவாளிதான் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். உன்னுடன் வேலை செய்யும் அனைவரும் உன்னை அதிகம் நேசிப்பதால் நானும் உனக்கு தண்டனை தர விரும்பவில்லை. நான் உனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வேலையில் தொடர அனுமதித்தால் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். அவனும், நான் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டான். தன் தண்டனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் தொடர அனுமதிக்கப்பட்டதை அறிந்த அந்த ஊழியன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போகும் தருவாயில் அந்த மேலதிகாரி அவனை மீண்டும் கூப்பிட்டு, இதுவரை இந்த பெரிய நிறுவனத்தில் தவறு செய்த தவறுக்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்ற இரண்டு நபர்களில் நீ இரண்டாவது ஆள், நான் முதலாவது என்று அந்த மேலதிகாரி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாழ வாய்ப்பு தந்திருக்கிறார். இதே போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த ஒருவன் தனக்கு அதை செலுத்த நிர்வாகம் இல்லை என்று சொன்னபோது முழு கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த ஊழியனிடம் இன்னொருவன் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தான். ஆனால் இவன் தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் ஊழியக்காரனை மன்னியாமல் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் அந்த கடனை செலுத்தி தீர்க்க கால அவகாசம் கேட்டும் அவன் தரவில்லை. அவனை காவலில் போட்டான். நடந்ததை அறிந்த அவன் உடன் வேலைக்காரர் அதை ராஜாவினிடத்திலே போய் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் கடன் முழுவதையும் மன்னித்தேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் பெற்ற கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதி வர்களிடத்திலே ஒப்புக் கொடுத்தான். பிரியமானவர்களே, இதை போல நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் இப்படியே நமக்கும் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் மன்னிக்கப்படும்படி நம் சகோதரர்களின் குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக.

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம்
2: Proverbs chapter 1
1: 23rd வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read verse 23.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
2: Turn at my rebuke, surely I will pour out my spirit on you, I will make my words known to you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானம் சத்தமிட்டு அழைக்கிறது, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்.
2: Wisdom is calling aloud, turn at my rebuke.
1: என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
2: I will pour out my spirit on you, I will make my words known to you.
1: அந்த கவனிங்க.
2: Listen carefully.
1: ஞானம் பேசுகிறதற்கு அப்படின ஒரு காலம் இருக்கு.
2: There is a time when wisdom will speak.
1: அதே வேளையிலே சத்தமிட்டு நம்மோடு பேசுகிற ஞானத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு இன்னொரு காலம் இருக்கிறது.
2: At the same time there is a time when wisdom will make you understand that is calling you out.
1: மறுபடியும் சொல்கிறேன்.
2: I repeat it.
1: ஞானம் நம்மிடத்திலே சத்தமிட்டு பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அந்த ஞானத்தை நாம புரிந்து கொள்றதுக்கும் இன்னொரு காலம் இருக்கு.
2: There is a time when wisdom will speak and there is a time when wisdom will make you understand.
1: அநேக வேளையிலே ஞானம் நம்மோடு பேசுகிற அதனுடைய வார்த்தைகளை நாம் அநேக வேளை புரிந்து கொள்ளுகிறது இல்லை.
2: Many times we don't understand the words that wisdom speak at us.
1: ஏன் நம்மால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா,
2: Why are we not able to understand?
1: அநேக வேளையிலே ஞானம் வந்து நம்மட்ட நாம எதிர்பார்க்கிறது போல மெருதுவாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப சாந்தமாக, நம்முடைய மனதிற்கு ஏற்ற விதமாக அது பேசுறது இல்ல.
2: It's because wisdom is always not going to be very gentle or very slow or very gentle as we expect.
1: அது அநேக வேளையிலே அதோட வார்த்தைகள் கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளாய் நம்மிடத்துல வருது.
2: Many times the words of wisdom comes as a strong and harsh words to us.
1: அநேக இந்த ஞானத்தின் வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ரொம்ப ஸ்டர்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மகிட்ட வருது. ரொம்ப பலத்தோட, ரொம்ப நேரடியாக, நம்மை நேரடியா தாக்குறது போலவே, நம்மை வந்து திட்டுறது போலவே ஞானம் நம்மகிட்ட வெளிப்படும்.
2: Many times these words of wisdom will be strong, sharp and straight forward, hitting us directly.
1: அதனால தான் பாருங்க, நீங்க அந்த வசனத்தை நீங்க படித்தீங்கன்னா, 1:22 வாசித்தீங்கன்னா,
2: That's why if you read chapter 1 and verse 22,
1: அந்த ஞானம் பேசுற விதத்தை பாருங்களேன்.
2: See the way wisdom speaks.
1: பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்?
2: So it speaks how long you simple ones will love simplicity, for scorners delight in this scorning and fools yet knowledge.
1: அது பேசுற மொழி நடைய பாத்தீங்கன்னா ஏதோ கோபமா திட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க.
2: When you see the tone of the words that it speaks, it is like a scolding.
1: பாரு, யாரா ஒருத்தர பார்த்து மதியினனே அப்படினு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்குமா?
2: So if you call someone as fool, will you be happy?
1: நிந்தனைக்காரரே.
2: When you call someone as a scorner.
1: பேதைகளே.
2: When you call someone as a fool.
1: நம்ம யாராவது ஒருத்தர பார்த்து அறிவு இருக்கா உனக்கு அப்படினு கேட்டா எவ்வளவு கோபம் வரும்?
2: If you ask someone do you have any wisdom?
1: என்னங்க இப்படி பேசுறாரு?
2: Why is he speaking so?
1: பாருங்கன்னா ஞானம் எப்படி பேசுதுன்னா,
2: but how is wisdom speaking?
1: அட பேதைகளே,
2: it calls you simple.
1: நிந்தனைக்காரரே,
2: you scorners.
1: அறிவற்றவர்களே, ஞானமற்றவர்களே,
2: you fools.
1: எவ்வளவு காலம் நீங்க இந்த பேதமையை விரும்புவீங்க, எவ்வளவு காலம் நிந்தனையில பிரியப்படுவீங்க, எவ்வளவு காலம் நீங்க ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்க?
2: How long you will love simplicity, how long you will delight in scorning, and how long you will hate knowledge?
1: அது எப்படி தான் பேசும் சில வேளையில அப்படினு கேட்டா, ஞானம் வந்து நம்ம இடத்துல வரும்போது நம்மள கடிந்து கொள்ற மாதிரி, இன்னொரு விதமா சொன்னா திட்டுற மாதிரியே வரும்.
2: So in other words to say, this wisdom comes in the way of scolding to us.
1: Correct. திட்டுற மாதிரியே இருக்கும்.
2: It comes in the way of scolding.
1: ஆனா என்னதான் இது கடிந்து கொண்டாலும், கடினமான வார்த்தைகளோட நம்மோடு பேசினாலும், இந்த ஞானம் வந்து ரொம்ப, இந்த கடிந்து கொள்ளுதல் வந்து ரொம்ப விலையேற பெற்றது.
2: Though it rebukes us or comes in the form of scolding, but this rebuke is so precious.
1: இது ரொம்ப விசேஷ தன்மை உள்ளது.
2: This rebuke is very unique.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப தரம் வாய்ந்தது.
2: This rebuke is genuine.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ஞானத்தினால் நிறைந்ததா இருக்கிறது.
2: This rebuke is filled with wisdom.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ஜீவனை பிறப்பிக்கிற ஒரு கடிந்து கொள்ளுதலா இருக்கிறது.
2: This rebuke is life giving.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் ஒரு தேவனுடைய மனுஷனை தேறினவனாக மாற்றுகிறது.
2: This rebuke will lead a man of God to perfection.
1: இந்த கடிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனை எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது.
2: This rebuke will equip us for every good work.
1: ஆனால் அநேகர் இந்த கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை கேட்கும்போது அவங்க ரொம்ப இடர்ல அடைஞ்சிருவாங்க.
2: But many people will be offended when they hear such words.
1: அவங்க ரொம்ப காயப்பட்ட உணர்வை ஃபீல் பண்ணுவாங்க.
2: They feel like they have been hurted much.
1: கர்த்தருடைய வார்த்தையே எப்படி தான் வருது தெரியுமா நம்மட்ட?
2: Now how does the word of God come to us?
1: நேத்துக்கு நம்ம கவனிச்சோம், கர்த்தருடைய வார்த்தை வந்து கடிந்து கொள்ளுதலுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி வாசித்தோம்.
2: Yesterday we read the word of God is useful for rebuking us.
1: ஆனா இந்த வார்த்தை எப்படி வருது பாருங்களே.
2: But how does it come?
1: நீங்கள் எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் வருவீர்களானால்,
2: If you read Hebrews 4 and verse 12,
1: வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
2: For the word of God is living and powerful and sharper than any two-edged sword, piercing even to the division of soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart.
1: அதுல சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்களேன்.
2: Look at the word that is said here.
1: அது ஜீவனும் வல்லமை உள்ளது.
2: It is living and powerful.
1: ஆனா அது எப்படி வரும்னு சொன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வருமா?
2: But it will come like a two-edged sword.
1: அது என்ன செய்யும்னா ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதான ஒரு வல்லமையோடு அது இறங்கி வரும்.
2: It comes with a power to pierce to the division of soul and spirit and joints and marrow.
1: அது உருவ குத்துகிறதா இருக்கும்.
2: It will be piercing us.
1: ஆகவே பொதுவாக இந்த கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையை அநேகர் விரும்ப மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
2: Therefore these words of rebuke will not be accepted by people. They will not accept it. They will not love them.
1: அவைகள் வரும்போது தங்களுடைய செவிகளை அநேகர் அடைத்துக் கொள்வாங்க.
2: Many people will shut their ears at such strong words.
1: சிலர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இத கேட்காமலே அப்படியே கடந்து
2: Some people will just simply walk away and avoid it.
1: நீங்க ஒன்ற விளங்கி கொள்ளணும்.
2: You have to understand.
1: இந்த ஞானமானது சிலவேளை நம்முடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளும் கடினமான வார்த்தைகளாய் வந்தாலும்,
2: Though this wisdom comes like a words of rebuke in our life,
1: அது ஒரு நல்ல முத்தை போன்றது அல்லது ஒரு நல்ல ஒரு டைமண்ட் போன்றது.
2: It is like a diamond to us.
1: இந்த டைமண்ட பாத்தீங்கனா, இந்த வைரம் வைரத்தை பாத்தீங்கனா, அது வந்து அதுடைய ஒரிஜினல் ஓர்ல இருந்து எடுத்தீங்கனா

0: இருக்கும், ராவா இருக்கிற ஒரு வைரத்தை போல இருக்கும்.
1: Even this wisdom that will rebuke us through the word of God is also like this raw diamond.
0: அது நீங்க முதல் முறை கேட்கும்போது, முதல் முறை அதை அனுபவிக்கும் போது, என்ன இது இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க.
1: When you first hear it or when you first read it, you will feel that it is piercing your heart.
0: அது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கும். அது
1: when it rebukes and exhorts you about the judgment that will be coming, it will be really grieving to your heart.
0: ஆனா காலம் செல்லும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, அதை பாலிஷ் பண்ணும்போது, அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் அப்படின்றதை கண்டுபிடிப்பீங்க.
1: But only when it is polished, you will understand how great and precious treasure it is.
0: சில பேர் இந்த கடிந்து கொள்ளுதல பார்க்கும்போது எப்படிங்க இப்படி எல்லாம் பேச முடியும்?
1: So when people look at this rebuke, they will think, how does they sound like this?
0: ஏன் இது இவ்வளவு நேரடியா நெத்தி அடி கொடுக்கிற மாதிரி கொடுக்குது?
1: Why it is so straightforward?
0: ஓ, இது கேட்கிறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு.
1: This is so painful to hear.
0: என்னால ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்துல அது தெரியும்.
1: Initially you may feel that you cannot even understand anything.
0: சில பேர் சொல்வாங்க, இதெல்லாம் ஞானம் மாதிரியே தெரியலங்க இது.
1: Some people may say this doesn't sound like wisdom.
0: ஆமா, ஞானம் வந்து சில தடவை கடிந்து கொண்டு நம்மட்ட பேசும்போது அது ஞானம் மாதிரியே தெரியாது.
1: Really when sometimes this wisdom speaks in the words of a rebuking, it may not seem like wisdom.
0: ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து அதை கவனிப்பீர்களானால் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் மாறிவிடும்.
1: But when you pay attention and listen to it, that will give you life.
0: பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தினுடைய பிறப்பாக இந்த உலகத்துல வந்தார்.
1: Our Lord Jesus Christ came as a birth of wisdom into this world.
0: அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி சொன்னாரு, இவர் யாரனா ஆலோசனை கர்த்தர் என்று சொன்னார்.
1: When Isaiah said, he said that he is a counselor.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஞானத்தினுடைய நிறைவு அவருக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
1: And when apostle Paul said, we can see the fullness of wisdom in him.
0: அவர் ஞானத்தின் ஊற்றாக இருந்தார்.
1: He was the spring of wisdom.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அவருடைய பேச்சை வந்து வேத பாரகர்கள்லாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க ஆலயத்துல கேட்ட பொழுது இவனுக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க.
1: When Jesus was small in his childhood and when he spoke in the temple, when the scribes heard it, they were really astonished about his wisdom.
0: அப்போ இவ்வளவு ஞானமுள்ள இயேசு அநேக வேளை அவர் பேசின வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வேதத்துல அநேக சந்தர்ப்பங்கள்ல அநேகர் உண்மையாகவே அந்த காலத்துல புரிந்து கொள்ளவே இல்லை.
1: So this Jesus who was so wise enough, but many times when he spoke, people were not able to understand these statements.
0: நீங்கள் லூக்கா 2 அதிகாரம் 49 முதல் 50 வாசிப்பீர்களானால்,
1: if you read Luke chapter 2 verses 49 and 50,
0: இயேசு வந்து தன்னுடைய தகப்பன் தாயிட்ட பேசும்போது,
1: when Jesus spoke to his father and mother,
0: நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களான் சொன்ன உடனே,
1: when he said, do you not know that I must be about my father's business,
0: வேதம் சொல்கிறது தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை.
1: The Bible says, but they did not understand the statement which he spoke to them.
0: நீங்கள் யோவான் 10 அதிகாரத்தில் வரும்போது இயேசு வந்து தன்னை மேய்ப்பனாகவும் நம்மை தம்முடைய ஆடுகளாகவும் ஆண்டவர் சித்தரித்து ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார்.
1: When you come to John chapter 10, you can read where God gave an illustration that he is a shepherd and we are his sheep.
0: அந்த வேதம் அந்த இயேசு அந்த ஓமானத்தை கொடுத்து முடித்த பிறகு,
1: when Jesus gave this illustration,
0: நீங்கள் 6 வசனத்தில் வாசிப்பீர்களானால்,
1: verse 6 says,
0: அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம்.
1: We read, but they did not understand the things which he spoke to them.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்கள் யோவான் 8 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
1: when you come to John chapter 8,
0: அங்கே இயேசு தம்முடைய பிதாவை குறித்து விளக்கி பேசிக் கொண்டிருந்தார்.
1: Here Jesus spoke of his father.
0: ஆனால் வேதம் சொல்கிறது அவர் பேசி முடித்த பிறகு,
1: but after he spoke here,
0: 27 வசனத்தை வாசித்தால்,
1: in verse 27,
0: பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாது இருந்தார்கள்னு போட்டுருக்கு.
1: It is read, they did not understand that he spoke to them of the father.
0: நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்துக்கு வரும்போது,
1: when you come to Mark chapter 9,
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காட்டி கொடுக்கப்படுதல், தன்னுடைய கொடிய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேச துவங்குகிறார்.
1: Here Jesus spoke about his betrayal, his death and resurrection.
0: ஆனால் நடந்தது என்ன தெரியுமா?
1: You know what happened here?
0: 31 வசனம் 32 வசனம் பாருங்க.
1: Verses 31 and 32.
0: அங்கே வேதம் சொல்கிறது, மார்க் 9:31.
1: Mark 9:31.
0: ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3 நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார்.
1: For he taught his disciples and said to them, the Son of Man is being betrayed into the hands of men and they will kill him and after he is killed, he will rise the third day.
0: 32 vasanathile
1: in verse 32
0: avargalo avar vaarthaiyai arindukollavillai
1: but they did not understand this saying
0: adai kurithu avaridathile

0: கேட்கவும் பயந்தார்கள்னு போட்டிருக்கு.
1: And we are afraid to ask him.
0: எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க.
1: See how it is here.
0: ஆண்டவர் போதித்த நிறைய காரியங்களை அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல.
1: Most of the things which Jesus spoke, they were not able to understand.
0: பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா?
1: No, what is most amazing?
0: யோவான் 10 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
1: when you read John chapter 10 and verse 20,
0: அநேக யூதர்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா?
1: What did Jews say when they heard the words of Jesus?
0: வேதம் சொல்கிறது, அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள்.
1: And many of them said, he has a demon and is mad, why do you listen to him?
0: அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவர் சொல்லி கொடுத்ததே புரியல.
1: So they were not able to understand to that extent.
0: அந்த ஞானம் வந்து அவர் வெளிப்படுத்தும் போது அது ஒண்ணுமே புரியல.
1: When he revealed his wisdom, they were not able to understand.
0: ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
1: I'll show you an example.
0: நீங்கள் யோவான் 6 அதிகாரம் 53 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: if you read John chapter 6 verse
0: 50, இந்த பகுதி முழுவதுமே இயேசு தன்னுடைய மாம்சத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் பேசுறாரு.
1: So in the scripture portion, Jesus speaks about his flesh and blood.
0: இந்த உபதேசம் வந்து எல்லா சாதாரண மனுஷனுக்கு ஒரு இயல்பா நீங்க கேட்டீங்கன்னா இது புரிய முடியல அப்படின்றதான் உண்மை.
1: So when an ordinary person hears this, it is true that he cannot understand this.
0: 53 வசனம் பாருங்க.
1: Verse 53.
0: இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
1: What did Jesus say?
0: அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படின்னு மெய்யாகவே சொல்றேன்.
1: Here most assuredly I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you can have no life in you.
0: அப்ப என்னுடைய மாம்சத்தை சாப்பிடாம என் இரத்தத்தை நீங்க குடிக்காம இருந்தா உங்களுக்கு ஜீவன் இல்ல, உங்களுக்கு உயிர் இல்லன்றாரு.
1: So if you don't eat my flesh and drink my blood, you have no life in you.
0: அடுத்த வசனம் 54 வசனத்தை படித்தீங்கன்னா,
1: when you read verse 54,
0: அதுல அவர் சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றாரு.
1: He says whoever eats my flesh and drinks my blood has eternal life.
0: 56 வசனத்தை வாசிப்பீர்களானா,
1: when you read verse 56,
0: மறுபடியும் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
1: He who eats my flesh and drinks my blood abides in me and I in him.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: Just think about it.
0: இயேசு உயிரோடு இருக்கிறாரு.
1: Jesus is alive.
0: மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறாரு.
1: He is revealed in his flesh.
0: தன்னுடைய உபதேசத்தை கேட்க வந்தவர்களை பார்த்து சொல்றாரு, என் மாம்சத்தை சாப்பிடணும் நீங்க, என் இரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும்.
1: And to the people who came to listen to his speaking, he said, you have to eat my flesh and drink my blood.
0: எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
1: Just imagine how it would be.
0: அவர் சொல்றாரு, இத நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு உயிர் இருக்கும்.
1: Only if you eat this you will have life.
0: இத சாப்பிட்டு நீங்க என்னோட ரத்தத்தை குடிச்சாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்.
1: Only if you eat my flesh and drink my blood you can have eternal life.
0: என்னோட மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிச்சாதான் உங்களுக்கு வந்து நீங்க எதில நிலைச்சிருக்க முடியும், நான் உள்ள நிலைச்சிருக்க முடியும்.
1: Only if you eat my flesh and drink my blood you can abide in me and I can abide in you.
0: இத கேட்ட உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
1: When they heard this they could not understand anything.
0: என்னங்க அவர் பேசுறாரு?
1: What is he speaking about?
0: அவர் மாம்சத்தை நம்ம சாப்பிடணுமா?
1: So should we eat his flesh?
0: அவருடைய இரத்தத்தை குடிக்கணும்னா என்னங்க இது?
1: So what does it mean by drinking his blood?
0: உங்களுக்கு தெரியும், இன்றைக்காவது நம்ம இரத்தத்தை வந்து ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட மாத்துறோம்.
1: So today we donate or transfer blood from one person to another.
0: இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய உறுப்பில இருந்து இன்னொரு மனுஷனுக்கு அதை மாற்றுறோம்.
1: So today we transplant one organ from one person to another person.
0: அந்த காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு.
1: But those days they are not aware of this.
0: மெடிக்கலா கூட உங்களுக்கு அறிவு கிடையாது.
1: Medically even they don't have knowledge.
0: அவங்கள்ட்ட போய் புரியாத ஒரு சத்தியத்தை சொல்றாரு.
1: So unto them told some truth which they could not understand.
0: நீங்க வந்து மாம்சத்தை சாப்பிடணும், இரத்தத்தை குடிக்கணும்.
1: You should eat flesh and drink blood.
0: எங்க இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல வளர்ந்த நமக்கே இதை கேட்டா நமக்கு புரியுதுன்னு நினைக்கிறீங்களா?
1: Even we people who have grown up in the medical fields, if we read this, can we understand?
0: என்னங்க யாராவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிடுவானா, இன்னொரு மனுஷனுடைய இரத்தத்தை குடிப்பானா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா?
1: Can a human being eat the flesh of another human being and drink the blood of another human being?
0: இதை கேட்ட உடனே நம்மை போலவே அன்றைக்கு இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க 6 அதிகாரம் 60 வசனம் வாசித்தீங்கன்னா,
1: so when people heard this, like how we also think, people also gave a response in John 6 and 60.
0: வாசித்தீங்கன்னா சொல்ற, அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம்.
1: Many of his disciples, when they heard this, said, this is hard saying, who can understand it?
0: நீங்கள் 66 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
1: if you read verse 66,
0: அவருடைய சீஷர்கள் அநேகர் என்ன செய்தாங்கன்னா, இவைகளை கேட்ட பிறகு அவரோடு நடக்காமல் அவங்க பின் வாங்கி போனார்கள்னு போட்டிருக்கு.
1: It is written from that time many of his disciples went back and walked with him no more.
0: ஏனா என்னங்க பெரிய ஞானின்னு சொல்றாங்க, ரொம்ப ஞானம் உள்ளவர் சொல்றாரு, சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் நான் இருக்கிறேன்னு என்ன பத்தி அவரை பத்தி சொல்றாரு.
1: So they say he is a wise man and he said I am more wiser than Solomon.
0: இயேசு தன்னை பத்தி சாலமோனை விட ஞானின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது என்னங்க, அதாவது புரியுதா?
1: Jesus referred himself to be more wiser than Solomon, but we don't understand what he is saying.
0: அநேகர் இடறி போனாங்க, அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க.
1: Many were offended and many walked away.
0: யார் இத கேட்பா?
1: Who can listen to this?
0: நிராகரிச்சிட்டு போயிட்டாங்க.
1: They just rejected him.
0: ஆனா இந்த கூட்டத்தின் நடுவிலே,
1: but amidst this crowd,
0: நீங்கள் அதே யோவான் 6 அதிகாரம் 68 முதல் 69 வாசிப்பீர்களானால்,
1: if you read in same John chapter 6 verses 68 and 69,
0: சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி சொல்கிறார்,
1: Simon Peter said unto Jesus,
0: எல்லாரும் விலகி போற நேரத்துல,
1: when everyone went away,
0: ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்?
1: Lord, to whom shall we go?
0: நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
1: You have the words of eternal life.
0: 69 வசனத்துல,
1: verse 69,
0: நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம்.
1: And we have come to believe and know that you are the Christ, the Son of the living God.
0: இது ஆச்சரியமா இருக்குல்ல?
1: This is really amazing, right?
0: யாருக்குமே புரியல.
1: When no one could understand.
0: நிறைய பேர் அவரை விட்டு விலகி போறாங்க.
1: Many people went away from him.
0: நிறைய பேர் இடறல் அடைறாங்க.
1: Many people were offended.
0: நல்லா கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும்? எல்லாம் கிளம்பி போறாங்க.
1: And everyone said it is hard saying who can follow this.
0: ஆனா இந்த ஒரு மனுஷன் சொல்றான்,
1: but this man said,
0: நீங்க பேசுறதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல, இதெல்லாம் நித்திய ஜீவ வார்த்தை என்று சொல்றான்.
1: What you speak are not ordinary words, they are words of eternal life.
0: இதே போல ஒரு சம்பவத்தை நீங்க மத்தேயு 16 அதிகாரம் 13 முதல் 17 வாசிக்கலாம்.
1: You can also read a similar incident in Matthew chapter 16
0: verse 13. அங்கே இயேசு வந்து பிலிப்பு செசேரியாவின் திசையில் அவர் தங்கி இருக்கும் போது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேக்குறாரு.
1: When Jesus was in the region of Caesarea Philip, he asked his disciples,
0: மனுஷகுமாரன் என்னை ஜனங்கள் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாரு.
1: He asked the question, who do men say that I, the son of man?
0: 14 வசனம் வாசிங்கனா,
1: verse 14,
0: அவங்க சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க.
1: நீங்க
0: நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவன் பிரகடனப்படுத்துறான்.
1: Here Simon Peter declared saying, you are the Christ, the Son of the living God.
0: அங்கேயும் சொல்லுகிறான், இங்கேயும்
1: சொல்லுகிறான். He told even there and also here.
0: அங்க எல்லாரும் யாரு இந்த உபதேசத்தை கேட்க முடியாதுன்னு போற வேளையில இவர் சொல்றாரு, நீர் தான் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து.
1: There when everyone said, when everyone left him, they that could not hear this hard saying, he said, you are the Christ, the Son of living God.
0: இந்த இடத்திலேயும் யாருமே வாய் திறந்து சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளாத போது சீமோன் பேதுரு மறுபடியும் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து.
1: Here also when no one could understand the actual revelation, Simon Peter said, you are the Christ, the Son of the living God.
0: நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து.
1: You are the Christ, the Son of the living God.
0: உடனே இயேசு அங்க ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க.
1: Immediately Jesus uttered a word.
0: 17 வசனத்துல பாருங்களேன்.
1: In verse 17,
0: இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
1: Jesus answered and said to him, blessed are you Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed this to you, but my father who is in heaven.
0: என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா?
1: How beautiful it is.
0: அவர் சொல்றாரு, அப்பா யாருமே இதை சொல்லல, நீ மட்டும் தான் சொல்ற.
1: He said, no one said this, but you uttered this.
0: நான் ஞானத்தை வெளிப்படுத்தும் போது எல்லாருக்குமே இது பைத்தியமா தெரிஞ்சது.
1: When I revealed wisdom, it was a folly to everyone.
0: நான் கடிந்து கொண்டு பேசும்போது நிறைய பேர் இடறி போயிட்டாங்க.
1: When I rebuked, many people were offended.
0: ஆனா உனக்கு மாத்திரம் இது வெளிப்படுத்தப்பட்டதுப்பா.
1: But this is being revealed only to you.
0: நீ மட்டும் தான் சொல்ற, நான் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ மட்டும் தான் சொல்ற.
1: Only you say that I am the Christ, the Son of the living God.
0: மற்றவங்க யாருக்குமே புரியாத போது உனக்கு மட்டும் எப்படி புரிந்தது தெரியுமா?
1: But when no one could understand, how it was able to for you to understand it?
0: இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல.
1: Flesh and blood has not revealed this to you.
0: இன்னொருதமா சொன்னா,
1: in other words,
0: உன்னுடைய சுய பிரயாசத்தினால, உம்முடைய முயற்சியினால நீ இதை கண்டுபிடிச்சிரல.
1: You did not find this out of your own effort.
0: வேற ஒரு மனுஷன் இதை உனக்கு வெளிப்படுத்தல.
1: It was not someone else who revealed this to you.
0: உலக ஞானம் இதை வெளிப்படுத்தல.
1: The wisdom of this world did not reveal this to you.
0: இதை யார் வெளிப்படுத்தினானா? பரலோகத்தில் இருக்க பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார்.
1: But it is my father who is in heaven who has revealed this to you.
0: இப்போ நீங்க நீதிமொழிகள் 1:23 க்கு வாங்க, இப்போ உங்களுக்கு விளங்கும்.
1: Now come to Proverbs 1:23.
0: அங்கே பாருங்க, அங்க சொல்றாரு,
1: yes,
0: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க.
1: Turn at my rebuke.
0: இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்.
1: Surely I will pour out my spirit on you.
0: என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
1: I will make my words known to you.
0: உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு
1: Can you understand now?
0: ஞானம் வந்து ஆரம்பத்துல அது கடிந்து கொண்டு பேசும்போது அதை நீங்க முழுசா விளங்கிக் கொள்ளவே முடியாது.
1: Initially when this wisdom rebukes us and speaks you may not fully understand it.
0: நீங்க அதை பார்த்துட்டு அது ஒரு ஒரு சூனியமாவே நீங்க பாப்பீங்க.
1: You will consider it will be something that is not able to be understood.
0: இது ஏன் இப்படி பேசுது?
1: Why it is speaking so?
0: ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுது?
1: Why it utters such kind of words?
0: அப்படி உங்களுக்கு ரொம்ப புரிந்து கொள்ள முடியாததா இருக்கலாம்.
1: You may not be able to understand it.
0: ஆனா ஞானம் சொல்லுது.
1: But wisdom says
0: நான் சொல்ற வார்த்தைகளை மட்டும் நீ கொஞ்சம் கவனிச்சீனா,
1: if you pay attention to what I say,
0: நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ளே நான் அனுப்புவேன்.
1: I will pour out my spirit on you.
0: அத ஆவியானவர் மேல வரும்போது,
1: when the Holy Spirit comes upon you,
0: உனக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, என் வார்த்தைகள் உள்ளார பேசணும் பாரு, அது எல்லாம் நீ தெரிந்து கொள்வே.
1: You will understand all the word that I spoken to you.
0: சொல்லுது விளங்குதா உங்களுக்கு?
1: Can you understand now?
0: தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது.
1: The holy scriptures are inspired by the spirit of God.
0: தேவனுடைய மனிதர்கள் தேவனால் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு இதை எழுதுனாங்க.
1: All the men of God were being stirred up by the spirit of God and they wrote this word.
0: அவர்கள் வந்து எழுதுனது வந்து மாம்ச வார்த்தைகள் கிடையாது.
1: These are not fleshy words that they have written.
0: இது மாம்சமும் இரத்தமும் அவர்களை வெளிப்படுத்தின காரியங்கள் கிடையாது.
1: It is not something that the flesh and blood has revealed.
0: இதை ஆவியான
1: But it is written by the Holy Spirit.
0: இந்த ஆவியானவர் எழுதின இந்த திவ்ய ஞானத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டுமானால்,
1: If a person ought to understand this divine wisdom written by the Holy Spirit,
0: அவன் தன்னுடைய உலக ஞானத்தை வச்சோ படிப்பு வச்சோ இதை புரிஞ்சிக்க முடியவே முடியாது.
1: He cannot understand using the knowledge and the wisdom of this world.
0: இதை விளக்க பண்ணுகிறவர் யாருன்னு கேட்டா தேவ ஆவியானவர்.
1: It is the Holy Spirit who can reveal this to you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த தேவ ஆவியானவர் விளக்குகிற வரைக்கும் இந்த ஞானத்தை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாது.
1: Until the Holy Spirit make you understand, you can never understand this wisdom.
0: ஆனால் இந்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவாரானால்,
1: But when the Holy Spirit is poured upon you,
0: இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க விளங்கிக் கொள்வீங்க.
1: You will understand the meaning of this word.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே இன்றைக்குள்ள தியானத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன்.
1: So today I gave a title for the devotion.
0: ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவா.
1: Holy Spirit will make you know.
0: ஆவியானவர் புரிய வைப்பா.
1: Holy Spirit will make you know.
0: ஆமென். ஆவியானவரே புரிய வைப்பார்.
1: Only Holy Spirit will make you know.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே நமக்காய் முன்மொழிந்து இருக்கிறார்.
1: Even our Lord Jesus Christ has already told this to us.
0: நீங்கள் யோவான் 14 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: If you John 14:26.
0: அதிலே வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றர வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார்.
1: By the help of the Holy Spirit whom the Father will send in my name, he will teach you all things.
0: எல்லாவற்றையும் போதிப்பார்.
1: He will teach you all things.
0: பிரியமானவர்களே,
1: My dear ones,
0: இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிப்பார்னா என்ன போதிப்பாரு?
1: When you say the Holy Spirit will teach us everything, what does he teach?
0: எனக்கு இதை வாசித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனங்கள்ல மூன்று சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்.
1: When I read this, the Lord revealed three truths from this verse.
0: முதலாவது,
1: First,
0: அதே வசனம் பார்க்கலாம் திரும்ப. யோவான் 14:26.
1: Let us read the same verse, John 14:26.
0: அங்கே சொல்லுகிறார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார்.
1: By the help of the Holy Spirit whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you.
0: அப்ப நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும்.
1: So you have to understand,
0: பரிசுத்த ஆவியானவர் போதிக்காம தேவ ஞானத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது.
1: Without Holy Spirit teaching us, we cannot understand the wisdom of God.
0: இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற மூன்று காரியங்கள் என்ன?
1: What are the three things that the Holy Spirit will teach us?
0: முதலாவது,
1: First,
0: இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்தி புரிய வைப்பார்.
1: The Holy Spirit will make you remember the past and make you understand it.
0: கடந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல்களை நமக்கு அறிந்து புரிந்து கொள்ள நமக்கு ஞாபகப்படுத்துவார்.
1: The Holy Spirit will remind us about the past and the revelation that we may understand it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சிலவேளை கடந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் உங்களுக்கு பலகாலமாக உங்களுக்கு வந்து புரியாத புதிரா இருக்கலாம்.
1: Maybe certain revelations of the truth that is revealed in the past may not be able to understood for you for very long time.
0: ஏன் இது தேவன் சொன்னார்?
1: Why did God say this?
0: எந்த சூழ்நிலையில சொன்னார்?
1: In what situation did he say?
0: எந்த கண்ணோட்டத்துல சொன்னார்?
1: In what perspective did he say?
0: உங்களுக்கு புரியாம இருக்கலாம்.
1: You may not be understanding.
0: ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நீங்கள் தேடும் பொழுது,
1: But if you seek the help of the Holy Spirit,
0: அவர் நிச்சயமாகவே வந்து ஏற்கனவே அவர் பேசின காரியங்களினுடைய விளக்கத்தை உங்களுக்கு அவர் தருவார்.
1: He will surely give the explanation of the things which he has already spoken.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒருவேளை நீங்க வேதத்தை போதிக்கிற ஒரு போதகராக இருக்கலாம்.
1: Maybe you might be a preacher preaching the word of God.
0: வேதத்தை ஆர்வமாய் வாசித்து இது நீங்க தெரிந்து கொள்ளணும், இதோட ரகசியங்களை புரிந்து கொள்ளணும்னு விரும்புகிற ஒரு மாணவனை போல நீங்க இருக்கலாம்.
1: You might be like a student who want to read the word of God, read the Bible to understand the things of this world.
0: இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் அல்லது 2000 ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த காலத்துல எழுதப்பட்டதை நான் எப்படி இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுவேன் அப்படி நீங்க யோசிச்சிட்டு இருக்கலாம்.
1: You may think that this Bible has been written since 2000 years ago and how can I understand a book that has been written so many years ago?
0: எப்படி இது புரிந்து கொள்ள முடியும்?
1: How can I understand it?
0: இது என்னுடைய மொழியில எழுதப்பட்டது கிடையாது.
1: It was not written in my language.
0: என்னுடைய கலாச்சாரத்துக்கு எழுதப்பட்டது கிடையாது.
1: It was not written according to my culture.
0: என்னுடைய தேசத்துக்கு எழுதப்பட்டது கிடையாது.
1: It was not written to my nation.
0: இது நான் அறியாத ஒரு தேசம், அறியாத மொழி, அறியாத ஜனத்தோடு தேவன் இடைப்பட்ட இடைபாடுகளை பற்றி எழுதப்பட்டது.
1: So this is something that where it contains events happen which are with the people, with the nation, with the everything which is unfamiliar to me.
0: அந்த கலாச்சாரம் எனக்கு புரியாது.
1: That culture I do not understand.
0: அந்த காலத்துல நான் வாழல.
1: I do not living during that period.
0: எப்படி தான் இத புரிந்து கொள்ள போறேன்?
1: But how am I going to understand it?
0: انا உங்களுக்கு தெரியுமா?
1: But do you know?
0: மனிதர்கள் கடந்து போகலாம், கலாச்சாரங்கள் மாறி போகலாம், ஆண்டுகள் உருண்டோடி போகலாம்.
1: Men may pass away, even culture may change and years may roll by.
0: ஆனால் பரிசுத்தாவியானவர் நித்தியமானவர்.
1: But the Holy Spirit is an eternal spirit.
0: அன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ மனிதர்களை ஆண்டவர் ஏவி எழுதினார் பாருங்க, அதே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார்.
1: The Holy Spirit who stirred up the people of God and enabled them to write this 3000 years ago, the same Holy Spirit is dwelling in us.
0: வேதத்தை எழுதிய பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1: The Holy Spirit who wrote the Bible is dwelling in us today.
0: நம் ஆவியானவரே எனக்கு போதியும் ஐயான்னு கேட்டா போதும்.
1: Just ask Holy Spirit, please teach me.
0: முன்னான காரியங்கள், கடந்து போன காரியங்கள், முன்னே முற்காலத்தில் நடந்த ரகசியமான காரியங்களை தேவன் நமக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
1: The Lord is faithful to reveal all the past, all the secrets of the past through his Holy Spirit.
0: இரண்டாவது அவர் எதை வெளிப்படுத்துறார் தெரியுமா?
1: Second, what he will teach us?
0: நான் யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்துக்கு வாங்க.
1: Come to John 16 and verse 13.
0: அங்கேயும் ஆண்டவர் வந்து பரிசுத்தாவியினுடைய கிரியையை சொல்கிறாரு.
1: Here also he says about the work of the Holy Spirit.
0: சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
1: When he the spirit of truth has come, he will guide you into all truth.
0: அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பா.
1: For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak and he will tell you things to come.
0: ரொம்ப அழகா இருக்குது.
1: It is very beautiful here.
0: பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டவைகள், பேசினவைகளை ஞாபகப்படுத்தி நமக்கு போதிப்பார்.
1: The Holy Spirit will make you remember the past and will teach you.
0: இரண்டாவது,
1: Second,
0: பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் நிகழ்காலத்துல நம்மை நடத்துவார்.
1: The Holy Spirit will guide you in the truth for the present.
0: சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
1: He will guide you in the truth for the present.
0: இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்த வேண்டிய சத்தியங்களை அவர் எனக்கு இன்றைக்கு போதிப்பார்.
1: He will reveal the truth that he is supposed to reveal today.
0: இந்த வேத வசனங்களை இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துவார்.
1: The Lord will reveal how we are supposed to use this word of God in my life today.
0: நீங்க ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து அவருடைய ஆவியினால் நிரப்ப பட்டிருப்பீர்களானா இந்த வேத வசனங்களை வந்து இன்றைக்கு நீங்க நடக்கிற பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃபுக்கு ஆண்டவர் வந்து அதை வந்து அப்ளிகபிளா மாற்றுவார்.
1: So if you give if you are willing to listen to the Holy Ghost and you are filled with the Holy Spirit, then God will help you and guide you to make these words applicable for your present life.
0: உங்களுக்கு உண்மையாவே இது ஆச்சரியமா இருக்கும்.
1: So this will be really surprising you.
0: எப்படி இது ஆண்டவர் எனக்கு கரெக்ட்டா நான் நடக்க வேண்டிய வழிய இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை கரெக்ட்டா ஆண்டவர் வந்து அதுக்கு வேண்டிய விளக்கத்தை தர்றாரு.
1: How is God giving me the correct explanation on the way that I am supposed to follow even for this current practical life?
0: ஆமா, அவர் சமயத்துக்கேற்ற வார்த்தையை நமக்கு தருகிறவர்.
1: He gives a word for a time of need.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: He gives the word for the season. For the right season, சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுப்பார்.
1: He gives us a word for the season.
0: அதான் வேதம் சொல்லுகிறது.
1: That's why the Bible says.
0: நீ நடந்து போகும்போது,
1: when you walk,
0: உனக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கும்.
1: You will hear a voice
0: calling. இதுவே வழி, வழி இதுவே அப்படின்ற சத்தம் உனக்கு கேட்கும்.
1: You can hear a voice saying, this is the way.
0: ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிற, நாம் கடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் அதுக்கு ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கும் பேசுகிறவர்.
1: Yes, dear ones, the Lord and the Holy Spirit is able to speak even today for all the confusions, problems, struggles and strifes that we are going through in our lives.
0: உங்கள வாழ்க்கையில எத்தனையோ பேர் இது அனுபவிச்சிருப்பீங்க.
1: Many people have experienced in your life.
0: பாஸ்டர், நான் இந்த கரெக்ட்டா இந்த கேள்வி தான் கேட்டிட்டு இருந்தேன்
1: பாஸ்டர். Pastor, I was correctly asking this question.
0: அநேகர் கடிதங்கள் எழுதி இருக்காங்க.
1: Many people have written letters to us.
0: அநேகர் இத வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க.
1: Many people have even shared it.
0: என்ன தெரியுமா பாஸ்டர், சனிக்கிழமை தான் பாஸ்டர் இத பத்தி நான் வீட்ல பேசிட்டு இருந்தேன்.
1: Pastor, I was speaking about this only on Saturday.
0: அந்த ஒரு வாரம் இத பத்தி குழப்பிட்டே இருந்தேன் பாஸ்டர்.
1: I was really confused about this for one week.
0: இதே பிரச்சனையில நான் கடந்து போயிட்டு இருந்தேன்.
1: I was going through the same problem.
0: இதே கேள்வியை கேட்டுகிட்டு இருந்தேன்.
1: I was asking the same question.
0: ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது ஆவியானவர் நான் என்ன பிரச்சனையில இருந்தனோ, என்ன குழப்பத்தில் இருந்தனோ, எந்த கேள்வியோட போராடிக்கிட்டு இருந்தனோ நேரடியாக என்கிட்ட அதே வார்த்தையை கொண்டு பேசினார் பாஸ்டர்.
1: But when I came to on Sunday, the Holy Spirit spoke directly to me about the problem that I was going through, about the doubt that I have, about the confusion I am undergoing.
0: சில பேர் சொல்றத கேட்டிருக்கேன்.
1: I've heard people saying this.
0: யாரோ ஒருத்தர் என் ரூம்க்குள்ள வந்து நாங்க பேசிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து பிரசங்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு.
1: It was like as if some person have entered our room and heard whatever we spoke and preached the word of God.
0: நான் சொல்லுவேன், ஆவியானவர் இன்றைக்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார்.
1: I tell you, even the Holy Spirit can teach us and lead us into all truth even today.
0: கடந்த காலத்தில் எழுதப்பட்டவைகளை சொல்லப்பட்டவைகளை அவர் ஞாபகப்படுத்துறாரு.
1: He will make you remember the past.
0: இரண்டாவது, இன்றைய நிகழ்காலத்தில் நம்மை வழி நடத்துகிறார்.
1: And second, he will guide you in the truth for the present.
0: மூன்றாவது ஒன்றை செய்கிறாரு.
1: And third, he does.
0: யோவான் 16:13 அதே வசனத்தை வாசிக்கும் போது,
1: John 16:13 same
0: verse. கடைசி பகுதி சொல்லுகிறது.
1: The last part says,
0: வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பா.
1: He will tell you things to come.
0: யோவான் 16:13 வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பா.
1: He will tell you things to come.
0: என்ன அழகா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: ஆண்டவர் என்ன செய்வார்னா, கடந்ததை மாத்திரம் இல்ல, நிகழ்காலம் மாத்திரம் இல்ல, இனி சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு அறிவிப்பார்.
1: But the Lord will not only the past but the present but also things to come.
0: இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம்.
1: Many people will be surprised at this.
0: ஆனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும்.
1: But the people who are led by the spirit of God will be like this.
0: அவங்க கடந்த காலத்தையும் ஆண்டவர் புரிய பண்றாரு.
1: God will make them remember and understand their past.
0: நிகழ்காலத்திலேயும் அவர்களை அனுதின நடத்துறாரு.
1: The Lord will guide them also in the present.
0: அதே நேரத்துல வரப்போகும் காரியங்களை நிதானிக்கிற ஒரு நிதானத்தை கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவன் தர்றார்.
1: The Lord will give the discernment to discern things about things to come.
0: நீங்கள் அதனால தான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12-14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: If you come to 1 Corinthians chapter 2 verses 12 to 14,
0: நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம்.
1: Now we have received not the spirit of the world but the spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God.
0: அவைகளை நாங்கள் வார்த்தைகளினாலே பேசி அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்.
1: These things we also speak not in words which man's wisdom teaches but with the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual.
0: இப்போ ஒரு வார்த்தை எச்சரிப்பா சொல்றார் 14 வசனத்துல.
1: In verse 14 he gives a warning.
0: இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அல்லது மாம்சத்தில் இருக்கிற மனுஷன், 14 verse 14 பாத்தீங்கன்னா,
1: In verse 14 you can read this.
0: ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய, அந்த வசனம் போடுங்க, 1 Corinthians 2:14, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான்.
1: But the natural man does not receive the things of the spirit of God.
0: என்னப்பா போடுறீங்க, 1 Corinthians 2:14 அதே வசனம், அதே சாப்டர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, 2:14, ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள மாட்டான்.
1: But the natural man does not receive the things of the spirit of God.
0: அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும்.
1: For they are foolishness to him.
0: அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
1: Nor can he know them because they are spiritually discerned.
0: கவனிச்சிங்களா உங்களுக்கு?
1: Can you understand this?
0: ஆவியானவருடைய ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து ஆவிக்குரியவைகளை அவன் நிதானிக்க முடியாது, அவன் புரிஞ்சு கொள்ள முடியவே முடியாது.
1: A person devoid of the wisdom of the Holy Spirit will not understand the spirit, a holy spirit.
0: ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வந்து ஆவியானவர் சில காரியங்களை வந்து வரப்போகிற காரியங்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தி நிதானிக்க வைப்பார்.
1: The Holy Spirit will tell things that are yet to come to a person who are filled with the Holy Spirit.
0: அதை நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது.
1: And if you tell the same to other people, they will not understand.
0: அவங்க வந்து அதை வந்து எதிர்த்து நிப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படினு யோசிப்பாங்க.
1: They will oppose it and they will say, why do we need this?
0: இதெல்லாம் இப்ப தேவையில்லையே.
1: We don't need this now.
0: இதெல்லாம் இப்ப அவசியம் இல்லையே.
1: This is not necessary for us.
0: இதெல்லாம் எப்ப நடக்க போகுது?
1: When is this going to happen?
0: இதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது.
1: This is not at all necessary for us.
0: அப்படினு சொல்வாங்க பொதுவா.
1: They will oppose so.
0: அவங்க பெரிய இதுவா எதிர்த்து நிப்பாங்க.
1: They will oppose and stand against
0: பாருங்க, மாம்ச பிரகாரமா பார்த்தா அநேக காரியங்கள் நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது.
1: So when you see in a fleshy way, everything, many things cannot be understood or assumed by you.
0: பாருங்க, சில வேளையில வந்து நான் சில பேரை பார்த்திருக்கிறேன்.
1: I have seen many people.
0: சிலருடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை வந்து சில தேவனுடைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க.
1: So in important decisions, when people ought to take, certain man of God will say, take this decision, do this way or that way.
0: அவங்க வந்து எதுக்கு இதை செய்யணும், ஏன் இப்படி செய்யணும் அப்படி யோசிச்சிட்டு இருப்பாங்க.
1: They will be thinking, why should I do this, why should I do this,
0: இதுக்கு அவசரப்படணும்,
1: why should we in a
0: haste. நிறைய டைம் இருக்கு.
1: We have more time to do.
0: கடைசில பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை வந்து அவங்க கேட்காததுனால பல ஆண்டுகளுக்கு அவங்க வந்து அதற்கு வந்து அவங்க வேதனை உள்ள ஒரு பாதையை கடந்து போக வேண்டியதா இருக்கலாம்.
1: But at the last you can find, since they did not give heed to the counsel that was given that day, they have to go to a painful way for many years.
0: மாம்சத்துல வந்து அவங்க என்ன யோசிப்பானா, இதெல்லாம் நம்ம காலம் வரல.
1: Physically they could have thought that we did not have reached the time for this.
0: இதெல்லாம் இப்ப அவசியம் இல்ல.
1: This is not necessary at present.
0: இதெல்லாம் தேவை இல்ல.
1: We no need this.
0: அப்புறமா பார்க்கலாம் அப்படி நினைப்பாங்க.
1: Let us take care of it later.
0: ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் வந்து நிதானிக்கிறான்.
1: But a spiritual man will discern.
0: இது எப்படி முடியும் நிதானிக்கிறான்.
1: He will discern how it will end.
0: ஆவியானவர் வரப்போகும் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: The Holy Spirit will reveal the things to come.
0: பாருங்க, நிறைய வேளையில நம்மளுடைய சபையில உதாரணத்தை சொல்லணும்னா, இந்த ஆலய கட்டுகிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேவன் மனுஷன் வந்து தன்னுடைய இருதயத்திலே தேவன் விதைத்த வாஞ்சையை சொல்லும்போது ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் இல்ல.
1: So for example, if you want to say about the construction of a church, whenever the servant of God says about the desire that God has given him, there are many people who don't accept it.
0: அவங்களுக்கு அது புரியல உடனே.
1: They cannot understand it immediately.
0: அவங்க மாம்சத்துல யோசிக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை.
1: When they think about it in flesh, they think it is not necessary for us.
0: அன்றைக்கு வந்து ஆவடி சபையில 100 பேர் இருக்கும்போது அப்பா வந்து 500 பேருக்கு சர்ச் கட்டிறதுக்காக அவங்க பிளான் சொன்னாங்க.
1: That day, when there were 100 believers in the Avri church, a father gave a plan for constructing a church for 500 people.
0: சபையில நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க.
1: Many people asked question here.
0: இத செய்யிறதுக்கு நம்மட காசு கிடையாது.
1: We don't have money to do this.
0: எதுக்கு இவ்வளவு பேர் சர்ச் கட்டணும்?
1: Why do we need to
0: construct? யார் வருவா?
1: Who will come?
0: இவ்வளவு பேர் சர்ச் எதுக்கு?
1: Why do we need a big church?
0: அந்த சர்ச் நிரம்பிச்சு.
1: That church was full.
0: 500 பேர் இருக்கும்போது அடுத்த இன்னொரு 500 பேருக்காக பால்கனி கட்டும்போது.
1: So when there were 500 believers, when he began to build a balcony for another 500.
0: இப்பதான கட்டி முடிச்சீங்க.
1: Just now you finished construction.
0: இதுக்கு திருப்பி போய் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
1: Why you want to extend it again?
0: ஆள் வந்தா பரவாயில்லை.
1: When believers come, it is okay.
0: இடம் போதாம போயிட்டா பரவாயில்லை.
1: When the place is not enough, then it is okay.
0: யார் வருவாங்க?
1: But who will come?
0: யார் வருவா?
1: Who will come?
0: வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் வாங்கணும்.
1: When we got a place for parking.
0: எதுக்கு இவ்வளவு பெரிய பார்க்கிங்? எதுக்கு?
1: Why do we need a parking place?
0: வண்டியை நிறுத்துறதுக்கு இவ்வளவு இடமா?
1: Why do we need such place for vehicles?
0: ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்தது.
1: At every stage we had many questions.
0: இப்ப பாருங்க, புதிய நிலம் வாங்கணும்.
1: Now we got a new land.
0: ஐயோ, அந்த காலத்துல எவ்வளவு பேர் கேள்வி கேட்டாங்க தெரியுமா?
1: You know how many people questioned those days?
0: எதுக்குங்க 5 ஏக்கர் நிலம்?
1: Why do we need 5 acres?
0: தேவையா நமக்கு?
1: Do we need it?
0: எதுக்கு இவ்வளவு பெரிய இடம்? எதுக்கு?
1: Why do we need such a big area?
0: ஒரு 1000 பேர், 1500 பேர் உட்கார்றோம். 5 ஏக்கர் நிலம் எதுக்கு?
1: We just sit 1000 or 1005 sit here. Why do we need 5 acres of land?
0: இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பக்கத்துல கூட சேர்த்து வாங்கிடலாம் போல இருக்கு.
1: But if you ask them today, you could have even got the neighbor places.
0: இப்போ ஆலயம் கட்டிட்டு இருக்கோம்.
1: Now we are constructing the church.
0: எத்தனை பேர் கடிதம் போறாங்க தெரியுமா?
1: You know how many people will speak?
0: எத்தனை பேர் கமெண்ட் அடிக்கறாங்க தெரியுமா?
1: You know how many people comment about it?
0: இது தேவையா இது உங்களுக்கு?
1: Do you need this?
0: இது தேவையா?
1: Do you need this?
0: சில பேர் சொல்றாங்க கொரோனா காலம் இது.
1: Some people say it is corona time.
0: எவ்வளவு பேர் வேலை இழந்துட்டாங்க?
1: How many people have lost their jobs?
0: எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க?
1: How many people are struggling?
0: இந்த காலத்துல போய் சர்ச் கட்டறீங்க.
1: But you are constructing church at this time.
0: இது தேவையா இது?
1: Do you need this?
0: வீண் செலவு.
1: It is a waste of time.
0: அடிக்கடி யோசிப்பேன்.
1: I used to think
0: Paul Yongicho என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் சியோல் கொரியால, நார்த் சவுத் கொரியால இருக்கிறாரு.
1: There was a man of God named Paul Yongicho in South Korea.
0: அவருடைய சபையில கிட்டத்தட்ட 8 லட்சமோ 10 லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க.
1: There are around 8 lakhs to 10 lakhs of believers in his church.
0: உலகத்திலேயே மிகப்பெரிய சபை என்று அவர் சபை அழைக்கப்படுகிறது.
1: So that is the biggest church in the world.
0: அவருடைய ஆலயம் அவர் கட்டும்போது,
1: when he constructed his church,
0: அந்த தேசம் ஒரு யுத்தத்தை சந்தித்திருந்தது.
1: That a nation was against a war.
0: எல்லா ஜனங்களும் வேலை இழந்துட்டாங்க.
1: All the people lost their jobs.
0: பயங்கரமான வறுமை.
1: It was a total famine.
0: ஜனங்கள் வந்து அந்த தேசத்தினுடைய அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் பப்ளிக் கிச்சன்ல வந்து கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க. அந்த கூழை குடிச்சிட்டு ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
1: The nation was actually serving porridge in a public kitchen to entire people and they were drinking that.
0: அப்பொழுது யாருமே வசிக்காத யாருமே வாங்காத ஒரு இடத்தை வெளியே போகாத ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை காண்பித்தார்.
1: But that time God showed a land where people could not even buy it to this man.
0: யாரும் அங்க போக கூட முடியாத.
1: No one can even enter that place.
0: ஒரு டெவலப்பே ஆகாத ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் காமிச்சு இந்த இடத்தை நீ வாங்கு.
1: God showed him an underdeveloped place and asked him to buy it.
0: அந்த இடத்துல வந்து 25,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டுனு சொன்னாராம்.
1: And God told him to construct a church where 25,000 people could sit.
0: யார் வர போறா?
1: Who is going to come here?
0: யார் இது கொடுக்க போறா?
1: Who is going to give for this?
0: எப்படி இத கட்ட போறானு தெரியாது.
1: He don't know how he is going to construct it.
0: ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்ல.
1: But that man was not weary.
0: அவரை பற்றி பேப்பர்கள்ல கூட அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக எழுதினாங்க.
1: People also began to criticize even in magazines about him.
0: என்ன இவர் பைத்தியக்காரத்தனமா செய்றாரு?
1: What is he doing like a fool?
0: யுத்தத்தை சந்திச்சிட்டு ஜனங்க பசி பட்டினில இருக்காங்க.
1: The entire nation has waged a war and they are in starvation and famine.
0: இப்ப போய் அவர் இவ்வளவு பெரிய சர்ச்ச கட்டணுமா?
1: But now does he want to construct a such building?
0: யாருமே அதை புரிஞ்சு கொள்ளல.
1: No one could understand that.
0: ஆனா இன்னைக்கு திரும்பி பாக்கும்போது,
1: But when you look back,
0: அந்த இடமே என்ன பண்ணல?
1: That place is not sufficient.
0: அன்றைக்கு மாம்சத்துல பார்த்தவங்க பிரச்சனைகளை பார்த்தாங்க.
1: People though saw in flesh that day, they saw the problems.
0: அன்றைக்குள்ள போராட்டங்களை பார்த்தாங்க.
1: They saw the struggles that were.
0: அன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்த்தாங்க.
1: They saw the situation that was existing.
0: ஆனா அந்த தேவ மனுஷனுக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினார்னா, வரப்போகும் காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார்.
1: But the Holy Spirit revealed the things that are yet to come to this.
0: பாருங்க, இயேசு வந்து தான் மரிக்க போகிறேன், தான் வந்து பாடுபட போறேன், தான் வந்து சிலுவைக்கு போக போறேன்னு அவர் வெளிப்படுத்தும் போது,
1: When Jesus also revealed that he is going to suffer, he is going to die, he is going to go be crucified on the cross.
0: அந்த நேரத்துல பேதுருவால இத ஏற்றுக்கொள்ளவே முடியல.
1: At that time Peter was not able to accept it.
0: தனியா கூட்டி போய் கடிந்து கொண்டானாம்.
1: He took him aside and rebuked him.
0: இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது ஆண்டவரே.
1: This should not happen to you.
0: இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது. என்ன நீங்க பேசுறீங்க?
1: What are you speaking about?
0: வெறும் 33 வயசாச்சு.
1: You are just 33 years old.
0: ஊழியம் ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆச்சு.
1: It's only 3 years that we since started the ministry.
0: இதுக்குள்ள சாக போறேன், சிலுவையை தூக்க போறேன், பாடுபட போறேன், காட்டி கொடுக்க போறேன்னா என்ன ஆண்டவரே பேசுறீங்க?
1: And you say that you are going to be betrayed, you are going to be killed and crucified.
0: நாம இதுவரைக்கும் ஒரு வெளிநாடு கூட போனது இல்ல.
1: We did not go to even a foreign country so far.
0: இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்?
1: We have to proclaim the gospel to many people.
0: எவ்வளவு இடங்களுக்கு நம்ம போணும்?
1: We have to travel to many places.
0: இப்ப போய் முடிய போறேன்னா என்ன முடிய போறீங்க?
1: But now you say that you're going to end now. What are you going to end?
0: இதெல்லாம் உங்க முகலாம், இதெல்லாம் நடக்க கூடாது. இதெல்லாம்
1: This should not happen to you at all.
0: சும்மா அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க.
1: Don't keep on speaking all these things.
0: இயேசு அவன பார்த்து திரும்பி பார்த்து கடிந்து கொண்டார்.
1: Jesus looked back and rebuked him.
0: என்ன பிசாசேன்னு சொன்னார்.
1: He said Satan,
0: அப்பாலே போ, நீ வந்து என்ன பேசுற?
1: Get behind me Satan.
0: நீ மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய்.
1: You are thinking the things of men.
0: நீ தேவனுக்குரியவைகளை நீ சிந்திக்கல.
1: You are not thinking of the things of men.
0: சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானா?
1: If the Holy Spirit dwells in us.
0: வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு அவர் போதிப்பார்.
1: He will tell you things to come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நமக்கு இந்த ஞானம் வேண்டும்.
1: We need this wisdom.
0: எப்போ தெரியுமா?
1: You know when?
0: இந்த ஞானம் எப்போ கிடைக்கும் தெரியுமா?
1: When can we receive this wisdom?
0: பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் கிடைக்கும் போதுதான்.
1: When we receive the spirit anointing of the Holy Spirit.
0: நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு வாஞ்சம் இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய ஞானத்தை அறிந்து கொள்ற கிருபையை தாரும்.
1: Everyone should have a desire, Lord, let give me grace to understand your wisdom.
0: ஆண்டவரே, ஞானத்தை கேட்கிறது மட்டும் இல்ல.
1: Lord, not only hearing your wisdom.
0: ஞான சந்திகள்ல கூப்பிடுது, மதில்ல இருந்து கூப்பிடுது, ஒலிமுக வாசல்ல கூப்பிடுது. இத மாத்திரம் கேட்கிற காது மாத்திரம் கிடையாது.
1: Not only having ears to hear the voice of wisdom crying out in streets from walls and gates.
0: ஆண்டவரே, அந்த ஞானத்தை அறிந்து கொள்ள கிருபை தா.
1: But Lord, give me grace to understand that wisdom.
0: இதை தான் 1 கொரிந்தியர் 14:15 வாசிக்கும்போது.
1: That's what we read in 1 Corinthians 14:15.
0: இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்.
1: And I will pray with the spirit, I will also pray with the understanding.
0: நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்.
1: I will sing with the spirit and I will also sing with the understanding.
0: நம்முடைய வாஞ்சை அப்படிதான் இருக்கணும்.
1: Our desire should be so.
0: ஆவியானவர் நம்மேல் இருப்பாரானா?
1: When the spirit of the Lord is upon us.
0: நாம் நிச்சயமாய் அதனுடைய கருத்தை நாம் புரிந்துகொள்வோம்.
1: We will understand the meaning of it.
0: கருத்தோடு ஜெபம் பண்ணுவோம், கருத்தோடு பாடுவோம்.
1: We will pray with understanding and also sing with understanding.
0: நீங்கள் 1 கொரிந்தியர் 14:20 வாசிப்பீர்களானால்.
1: If you read 1 Corinthians 14:20.
0: அப்போஸ்தலனாய் பவுல் எழுதினார்.
1: Apostle Paul wrote.
0: சகோதரரே, நீங்கள் புத்தியில் குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாயும் புத்தியிலேயோ தேறினவர்களாய் இருங்க.
1: Brethren, do not be children in understanding. However, in malice be babes, but in understanding be mature.
0: எப்போ இந்த ஞானம் நமக்கு வரும்?
1: How, when we will receive this wisdom?
0: என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன்.
1: I will pour out my spirit to you.
0: இந்த காலையில நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவை எனக்கு தாரும்.
1: Today we are supposed to pray, Lord, give me the fullness of your spirit, Lord.
0: சகல சத்தியத்திற்குள் என்னை வழிநடத்து.
1: Lord, let it lead me into all truth.
0: எப்படிப்பட்ட சத்தியம்?
1: What kind of truth?
0: கடந்த காலத்தை பற்றியது.
1: The things of the past.
0: இன்றைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தின் நடைமுறை காரியங்கள்.
1: The things of the present practical world.
0: இனி வரும் போகும் காரியங்கள்.
1: And the things to come.
0: மூன்று காரியங்கள்.
1: Three things.
0: நீங்க அதை கவனிக்கணும் இன்னைக்கு காலையில.
1: You have to listen.
0: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு போதிக்க வல்லவராய் இருக்கிறார்.
1: God is able to reveal in each and every part of your life and
0: என் வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏன் இது நடந்தது?
1: Why did this happen in my past?
0: கர்த்தர் ஏன் இப்பொழுது இந்த பாதையில என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்?
1: Why is God leading me in this path now?
0: கர்த்தர் இனிமேல் என்னை கொண்டு என்ன செய்வார்?
1: What God will do using me in the past?
0: இதை நீங்கள் அறிய வேண்டுமானால், இதை நீங்கள் நிதானிக்க வேண்டுமானால், உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு.
1: If you are to understand this and discern this, you need the fullness of the Holy Spirit.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க விரும்புகிறேன்.
1: Let us read that verse again and finish this.
0: நீதிமொழிகள் 1:23.
1: Proverbs 1:23.
0: இப்போ உங்களுக்கு இந்த வசனம் விளங்கும் நான் எதிர்பார்க்கிறேன்.
1: I think you can understand this verse now.
0: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க.
1: Turn at my rebuke.
0: ஞானம் சொல்லுது.
1: Wisdom says.
0: பா, என் கடிந்து கொள்ளுதலை கேட்கும் போது என்ன பார்த்து திரும்பணும்னு உனக்கு விருப்பம் இருக்காது.
1: So when you hear my rebuking words, you may not be liking to turn to me.
0: அது ஞானம் மாதிரி உனக்கு தெரியாது.
1: It may not seem to be like wisdom.
0: ஆனா நீ திரும்பப்பா.
1: But turn at my rebuke.
0: என் கடிந்து கொள்ளுதலை கொஞ்சம் கேளு.
1: Listen to my rebuke.
0: என்னோட கடிந்து கொள்ளுதலை கொஞ்சம் கவனி.
1: Just listen to my rebuke.
0: அது கொஞ்சம் செவி கொடு.
1: Give heed to it.
0: அதற்கு கனம் கொடு.
1: Honor it.
0: அதை விட்டு விலகி போயிராத.
1: Don't move away from it.
0: கடிந்து கொள்ளுதலா இருந்தாலும் ஏற்றுக்கொள்.
1: Even it is a rebuking, just accept it.
0: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்.
1: Turn at my rebuke.
0: இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்.
1: Surely I will pour out my spirit on you.
0: நீதிமொழிகள் 1:23. என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
1: I will make my words known to you.
0: இன்னொரு விதமா சொல்லணும்னா,
1: in other words,
0: என்னுடைய கடிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது என் ஞானம் உங்களுக்கு புரியாம இருக்கும்.
1: When you look at my rebuke, you may not understand my wisdom.
0: ஆனால் என்னோட ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன் ஆனால்.
1: But if I pour out my spirit on you.
0: நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசி கொண்டிருந்தேனே, அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன்.
1: These words that I was speaking so far, I will make you understand that.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு மனுஷ மாம்சீக கண்கள் அல்ல, காதுகள் அல்ல, ஆண்டவரே ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும் என்று கேட்போம்.
1: Let us ask, Lord, give me the fullness of the spirit that we may understand the wisdom of God and not the human eyes.
0: ஆம், ஆவியானவர் புரிய வைப்பார்.
1: Yes, the Holy Spirit will make you know it.
0: ஆவியானவர் புரிய வைப்பார்.
1: The Holy Spirit will make you understand.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Let us look unto the Lord.
0: இந்த காலை வெளியிலே சொல்லுவோம், ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு புரிய வையுங்க. ஆண்டவரே,
1: this morning let us say, Lord, make me know it and understand it, Lord.
0: அதை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா.
1: Lord, give me grace to know it, Lord.
0: விளங்கி கொள்ள கிருபை தாங்கப்பா.
1: Give me grace to understand it, Lord.
0: உம்முடைய நாமத்தை என் வாழ்க்கையில மகிமைப்படுத்து.
1: Let your name be magnified in my life.
0: ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும்.
1: Give me the fullness of spirit in my life.
0: நீர் சகல சத்தியங்களுக்குள்ள என்னை நடத்தும்ப்பா.
1: Lord, you guide me into all truth, Lord.
0: நீர் நடத்தும்ப்பா.
1: You lead me, Lord.
0: நீர் நடத்தும்ப்பா.
1: You lead me, Father.

0: ஆண்டவரே
1: லார்ட்
0: இன்றைக்கு நாங்கள் பேதைகளாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்
1: லார்ட் we have come as fools in your presence lord
0: எங்களுக்கு ஞானம் இல்லை அப்பா
1: we don't have wisdom lord
0: ஆவியானவரே
1: lord
0: ஞானத்தின் ஊற்றே
1: you are the spring of wisdom
0: சகல சத்தியங்களுக்குள்ள எங்களை நடத்துகிறவரே
1: the one who guides us into all truth
0: எங்களை போதிக்கிறவரே உணர்த்துகிறவரே
1: the one who teaches us lord
0: ஆண்டவரே
1: lord
0: இன்றைக்கு எங்களுக்கு உணர்வை தாரும் அப்பா
1: give us an understanding heart lord
0: ஆண்டவரே உம்முடைய கடிந்து கொள்ளும் வார்த்தைகளின் பின்னால் இருக்கிற ஞானத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும் தெரிந்து கொள்ள கிருபை தாரும்
1: lord give us grace to understand and know the wisdom that is prevailing behind your rebuke
0: நீங்கள் கடந்த காலத்திலே காரியங்கள் நீங்கள் நிகழ்காலத்தின் காரியங்கள் நீங்கள் வருங்காலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் எங்களுக்கு ஏற்ற சமயத்திலே வெளிப்படுத்துவீராக
1: the lord who knows our past who knows our present who knows our future reveal the things at the correct time and lord give us
0: சீரான பாதையிலே நடத்தும்
1: lead us into a correct path
0: செவ்வையாய் நடத்தும்
1: lord lead us correctly lord
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே
1: in Jesus name we pray
0: ஆமென்

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பையங்க, அப்பா கிடையாது. ரெண்டாவது பையன் அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு இன்னைக்கே பைக் வாங்கி தாங்கம்மான்னு கேட்டான். அதுக்கு அம்மா, பணம் இருந்தா அம்மா உனக்கு வாங்கி தருவேனே, ஆனா என்கிட்ட பணம் இல்லையேப்பான்னு கவலையோட சொன்னாங்க. அதுக்கு அவன், எனக்கு தெரியாது, நாம இருக்கிற வீடை வித்தாவது எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு பிடிவாதம் பிடிச்சான். அப்போ அங்க வந்த முதல் பையன் அவனை பார்த்து, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டான். அதுக்கு தம்பி, எனக்கு பைக் வேணும்னு சொன்னான். அதுக்கு மூத்த மகன், நமக்கு அப்பா இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அம்மா கிட்ட பைக் கேக்குறல்ல, இங்க வாடான்னு சொல்லி அவனை பக்கத்துல உள்ள மைதானத்துக்கு கூட்டிட்டு போனான். காற்று வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தம்பி கையில மடிப்பே இல்லாத ஒரு வெள்ள பேப்பரை கொடுத்தான். கொஞ்ச தூரம் போய் கையால மைதானத்துல ஒரு கோடு போட்டான். தம்பிய பார்த்து, அந்த பேப்பரை இந்த கோட்டை தாண்டி வீசுன்னு சொன்னான். தம்பி வீச முயற்சி செஞ்சான். காத்துல பேப்பர் ஆடி அவன் பக்கத்திலேயே விழுந்துச்சுது. மறுபடியும் முயற்சி பண்ண சொன்னான். எத்தனை தடவை முயற்சி செஞ்சாலும் அவனால அந்த பேப்பரை அந்த கோடு பக்கம் கூட வீசி எறிய முடியல. அண்ணன் தம்பி பக்கம் வந்தான். அவன் கிட்ட இருந்து அந்த பேப்பரை வாங்கினான். அந்த பேப்பரை கசக்கி கைக்குள்ள வச்சான். பிறகு அதை வீசி எரிஞ்சான். அது கோட்டையும் தாண்டி போச்சுது. அண்ணன் தம்பிக்கு விளக்கனான், இத மாதிரிதான் மனுஷங்க வாழ்க்கையும். இந்த பேப்பர் மாதிரி கசங்கி வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டாதான் அந்த இலக்க தாண்ட முடியும். கசங்காத பேப்பர்னால ஒரு நாளும் இலக்க தாண்ட முடியாது. நமக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்கிற பேரோ புகழோ சொத்தோ வீடோ படிப்போ வாகனமோ நமக்கு நிலைக்காது. உண்மையான ஆம்பளைக்கு அழகு, தான் கஷ்டப்பட்டு படிச்சு தான் உழைச்சி நல்லா முன்னேறி பைக் வாங்கி நீயே சொத்து வீடு வாசல் வாங்கி அம்மாவை பாதுகாப்பியே, அங்க நிப்படா நீ ஆம்பளையா. அம்மாவை கஷ்டப்படுத்தாத, நமக்கு இல்லைன்னு புலம்புறத விட நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்க்கைய ரசிச்சு பாருடா, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்னான். உடனே தம்பி அம்மாவை பார்த்து, என்னைய மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும்.

My God is my rock, in whom I take refuge, my shield and the horn of my salvation. He is my stronghold, my refuge and my savior. From violent men you save me. வல்லடுக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் எல்லா சத்துருவினுடைய மறைமுகமான கண்ணியிலிருந்து உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus for protecting me and my family. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை போட்டு தகப்பனே எங்களை பாதுகாத்தீரே. நன்றி. ஜீவன் சுகம் பலனை எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி. உங்க தயவுக்காக நன்றி. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக பாடுங்க. யாரோ பாட்டு எழுதுனா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடல, நமக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென்.

ஆதரவானவர் அப்பா, எங்கள் அடைக்கலமானவர் நீ. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் பின்னே செல்லும். ஜீசஸ் சொல்றாரு, மை ஷீப் வில் லிசன் டு மை வாய்ஸ் அண்ட் வில் ஃபாலோ மீ. நம்மெல்லாம் அவரோட ஆடுகள் தானே. இந்த நாளில் த லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு ஃபாலோ ஹிம் மோர் டெலிஜென்ட்லி. அவரை வந்து இன்னும் உறுதியாக அசால்ட்டாக இல்லாமல், ஏதோ ஒரு நூற்றில் ஒன்றா ஃபாலோ பண்ணாமல் உறுதியாக அவரை பின்பற்றணும்னு ஆசைப்படுறார். ஹவ் ஆர் யூ ஃபாலோவிங் ஹிம் டுடே? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறார், மகளே நீ எப்படி என்னை பின்பற்ற? ஆர் யூ ஃபாலோவிங் ஃபோர்ஸ்? உன்னை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி, ஐயோ எங்கள் அம்மா அப்பா அனுப்புனாங்க அதனால தான் வந்தேன் மீட்டிங்க்கு, இல்லாட்டி சந்தோஷமா என்னை பின்பற்றியா? இந்த பீட்டர் பாருங்க, ஜீ சொன்னோன்னே, கம் ஃபாலோ மீ ஐ மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் உடனே அவர் வலையெல்லாம் போட்டுட்டு வசனம் தான் சொல்லுது, ஹி லெஃப்ட் ஹிஸ் நெட் அட் ஒன்ஸ் தே லெஃப்ட் தியர் நெட்ஸ் அண்ட் ஃபாலோட் ஹிம். மேத்யூ 4:20 கம் ஃபாலோ மீன்னு சொன்னோன்னே உடனே அந்த வலையெல்லாம் போட்டுட்டு பீட்டர் வந்து வந்துட்டார். காட் இஸ் ஆஸ்கிங் யூ, ஹவ் ஆர் யூ following me? Are you following me gladly, willingly, with a joyful heart? இல்லாட்டி ரொம்ப கஷ்டத்தோட, வேற வழி இல்லை, பைபிள் படிச்சு தான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான் ஆகணும், ஆண்டரை தூச்சு தான் ஆகணும், இல்லாட்டி ஆண்டர் அடிச்சுடுவாரு, எதுக்கு வம்பு, ஏதோ போ பண்ணிட்டு போவோம் அப்படின்லாம். லெட் அஸ் ஃபாலோ வித் அ வில்லிங் ஹார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐ வில் ஃபாலோ யூ லார்ட் வித் மை ஹோல் ஹார்ட், வித் மை ஹோல் மைண்ட், வித் மை ஹோல் சோல், என் முழு இருதயத்தோடு, என் ஆத்மாவோடு, என் ஆவியோடு, எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் முழுமையாக ஒப்பு கொடுத்து நான் உம்மை பின்பற்ற ஆண்டவரே. யூ நோ வாட் இஸ் ஃபாலோ டு ஃபாலோனா 100% சரண்டர். ஐ லே எவ்ரி திங் ஆன் த ஆல்டர், 100% ஒபீடியன்ஸ். ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ரெண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு லீவ் தட் ஒன் திங் அண்ட் கம் பேக், கம் டுவர்ட்ஸ் ஹிம், கம் டு ஹிம். நீங்கள் வந்துட்டீங்க ஏற்கனவே ஒரு நாள், அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. And that one thing which is so dear to you, the Lord wants you to leave it today. Pedro kanda net or full super catch kadacha the net, the or jackpot mari irunda avaroda idaye vittittu, I count it all loss, what is dear to me I count it a loss nu solittu vandaru. Or pudhiya paadla, indha paadla nama kattikittu paadla, down in the valley with my

கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, Lord, I want to follow you, Lord, with my whole heart, Lord Jesus. I will not compromise with the world, Lord. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. Help me to leave what I have to leave, just like Peter did. எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே, முழுசா ஆண்டவரே, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காம ஆண்டவரே, முழுசா உங்களை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க.

என்னால இதை தனியா செய்ய முடியாதப்பா, எனக்கு உங்க கிருபை தேவை ஆண்டவரே. எவ்வளவு வாட்டி நான் தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த நாள்ல எனக்கு கிருபை தாங்க ராஜான்னு கேக்குறீங்களா? என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும். என்னால காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்க முடியல நீ சொல்ற இடத்துல தான். You need God's grace to overcome that temptation. ஆண்டவர் கிருபை கொடுக்கிறது இன்னும் பாவம் செய்யறதுக்கு இல்ல, பட் டு ஓவர்கம் தட் டெம்டேஷன், பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை உனக்கு தராரு. உரபாலா ஷியா தரவாதியான கரபலாவா ஜீசஸ். பேதுரு நெட்டலாம் போட்டுட்டு வந்துட்டாரு, ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தட் சேம் பீட்டர் டினைட் ஜீசஸ், ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் அவரை விடல. ஹி கேம் பேக் சீக்கிங் ஃபார் தட் ஒன் பீட்டர் ஆஃப்டர் ஹி ரெசரக்டட். ஐயோ என் பையன் பீட்டர் ரொம்ப சோகமா இருப்பானே, என்கிட்ட திரும்ப வர முடியாம ஒரு கில்ட்டோட இருப்பானேன்னு, ஹீஸ் ஃபுல் ஆஃப் கண்டெம்னேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஹி கேம் பேக் டு ஷோ ஹிஸ் லவ். ஐவ் பீன் டூயிங் த சேம் சின் அகேன் அண்ட் அகேன், செய்யற பாவத்தை செய்யற திரும்ப பண்றேன்க்கா, எனக்கே அசிங்கமா இருக்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஐ வாண்ட் ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு. பட் ஐ டெல் யூ, அந்த ஜீசஸ் வந்து பீட்டர்கிட்ட சொன்னாரு, பீட்டர் டு யூ லவ் மீ? He asked not once, not twice, மூணு வாட்டி கேக்குறார். பேதுரு என்ன நேசிக்கிறியாப்பா? ரெண்டு வாட்டி சொல்லிட்டா ராமா ஆண்டவர் என்ன நேசிக்கிற, மூணாவது வாட்டி அவளுக்கு முடியல. அவர் சொல்றார், உங்களுக்கு தெரியும் சப்பா, you know that I love you but I'm falling away, I need your grace, help me to overcome this sin. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், நான் பின் திரும்பாம இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.

எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் யூ லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும், லார்ட் ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் யூ, நாட் இன் தி வேர்ல்ட், நாட் இன் தி பிளஷர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். உங்க பிரசன்னத்தில், உங்க வார்த்தையில மட்டும் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு ஒப்பு கொடுத்தலோட, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, I give my whole self to you.

நியாயாதிபதிகள் 16 பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதில் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலினால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தான். அவனிடத்துக்கு பெலிஸ்தரன் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாய் மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றார். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள், உலரா பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவு இருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனை, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இட்டு போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னது நாளை உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல் அறுத்து போட்டான். பின்பு தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரில் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னின்னு விட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டெழுந்து நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோட இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாயல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரியே நானே, என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போ, அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளித்தாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆளனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று.
பெலிஸ்தரின் பிரபுகள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுகளும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பள்ளமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுகள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஷ்டவேளை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 44:6 என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஒரு போர் வீரனுக்கு அந்த போர் முனையிலே அவனுடைய ஆயுதம்தான் பாதுகாப்பு. ஆனால் அந்த ஆயுதத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறார் என்றால் அவருடைய தெய்வ நம்பிக்கை விசுவாசம் எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதைதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம் அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், மனிதர்களை நம்புகிறோம், மற்ற காரியங்களை நம்புகிறோம், நம்முடைய சொந்த திறமைகளை நம்புகிறோம், நம் கையின் இருப்பை நம்புகிறோம். ஆனால் இதை காட்டிலும் மேலாய் கர்த்தரை நம்புகிற போது, அவரை தேடுகிற போது அங்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். நாம் சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிற இடத்தில் இதுதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையிலே தேவன் மேலே அந்த இடத்தில் இருந்து நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது அங்கு தேவன் பெரிய காரியங்களை, மாற்றத்தை கொண்டு வருகிறார். தாவீது கோலியத்துக்கு முன்பாக யுத்தத்திற்கு போகிறார். 1 Samuel 17 நாம் வாசிக்கிறோம். கோலியாத் எப்படிப்பட்டவன்? பயிற்சி பெற்றவன், படைவீரன், திறமையானவன், எல்லாரை காட்டிலும் உயரமானவன், போர் உடை தரித்திருக்கிறான், அவனுடைய கைகளில் பெரிய ஆயுதம் இருக்கிறது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். சாதாரண மனிதன், சாதாரண உடையோடு இருக்கிறான். சவுலின் உடைகளை போட்டு பார்க்கிறான், ஒற்று வரவில்லை. கைகளில் 5 கூழாங்கற்களையும் கவனையும் எடுத்து கொண்டு போகிறான். அப்பொழுது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை மிக அருமையானது. 1 Samuel 17:47 நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். என்னுடைய ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் வல்லமை உள்ளவர், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறவர். ஒரு சாதாரண கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தினதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேலே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற போது கர்த்தர் அந்த நம்பிக்கையின்படியே அற்புதம் செய்வார். ஓசியா 1:7 பின்பகுதியில் வாசிக்கிறோம். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே ரட்சிப்பேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எல்லாமே ஆண்டவராலே தான் வரும். ஆக முதலில் நம் ஆண்டவரையே நம்பி சார்ந்து கொள்கிற போது பெரிய மாற்றம் உண்டாகும். சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை இதுதான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நிற்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கையை இப்பொழுது தேவன் மேலே செலுத்துங்கள். தேவன் மிக பெரியவர், அவர் அற்புதங்களின் தேவன், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், உங்களுக்கும் அற்புதம் செய்வார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்கள் கைகளின் கீழ் இருக்கிற அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் மேல் வேண்டாம். கர்த்தரை நம்புவோம், ஜெயம் பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் நம்பிக்கையானது ஆண்டவரே எங்கள் கைகளில் இருக்கிற எந்த காரியத்தின் மீதும் அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலேயே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீரே எங்களை ரட்சிக்கிறவர், நீரே எங்களை விடுவிக்கிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை உம்முடைய கரங்களால் மறைக்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளில் இதை காண்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். அவர்கள் உம்மீது நம்பிக்கை வெளிப்படுத்தி அற்புதங்களை பெற உதவி செய்வீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே புறப்பட்டு போய் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை மத்தேயு 28:18-19. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களால் புறப்பட முடிகிறது. அதை நீங்கள் அறியாவிட்டால் அல்லது விசுவாசிக்காவிட்டால் புறப்பட்டு போக முடியுமா? தயாரா இல்லாமல் புறப்படுவது ஆபத்தில் முடியும். ஆனால் கர்த்தர் தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு போனால் நிச்சயமாகவே வெற்றியை அடைய முடியும். கர்த்தருக்கு பூமியிலே மாத்திரம் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே சகல அதிகாரம் என்பது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் ஜாவம் முடங்கும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று பிலிப்பியர் 2:10 காண்கிறோம். ஆகவே தான் அவர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும் போது அவருடைய அதிகாரத்தோடும் வல்லமையோடும் மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தோடும் முன்னேறி செல்லுகிறீர்கள். கிறிஸ்து தோல்வி அடைவது இல்லை. அவருடைய நாமத்தில் செல்லும் போது நீங்களும் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை. ஆமேன். கர்த்தர் உங்களை ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டி அனுப்புவதை போல அனுப்புகிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் இருக்கிற வல்லமையை பார்க்கலும் உங்களுக்கு அதிக வல்லமை உண்டு. கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார்கள். முழு பரலோகமும் பரிசுத்தவான்களும் உங்களுடைய பட்சத்திலேயே இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறப்பட்டு போ என்று ஒரு யுத்த வீரனுக்கு அரசாங்கம் ஆணையிடும் போது வறுமையாய் அனுப்பிவிடாது. யுத்த உடையையும் போர் புரியக்கூடிய போர்க்கருவிகளையும் கொடுத்து அனுப்பும். அவனை எதிரிகள் தாக்கும் போது பாதுகாத்துக் கொள்ள போதுமான ஆயுதங்களையும் வழிமுறைகளையும் செய்து கொடுத்துத்தான் அனுப்பும். அது போலத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அனுப்புகிறார். இயேசு சொன்னார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. அது எத்தனை வல்லமை உள்ள வாக்கு தத்துவம். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை வரங்களினாலும் வல்லமையினாலும் இடைக்கட்டி அனுப்புகிறார். ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கட்ட முற்படும் போது அது கட்டப்படும். நீங்க கட்டவிழ்க்க முற்படும் போது அது கட்ட அவிழ்க்கப்படும். உங்கள் நினைவுக்காக பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மத்தேயு 16:19 காண்கிறோம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களை, 24 மணி நேரங்களிலும் இப்படியான ஆலோசனை உள்ள தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே பலனடைய முன்னேற நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாசிக்கலாம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 3:17 வாசிப்போம்.
2: கர்த்தரே ஆவியானவர்
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
2: அங்கே விடுதலையும் உண்டு.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தர் உன் வாழ்க்கையில், ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் கர்த்தராக மாறணும். ஆவியானவர்னா ஏதோ ஆவி, பிதா தான் ரொம்ப பெரியவர், இயேசு கிறிஸ்து அதுக்கு கீழே அவர் பெரியவர், ஆவியானவருக்கு கீழே உள்ளவர் என்று அல்ல. இந்த 3 பேரும் ஒன்றுதான். இவர்கள் ஒன்று, அவர்கள் தெய்வம். அவர் உங்க வாழ்க்கையில் கர்த்தராக இருக்கணும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். வேதாகமத்தில் ஆவியானவரை பற்றி படிக்கும்போது ஆதி முதல் இந்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 படிக்கிறோம். அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்திலே, இருளாயிருந்த இடத்தில் அசைவாடினார். அசைவாடின அந்த தெய்வம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தினார், மிகவும் நல்லதாக மாற்றிவிட்டார். சாத்தான் எதையெல்லாம் கெடுத்தானோ ஆவியானவர் அசைவாடி தேவனுடைய வார்த்தையை கொண்டு கிரியை செய்தார். ஆவியானவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையோடு செயல்படுவார். உன் வாழ்க்கையும் சீர்கட்டதாய் இன்றைக்கு இருக்குமானால், இருளாயிருக்குமானால், ஒழுங்கற்ற நிலைமையில் நீ வாழ்வாயானால், வெறுமையாய் நீ உணர்வாயானால், இன்றைக்கு ஆவியானவர் உன்னை விசேஷமாக தொடுகிறார். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி மிகவும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் கொடுப்பார். உன் குடும்ப வாழ்க்கை பிசாசு அழிப்பதற்காக பல திட்டங்களை போட்டு வார்த்தைகளை உனக்கும் உன் மனைவிக்கும் கொடுத்து உன்னை பிரித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒழுங்கற்ற உன் குடும்பத்தை ஒழுங்காக மாற்ற ஆவியானவருடைய செயல் இன்றைக்கு இறங்கி வரட்டும். உன் குடும்பம் மிகவும் நல்லதாக மாறிவிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்கு சிலர் மேல் இறங்கி வந்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நியாயாதிபதிகள் மேல் இறங்கி வந்து சத்துருக்களுக்கு மக்களை விடுதலையாக்க அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அந்த வேலை முடித்தவுடன் அவர் போய்விடுவார். நிரந்தரமாக பழைய ஏற்பாட்டில் எந்த மனிதனோடும் கூட அவர் தங்கியிருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் மேல், முதியோர் மேல், குமாரர் மேல், குமாரத்திகள் மேல், ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன். எப்படி எல்லார் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது என்றால், நம்முடைய தெய்வமாகிய இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்காகவும் ஒரு பலியை செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தி நமக்காக அவர் தேவ சமூகத்தை திறந்திருக்கிறபடியினால், என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகிற அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டதுனால் எல்லார் மேலும் ஆவியான ஊற்றப்பட முடியும். மாம்சமான யாவரும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வழி புதிய ஏற்பாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரால் நிரப்பப்பட வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவர் நடத்துகிற பிரகாரம் நடக்க வேண்டும். முதலாவது, கர்த்தரே ஆவியானவர். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தான் உங்களுக்கு எஜமானா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு போராட்டத்தை நீங்கள் காண முடியும். கலாத்தியர் 5:17 வாசியுங்கள். கலாத்தியர் 5:17.
3: மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
1: மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாக இருக்கும்,
3: ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
1: ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது.
3: நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு,
1: நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு,
3: இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது.
1: இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்படியானால் உங்க வாழ்க்கையில ஒரு யுத்தம் நடக்குது, ஆவிக்கும் மாம்சத்துக்கும். நிறைய பேர் மாம்சம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்வாங்க. புருஷனை விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு மாம்சம் சொல்லும், தாய் வீட்டுக்கு போயிரு. எவ்வளவு நாள் கஷ்டப்படுவேன், தாய் வீட்டிலையும் சொல்லுவாங்க, ஓடி வந்துருமா, இந்த மனுஷனோட நீ இருக்கிறது போல சாகலாம் வா, எல்லாம் மாம்சம். ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேரும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் சாவானாலும் பிரிய மாட்டேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் பிரிய மாட்டேன். ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடு. சமீபத்தில் ரெண்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. சொன்னால் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஒரு ஆள் ரொம்ப தாழ்ந்து இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட அது ஏறி இருக்கும், புருஷங்காரன் ஏறிடுவான். இப்போ அவன்கிட்ட பேசுவான், அவன் தாழ்ந்துருவான், இவன் ஏறிடுவான். எல்லாம் மாம்சத்தின் ஆவிகளை நினைச்சு அவங்க அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கெடுக்கிறதே இந்த தாயின் தகப்பனும் கூட கிடந்து சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்தே அழிச்சிருவாங்க குடும்பங்களை. ஆவியானவருக்கு ஒருத்தரும் கீழ்ப்படிய மாட்டேங்க. பிறகு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் பேசியிருக்கார் ரெண்டு பேருடையும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் தாழ்ந்து ஒருவரையொரு நேசிக்கிறாங்க, கைபேத்தி நல்ல கைபத்தி. ஆவியானவருக்கு, ஆவியானவர் வீட்டில் கத்தராக இருக்கிறாரா? நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அன்பினால் ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவது, நியாயப்பிரமாணம் எல்லாமே அன்பில் தான் இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், ஒருவரிடத்தில் அன்பாயிருங்கள். அந்த கற்பனையை கீழ்ப்படணும், அதான் ஆவியானவர். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து விடாதிருங்கள். கடித்து பட்சிக்காத மிருகம்னா நாய் தான் கடிக்கும், பட்சிக்கும், சதையை பிடுங்கி எடுத்துரும். சிங்கம்னா பயங்கரமா கடிச்சு சதையை எடுத்து சாப்பிடும். ஒருத்தர் சிங்கம் போல நாய் போல மாம்சத்தின்படி கடித்து பட்சிக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். அதெல்லாம் மாம்சம், மாம்சத்தின்படி வாழாத, நியாய பிரமாணத்தின்படி அல்ல. ஆவியில் நடத்தப்படுங்கள், ஆவியில் நடத்தப்படுங்கள். ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஆவியானவர் உனக்கு கத்தரா இருக்கிறாரா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன்னு சொல்லிப்பாரு. உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் வேலை, உன் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை லாக்டவுன் வந்தான், கத்தர் உன் வீட்டை நடத்துவார், கத்தர் உன்னை நடத்துவார், சபையை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் கத்தரே ஆவியானவராக இருப்பாராக. அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தன, அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பயங்கரமான பகைகள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், இவைகள் எல்லாம் 17 கிரியைகள், மாம்சம். இந்த மாம்சத்தை விட்டுட்டு ஆவியானவர் ஆவியின் கனிகளை உனக்கு கொடுத்து நடத்தினால் விடுதலையை நீ பார்ப்பாய். ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் பாவத்தை மன்னிக்க மாத்திரம் வரல, இயேசு பாவத்தை மன்னிக்க மாத்திரம் வரல. நிறைய பேருக்கு பாவம் மன்னிப்பு இருக்குது. எந்த பாவத்தை அறிக்கை செய்தாயோ, எந்த பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றாயோ, திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். விடுதலை இல்லை. ஆண்டவர் ரட்சிக்க வந்தார், நரகத்திலிருந்து மாத்திரமல்ல, உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கத்தான் அவருடைய ஆவியானவரை அனுப்பி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இந்த ஆவியானவர் உன்னை முற்றிலும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குதா? கோபம் போயிட்டா? எரிச்சல் போயிட்டான், பொய் சொல்கிற ஆவியெல்லாம் போயிட்டான், ஏமாத்துக்கிற ஆவியை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் வாழ்க்கையில். உன் கண்ணில் இச்சையை சரியாகிட்டியா, விடுதலை ஆகிட்டான். உன் எண்ணம் தப்பான எண்ணம் வருது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆவி உன்னை விட்டு போயிட்டான். போகலன்னா ஆவியானவர்கிட்ட கேளு, அழுது ஜெபம் பண்ணு. அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவதாக நாம் ஆவியானவருடைய ஊழியத்தை பற்றி படிக்கிறோம். இந்த ஆவியானவர் என்ன செய்ய வந்தார் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம்.
3: நாம் எல்லாரும் திறந்த முகமாய்,
1: நம்ம எல்லாரும் திறந்த முகமாய்
3: கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு,
1: கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு,
3: ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்,
1: ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்,
3: அந்த சாயலாகத்தானே,
1: அந்த சாயலாகத்தானே
3: மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்,
1: மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு கீழே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? 2 காரியம் செய்கிறார். 1, கர்த்தருடைய வேத வசனத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிறார், இயேசுவின் சாயலை காண்பிக்கிறார், இயேசுவின் மகிமையை காண்பிக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும்போது எங்க வாக்குத்தத்த வசனம் இருக்குது, எங்க ஆசீர்வாதமான வசனம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க சொல்லும். வேதாகமத்தை டப்புன்னு திறந்து கையை வச்சு எங்கேயாவது ஒரு ஆசீர்வாதமான வசனம் வருதா? இந்த குறி சொல்லுகிற புஸ்தகமா? இல்லை.

நீங்க மகிமை அடைய உங்களை மறுரூபப்படுத்துவார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார், உங்களை மாற்றுவார். இந்த ரெண்டு ஊழியத்தை அவர் செய்வார். நிறைய பேர் மகிமையை பார்ப்பாங்க, வசனத்தெல்லாம் கேட்பாங்க. இப்போ உட்காந்து வசனம் நல்லா தான் கேட்பீங்க, ஆனால் மறுரூபம் ஆகுதா வாழ்க்கை? இப்போ யூடியூப்பில் வர்ற அத்தனை பிரசங்கத்தையும் கேட்டிருப்பாங்க, வாழ்க்கையில் மறுரூபம் வந்திருக்குதா? மறுரூபம் வரணும், அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவரை கத்தரா மாற்று, அவர்கிட்ட உட்கார்ந்து கேளு, அவர் உன்னை மாற்றுவார். சிறந்த மகிமையை புதிய ஏற்பாட்டில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் வாழ்க்கையை சற்று யோசிப்பார். மிந்தி இருந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியுதா? மிந்தி இருந்த மாதிரி விசுவாசத்தில் இருக்கிறியா? மிந்தி இருந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ ஆவல் இருக்குதா? இப்போ டிவி, ஃபோனு, இன்டர்நெட்டு எல்லாம் விட்டு அடுத்து விட்டு கதையை பேசி முக்காவசி நேரம் பாருங்களேன், வாழ்க்கையில் முற்றிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், ஒரு மாற்றம் வரணும். இந்த வாரத்தில் ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவன் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார், விவாக ரத்து, கோர்ட்லேருந்து வந்துட்டு. நான் ஆண்டவர்கிட்ட போனேன், ஜெபம் பண்ணேன், மூணு பிள்ளைகள் எனக்கு, என் மாமியார் வீட்டில் என்னை மதிக்கலை, அவங்க சேர்ந்து தான் இதெல்லாம் செய்தாங்க, ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், உன்னை மாற்று, உன்னை மாற்றிக்கொள், அவங்க மாறணும்னு நீ நினைக்காத, ஜெபம் பண்ணாத, உன்னை மாற்று. இந்த அம்மா கண்ணீரோடு சொல்கிறாங்க, நான் என்ன மாற்றினேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்ன மாற்றினேன், என்னை மாற்றின பிறகு என் கணவனே என்னை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் போய் அந்த விவாக ரத்த கேன்சல் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கிறோம். எங்கள் மாமியார் இப்போ என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளில் பெஸ்ட்டு. இது ஆவியானவர் கொடுக்குற சாட்சிமா, மாமியாரே மருமகளை பற்றி சாட்சி கொடுத்துட்டு ஆவியானவர் கொடுக்குற சாட்சிமாயி தான். உன் வாழ்க்கையில் ஒன்றை மாற்று. சில ஆள் நினச்சிக்கிட்டு இருப்பான், நான் நல்லா தான் மாறி இருக்கிறேன், அவள் தான் மாறணும். இதே தப்பு உன் வாழ்க்கையில், ஒன்றை மாற்று. நீ சரியோ தப்போ ஒன்றை மாற்று, அது கேளு, உன்னால் மாற முடியாது. அவர் ஆவியானவர் உன்னை மாற்றுவார். கை உயர்த்தி ஆண்டவரே தயவாக எல்லாரும் ஜெபமுங்க, என்ன மாற்றுங்க, இந்த ஊழியக்காரனாகிய என்ன மாற்றுங்க ஆவியானவரே. மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், எங்களை மாற்றுங்க. எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆவியானவரே தயவாக என்னை மாற்றுங்க, மாமியாரே நீ மாறணும், மாமனார் நீ மாறணும், நாத்தனார்கள் மாறணும், என் வீட்டுக்கு வந்தவா சரியில்லைன்னு சொல்லி மாமியாரும் மகனும் உட்கார்ந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? நீ மாறு, உன்னை நம்பி கட்டி கொடுத்த வீட்டில் பிள்ளைய சரியா நடத்தாம நீ வேதனைப்படுத்துகிறீன், மாறு. கத்தர் எப்படியாயினும் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு தருவார், பயப்படாத. பாஸ்டர்கிட்ட யாரோ எதையோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காத, மாறு, உன்னை கத்தர் உன்னை மாற்றுவார். கத்தர் உன்னை மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். ரெண்டாவது, பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது அவர் உனக்கு வரும்போது பலன் கொடுப்பார். ரெண்டாவது, நீங்க சாட்சிகளாக மாறுவீங்க. ரெண்டு காரியம் நடக்கும் ஆவியானவர், அதான் அவருடைய ஊழியம். அவர் வருவார், வந்து உன்னை பலப்படுத்துவார். எதுக்கு உனக்கு பலன் தேவை? சில ஆட்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, சரளமா அந்நிய பாஷை வரும், தாய் பாஷை தான் ஒழுங்காக பேச தெரியாது. தாய் பாஷையில் கெட்ட வார்த்தையாக வரும். சர்ச்சுக்கு வந்த அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் பண்டிக்குட்டி. வாழ்க்கையில்
நீ தாய்.

0: பாஷையை ஒழுங்காக பேசும் முதல்ல, அந்நிய பாஷைக்கு முன்னால். அந்நிய பாஷை நீ அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம்தான். ஆனால் உனக்கு பலன் வந்துட்டா, பரிசுத்தாபியான் வந்தால் பலன் வரும். எதுக்கு பலன் வேணும்? சோதனையை ஜெயிக்கணும். எதுக்கு பலன் வேணும்? சாத்தான் உனக்கு விரோதமாக போராடுவான், அவனை ஜெயிக்கணும். எதுக்கு பலன் வேணும்? உன் மாம்சம், உன் மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாம்சத்துக்குள்ள சகல இச்சைகளும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோதனை வரும்போது அது வெளியே வரும், அதை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். உலகம்னா என்ன? பணம், பதவி, பட்டம், பெருமை. நான் யார் தெரியுமா? என் ஜாதி என்ன தெரியுமா? நீ ஒரு மண்ணு. அவர் ஜீவ சுவாசம் ஊதுனதுனால தான் ஏதோ பிழைச்சிருக்கிறே தவிர, உன் ஜாதியோ, உன் பெருமையோ, உன் படிப்போ, உன் பட்டமோ ஒன்றுக்கு உதவாது. உலகம் அல்ல, உலகத்தை ஜெயித்து வாழு. பொருள், பொருள், பொருள், பொருள், அதனுடைய விக்கிரக ஆவி உனக்குள்ள வந்திருக்குது. இன்னும் நான் என்ன உயர்ந்த காரை வாங்கணும், இன்னும் எத்தனை வீடை கட்டணும். சாகும்போது உன்னையும் கொண்டு போக மாட்டான். ஆவியானவர் தான் உனக்குள்ள இறங்கி உனக்கு பலன் கொடுக்கணும். இந்த பாவத்தெல்லாம் மேற்கொள்ளணும். உங்க வாழ்க்கையில் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து பாருங்க, பலன் வந்துட்டா இந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, வசனத்தை இருதயத்தில் எழுதுவார். அது அவருடைய ஊழியம். வசனம் இருதயத்தில் எழுதப்படுதா? வசனத்தை இப்போ கேட்டுட்டு அடுத்த பக்கம் போய் மறந்துடுறதுன்னு அர்த்தம் என்ன? ஆவியானவர் ஓ இருதயத்தில் எழுதணும். ஆவியானவர் எழுதுறாரா? படிக்கிற வசனம்லாம் மறந்து போகுதா? எழுதணும் ஆவியானவர். அது கேளுங்க, நீ வாசிக்கப்படுகிற நிருபம் அப்படின்னா, ஆண்டவர் வேதத்தை உன் வாழ்க்கையில் எழுதியிருப்பார். உன்னை பார்த்தா மற்றவங்க வேதத்தை வாசிக்கணும், உன் வாழ்க்கையை மூலமாக வாசிக்கணும். அதுதான் ஆவியானவர் எழுதுகிற நிருபம். ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சுக்கு வந்தேன், அன்னைக்கு படித்த பாட்டு என் இருதயத்தில் ஆண்டவர் எழுதிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு எனக்கு மறக்கவே இல்லை. எங்கே போனாலும் சரி, ஆண்டவருடைய அந்த வார்த்தை என் இருதயத்தில் பதிஞ்சிட்டு. உன் வாழ்க்கையில் ஆவியானவர் எழுதுவாராக. மூன்றாவது, ஆவியானவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆதியாகமம் 2:7 வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:7 வாசிங்க.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை,
0: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
1: பூமியின் மண்ணினாலே உருவாக்கி,
0: பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
1: ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
0: ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார்.
1: மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்,
0: மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த ஜீவ சுவாசம் மனுஷனுக்குள்ள வந்தபோதுதான் மண்ணா இருக்கிற அவன் உயிரடைந்து வந்தான். இயேசு உயிரோடு எழும்பின பின்பு சீஷர்களை சந்தித்தார். சந்தித்த உடனே அவங்க மேல பரிசுத்த ஆவியானவரை ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர்கள் உயிரடையணும், பயந்து போய், சோர்ந்து போய், ஊழியத்தை விட்டுட்டு போய் போகணும்னு இருந்த அவனுக்கு மறுபடியும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர அந்த ஆவியானவர் சுவாசம் ஊதப்பட்டது. 2 தீமோத்தேயு 3:16 வாசித்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான கருத்து, ஆவியானவர் வேத வசனத்தில் அவர் ஊதியிருக்கிறார். அதனால தான் இந்த வேத வசனம் எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, அதுக்குள்ள ஜீவன் இருக்குது, ஆவி இருக்கிறது. எத்தனையோ பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறாங்க. இவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஏறாது அந்த கவலை, அந்த பாரம், அந்த வேதனை. அருமையானவர்களை இழந்தவர்களுடைய வேதனையை தாங்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு தேற்றம். உங்களை வேற எதுவும் உங்களை தேற்றாது. சரியான வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். ஆகினால இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரம் சாவுக்கேதுவான சரீரமாக இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், பயந்து போய் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்கான் கொஞ்ச நாள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு, ஆனால் பயப்படாதீங்க. சாவுக்கேதுவான சரீரத்தை எந்த கேன்சர் நோய்களானாலும் சுகமாக்க வல்லமை உடையவர். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் உங்கள் நாமத்தினால் ஆவியானவரே நீங்கள் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ரெண்டாவது ஆவியானவருடைய ஊழியங்களை பார்த்தோம், அவர் மகிமையை காண்பிப்பார், மறுரூபப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையில் பலனை கொடுத்து சாட்சியாக மாற்றுவார். சாட்சினா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்க, ஆண்டவருக்காக சாட்சியாக வாழுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆத்தும பாரம் இருக்கும், இதுதான் அடையாளம். உண்மையாக ஆத்தும பாரம் இருக்கும், அந்த ஆத்தும பாரத்தினாலே நீங்கள் இருப்பீங்க. சில ஆத்மாக்களை ஆண்டவர்களை நடத்துவீங்க, அதுக்கு தான் அவர் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எங்கேயோ பரலோகத்துக்கு போனேன், இதெல்லாம் ஏமாத்து வேலைகள். ஆத்தும பாரம் உனக்குள்ளே இருக்கணும். ஆத்தும பாரம் இல்லைன்னா உண்மையான அபிஷேகம் இல்லை. நீ உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவார் ஆண்டவர், உன்னை உயிர்ப்பிப்பார் ஆண்டவர். ஆவியானவர் இருந்தா வாழ்க்கை மாறும். அடுத்தபடியாக வருகைக்கு ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். வெளிப்படுத்தல் 22:17 வாசிக்கும் போது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆண்டவருடைய ஆவியானுடைய முக்கியமான வேலையே சபையை ஒரு மனவாட்டியா மனவாளனுக்கு ஆயத்தப்படுத்துவது. அதுதான் வேதத்தில் நம்ம வெளிப்படுத்தல் 19:7-8 வாசிங்கன்னா, வெளிப்படுத்த 19:7-8 என்ன சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருது, அந்த கல்யாணத்துக்கு மனைவி ஆயத்தமாகணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார் மணவாளன். இந்த மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகணும். எப்படி அவள் அந்த மணவாட்டி ஆயத்தமாகணும், அவள் தன் வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கல்யாண ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில ஆட்கள் நாங்கள் தான் மணவாட்டி, நாங்கள் தான் மணவாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில சபை மக்கள் வேற ஒருத்தரும் மணவாட்டி இல்லை, ஏமாந்து போகாதீங்க. மணவாட்டினா யாருன்னு பைபிள் சொல்லுது, நீங்கள் வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் 21:9-10 நீங்கள் வாசிங்கன்னா, ஆவிய ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் காமிக்கிறார். எதை காமிக்கிறார், வானத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த எருசலேமாகிய நகரத்தை காமிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்து வரைக்கும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பூரணமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அவர்களை ஆண்டவர் மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். நீ ஆயத்தமாகணும். ஒரு கல்யாணம் சொன்னா எது முக்கியம், அழைப்பு முக்கியம். கல்யாணம் சொன்னா வஸ்திரம் முக்கியம். கல்யாணம் சொன்னா நகைகள் அலங்காரங்கள் முக்கியம். கல்யாணம் சொன்னா விருந்து முக்கியம். இதைத்தான் வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் ஏசாயா 61:10 வாசிப்போம். ஏசாயா 61:10,
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன்,
1: என் தேவனுக்குள் என் ஆத்துமா
0: கலிகூர்ந்திருக்கிறது.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும்,
0: மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும்,
1: மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும்,
0: மணவாட்டி தன்னை நகைகளினால் சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும்
1: ஒப்பாக
0: அவர்
1: ரட்சிப்பின்
0: வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி
1: நீதியின் சால்வையை எனக்கு
0: தரித்தார். இதுதான் நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம். இதை உடுத்தி இருக்கணும். அது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில் அலங்கரிக்கணும் உன்னை. எதனால? சாந்தத்தினால் அமைதியான அலங்கரி. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்க. ஆண்டவருடைய வசனமாகிய மன்னாவினால விருந்து கொண்டாடு, அவருக்கு ஆயத்தமாக. அதுதான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆவியானவர் சபைக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன். மனவாட்டியா நீ ஆயத்தப்பட்டிருக்கிறியா? உலகத்தோட நீ அன்பு கூர்ந்தால் நீ வேசித்தன், ஆவி படைத்தவன். அதை விட்டு பிரிந்து கத்தருக்காக மாத்திரம் வாழ இன்னைக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னை மனவாட்டியா வந்து சேர்த்து கொள்ள போகிறார். இங்கே ஏறிவா என்கிற சத்தம் கேட்டது, ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது, சபையை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். நீ மனவாளனை சந்திக்க போக போகிறாய், ஆயத்தப்படுவாயா? கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஆவியானவர் கத்தரா உனக்கு இருக்கிறாரா? ஆவியானவர் மகிமையை உனக்கு காண்பிக்கிறாரா? மறுரூபம் ஆயிட்டியா? பலனை பெற்றுட்டியா? சாட்சியா வாழுகிறியா? உயிர் பெற்ற வாழ்க்கை வாழுகிறாயா? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு விட்டாயா? வாழ்க்கையை கத்தர் மாற்றுகிறார், உன்னை அழைக்கிறார். வா வா என்று அழைக்கிறார். இதுவரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாத நீ அவரை ஏற்றுக்கொள்வையா? இப்போ கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். உன் வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை நீ காண முடியும். இப்போ ஆயத்தமாக உனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல உன் பாத்திரம் வெறுமையாக இருக்கணும். சரிப்படுத்த, அழுக்கான பாத்திரத்தை சரிப்படுத்து. அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்ய விட்டுரு. ரெண்டாவது, தாகத்தோட வா. எனக்கு அந்த ஆவியானவர் வேணும் என்று தாகத்தோட வா. மூன்றாவது, வறண்ட நிலமாக இருக்குதா, அங்கே தான் ஆறுகளை ஊற்றுவார். வறட்சியாக இருக்கும் வாழ்க்கை. ஆண்டவர் உன் மேலே தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். விசுவாசம் இருந்தால் ஜீவ தண்ணீருள்ள நதி உனக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். நீ வேறு பாஷைகளை பேசுவாய், ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வாய். கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே இப்போ ஜெபம் பண்ணுகிறவர் முழங்கால் படியிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியான உன்னை நிரப்புகிறார். ஆவியானுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. ஆண்டவருடைய அற்புதமான வல்லமை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. உனக்கு உள்ளேதான் ஆவியானவர் இருக்கிறார். நீ மறுபடியும் பிறந்தது ஆவியினால தான் பிறந்தாய். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிறைவை இப்பொழுது பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கிப்பார். அவர் உனக்கு தருகிற வார்த்தைகளை தைரியமாய் பேசு. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இறங்குவாராக. இப்பொழுது தேவனுடைய வல்லமை உன் வீட்டில் தானே இறங்குகிறதை உன் கண்கள் காண்கிறது. உன் உடம்பிலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உன் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நிரப்பப்பட கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார். என்றைக்கோ நிரப்பப்பட்டேன், ஏதோ சில வார்த்தையை பேசினேன், விட்டுட்டேன் என்று இருக்காதே. கர்த்தர் வறண்ட நிலமாகிய உன்னை இப்பொழுது நிரப்புகிறார், நிரப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது பலப்படுவாயாக, பலன் வருகிறது. தேவனுடைய மகிமை நீ பார்ப்பாய். தேவனுடைய மனவாட்டியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். பலப்படு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமை உன்னை சந்தித்து உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை அசைவாடி கொண்டிருக்கிறது. ஜலத்தின் மேல் அசைவாடினவர் உன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும், ஒரு மாற்றத்தை தாரும், தைரியப்படுத்தும். சோர்ந்து போயிருக்கிறவர்களை தைரியப்படுத்தும். ஆவியானவரே தைரியப்படுத்தும். ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பந்தி நாம் அனுசரிக்க முடியாத நிலை, ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அவருடைய அன்பை உணருங்கள் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் முக்கியம். அவர் வரப்போகிறார் என்பதை நினைவு கூறுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் தனிமையாக வீட்டில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஆறுதலும் பலனுமாய் இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீர் இறங்கி வந்து அவருடைய தேவைகளை சந்தியும். கர்த்தாவினுடைய பிள்ளைகள் அன்பாய் விசேஷித்த காணிக்கைகளை அனுப்புகிறதை ஏற்றுக்கொண்டு பல மடங்கு அவர்களை ஆசீர்வதித்தரலும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

அது ஒரு அடர்ந்த காடு. கோடை காலமானதால் வெயில் அகோரமாய் அடிக்க துவங்கியது. கலைமான் ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு தண்ணீர் குட்டை அருகே சென்றது. தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தெளிவான தண்ணீரில் அதன் கொம்புகள் மிக அழகாக தெரிந்தன. உடனே அந்த மானுக்கு மிகவும் பெருமை உண்டானது. ஆகா, என்னுடைய கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டது. அப்பொழுதுதான் அதன்

மெலிந்து போன கால்களையும் அது தண்ணீரின் பிரதிபலிப்பில் கண்டது. ஐயையோ, என்னுடைய கால்கள் இவ்வளவு ஒல்லியாக அசிங்கமாக இருக்கிறது என்று தன்னுடைய கால்களை நொந்து கொண்டது. அப்பொழுது திடீரென்று ஒரு குதிரையினுடைய ஒலியும் சில நாய்களின் சத்தமும் கேட்கவே வேடன் வருகிறான் என்பதை உணர்ந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற அங்கிருந்து விரைந்து ஓடியது. அதன் கால்களில் இருந்த வேகம் அதை தூரமாக எடுத்துச் சென்றது. திறந்த வெளியை தாண்டி செடிகள் நிறைந்த பகுதியில் அந்த மான் ஓடிய பொழுது அந்த வேட்டைக்காரனின் கண்களும் நாய்களும் இந்த மானை பார்த்துவிட்டன. உடனே நாய்கள் அதை விரைவாய் துரத்தவே தொடர்ந்து அடர்ந்த காட்டிற்குள் மான் ஓடிய பொழுது திடீரென்று அதனுடைய பெரிய கொம்புகள் மேலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்த சில கொடிகளில் சிக்கிக் கொண்டன. எவ்வளவோ முயன்றும் மான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் வேடனுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டது. ஆம் நண்பர்களே, ஞானமும் கவனமும் இல்லாத அழகு எப்பொழுதுமே ஆபத்தானது. பலர் பாவங்களில் விழுந்ததற்கு காரணம் அவர்களுடைய அழகுதான். அழகு வேலைக்கு ஆகாது என்பது எத்தனை உண்மை! அழகும் பெருமையும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் ஆபத்து சீக்கிரமாய் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றுதான் பரிசுத்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எனவே எந்த ஒரு அழகை குறித்தும் பெருமையோடும் இருமாப்போடும் இல்லாமல், அது ஆபத்தை கொண்டு வராமல் இருப்பதை குறித்து ஞானத்தோடும் விவேகத்தோடும் நம்மை நாம் காத்துக்கொள்வோமா? இனியாவது கவனமாக இருப்போம்.

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாள் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டுடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் பொறுமையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தவைகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாள் காத்திருந்து கிடைக்காமல் அவை விசுவாசத்தினால் இருதயத்தில் இழைத்து போய் சோர்வுற்று காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களை மகிழ்ச்சியினால் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக அலங்கார வாசலில் மகிழ்ச்சி. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3:13 நாம் வாசிக்கையில், அங்கே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கின்றோம். அவனை தினந்தோறும் தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படி வைப்பதற்கு சுமந்து வந்து வைப்பார். தேவாலயம் பூட்டப்படும் போது திரும்பி எடுத்து செல்வது வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனும் அவர்களிடம் ஏதாவது கிடைக்கும் என்று நோக்கி பார்க்க அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி தூக்கி விடுகின்றனர். உடனே அவனுடைய கால்கள் பலன் கொண்டு குதித்து எழுந்து நின்று நடந்தான். பின்பு நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் இந்த பிறவி சப்பானியை போல காலகாலமாய் அப்படியே இருக்கிறதே. என்றும் தினமும் தேவனை தேடியும் நமக்கு ஒரு வழியும் திறக்கப்படவில்லையே. நம்முடைய தேவைகளுக்கு பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டியுள்ளதே என்று பல கவலைகளோடு இருதயத்தை இழைப்படைந்தவர்களாய், இதுதான் நம்முடைய வாழ்க்கையோ என்று சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சூழ்நிலைகளை பார்க்காதே என்று. சப்பானி ஆகிய மனுஷனை பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்று சொன்னபோது அற்புதம் நடந்தது போல, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்துடன் உங்கள் சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எழுந்து நடந்து உங்களின் காத்திருப்புக்கான பதிலை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். இரண்டாவதாக ஆவியில் உயிர்ப்பித்த மகிழ்ச்சி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 நாம் வாசிக்கையில், அங்கே யோசேப்பின் பிரிந்த சகோதரர்களை மீண்டும் காண்கிறான். தன் தந்தை உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தன் தகப்பனுக்கு எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களையும் தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களையும் அனுப்பி நலம் விசாரிக்கின்றான். அப்பொழுது சகோதரர்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை தன் தகப்பனிடம் கூறுகிறார்கள். யாக்கோபின் இருதயம் மூச்சை அடைந்தது. பின்பு யோசேப்பு தனக்கு அனுப்பின வண்டிகளையும் பொருட்களையும் பார்த்து யாக்கோபின் ஆவி உயித்து கூறுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படியானேன் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகள் முடியாது, கைவிடப்பட்டவைகள், இனி கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் இருப்பவைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வரும்படி செய்து நீங்கள் நம்ப முடியாதபடிக்கு ஆச்சரியமாய் நடத்தி ஆசிர்வதித்து, நான் காண்பேன் என்று நினைத்து பார்க்கவில்லை என்பவைகளை இன்றைக்கு உங்கள் சொந்த கண்களால் காணும்படி செய்ய போகிறார். தடைகளை விலக்கி அதிகாரிகளிடத்து தயவு கிடைக்க செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக ஆறாம் மணி வேளையில் மகிழ்ச்சி. யோவானின் புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். அவளின் வாழ்க்கை துணையினால் பல போராட்டங்கள் அவமானங்களை சந்திக்கிறாள். அதனால் அவள் மனம் உடைந்தவளாய், யாரோடும் பேசுவதற்கு விரும்பாதவளாய், யாரும் தண்ணீர் முள்ள வராத நேரமாகிய 6 வேளை என்பது மதியம் 12 குறிக்கிறது. அந்த நேரத்தில் விரக்தியோடு பல வருடங்களாக சமாதானத்தை இழந்தவளாய், அதை எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை கடந்தவளாய் தண்ணீர் துறவுக்கு வருகிறாள். ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிற இயேசுவை காண்கிறாள். சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியினால் நிறைந்தவளாய் கிறிஸ்துவை குறித்து தன் ஊராருக்கு சொல்ல புறப்பட்டதை குறித்து வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு பல தடைகள் காணப்படுகிறதா? நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறதா? உங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை முயற்சி செய்து வருகிற காரியங்களான திருமணங்கள், மேற்படிப்பு மற்றும் சரீர சுகம், அதிகாரிகளிடமிருந்து வரவேண்டிய கையெழுத்துக்கள், குழந்தைக்காக பொருளாதாரங்கள் ஆசிர்வதிக்கப்பட, இப்படி எந்த காரியத்திலெல்லாம் சமாதானத்தை இழந்து வறண்ட இருதயத்தோடு விரக்தியான சூழ்நிலையில் சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசுவாகிய ஜீவ தண்ணீர் அண்டையில் கிட்டி சேருங்கள். இயேசுவை விசுவாசித்து அவரிடம் ஜெபத்திலே ஒரு சிறிதும் சந்தேகம் இல்லாமல் கேட்கும்போது அவர் கொடுக்கும் ஜீவ தண்ணீராகிய சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருந்து உங்களை ஆசிர்வதிக்கும். இன்றைக்கு நீங்கள் விரும்பினதை, எதிர்பார்த்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். சமாதானத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன்எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

அப்போஸ்தலர் அதிகாரம் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நன்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவனுடைய தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணும், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பேருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து, போர்ச்சவர்கள் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலினருகே நின்று, பவுலி, திடன்கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது ஜூதரில் சிலர் ஒருமித்து, தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். இந்த சர்ப்பணியை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாதிபனிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாதிபனிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், ஜூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து,
சிசரியா பட்டணத்திற்கு போடும் போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3 மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விபரமாவது, கணம்பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியுலிசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை ஜூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர்ச்சவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். இவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்துக்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கின போதே அல்லாமல், மரணத்துக்காவது விளங்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். ஜூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சர்ப்பயணையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்த போது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாயிருப்பீராக என்றெழுதினான். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் சிசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபனிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோரின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? மத்தேயு 18:33. வேலை செய்த இடத்தில் மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனை மேலதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்து வரச் சொன்னார். மிகவும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டே அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் சென்றான். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் தன் வேலை மட்டும் பறிபோகும். ஒருவேளை தண்டனை அதிகமாக இருந்தால் தனக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் என்று நினைத்து அவன் பயந்தான். அந்த மேலதிகாரி இவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டார். அவனும், ஆம், நான் குற்றவாளிதான் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். உன்னுடன் வேலை செய்யும் அனைவரும் உன்னை அதிகம் நேசிப்பதால் நானும் உனக்கு தண்டனை தர விரும்பவில்லை. நான் உனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வேலையில் தொடர அனுமதித்தால் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். அவனும், நான் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டான். தன் தண்டனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் தொடர அனுமதிக்கப்பட்டதை அறிந்த அந்த ஊழியன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போகும் தருவாயில் அந்த மேலதிகாரி அவனை மீண்டும் கூப்பிட்டு, இதுவரை இந்த பெரிய நிறுவனத்தில் தவறு செய்த தவறுக்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்ற இரண்டு நபர்களில் நீ இரண்டாவது ஆள், நான் முதலாவது என்று அந்த மேலதிகாரி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாழ வாய்ப்பு தந்திருக்கிறார். இதே போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த ஒருவன் தனக்கு அதை செலுத்த நிர்வாகம் இல்லை என்று சொன்னபோது முழு கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த ஊழியனிடம் இன்னொருவன் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தான். ஆனால் இவன் தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் ஊழியக்காரனை மன்னியாமல் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் அந்த கடனை செலுத்தி தீர்க்க கால அவகாசம் கேட்டும் அவன் தரவில்லை. அவனை காவலில் போட்டான். நடந்ததை அறிந்த அவன் உடன் வேலைக்காரர் அதை ராஜாவினிடத்திலே போய் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் கடன் முழுவதையும் மன்னித்தேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் பெற்ற கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்புக் கொடுத்தான். பிரியமானவர்களே, இதை போல நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் இப்படியே நமக்கும் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் மன்னிக்கப்படும்படி நம் சகோதரர்களின் குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21:2 15 25 முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் சீமோன் பேதுரை பார்த்து ஒரு கேள்வி. ஏன்னா அந்த சீமோன் பேதுரு தான் வலையை எடுத்து என்ன செஞ்சான், தோல் மேலே போட்டுட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போனான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வீணாக போனாங்க இல்லையா. அதனால் இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். எவர்களிலும், மற்ற 12 பேர்லேயும், இவர்களிலும் அதிகமாக. இப்போ நாம் இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறோம். நம்ம சபையில் இன்றைக்கி 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 5 பேர் கூட இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாரும் காட்டிலும் நீ நான் எப்படி இருக்க போகிறோம்? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறோமா? அந்த அதிகமாக நேசிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை நாம் என்ன செய்தோம், என்ன தியாகம் பண்ணோம், என்ன காரியத்தை ஆண்டவருக்காக நாம் செய்தோன்றதான் இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய. ஏன்னா எல்லார காட்டிலும் ஒன்றை ஆண்டவர் சம்திங் ஸ்பெஷலாக நினைக்கிறார். எல்லாரையும் போல நம்மளை நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறது அதுதான். ஏன் இந்த 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரையும் சம்திங் ஸ்பெஷலாக நினைக்கிறார். இந்த 100 பேரையும் பார்த்து கேட்குறாரு, இவர்கள் எல்லாரை விட நீ என்ன அதிகமாக நேசிக்கிறியா? எப்படி அப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டாக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறுறோம். அதே போல தான் இன்றைக்கி பேதுரு ஆண்டர் கேட்குறாரு. அதனால் இவர்கள் எல்லாரை விட அப்படின்னும்போது மற்றவங்கள அவர் தனி தெளித்து விட்டாருன்னு நம்ம நினைக்கூடாது. ஆனால் பேதுரு பார்த்துட்டு தான் எல்லோரும் வீணாக போகிறாங்க. அப்போ இவன் ஒரு மூப்பனாக இருக்கிறான், இவன் மேலே ஒரு சபையை கட்டணும்னு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். அதே போல் இன்றைக்கி சபையில் இருக்கிற ஓ மேலே 1:10 ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக இருக்கும். என்னை பற்றி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், அது என்னன்று நமக்கே தெரியாது. ஆனால் தான் கேட்குறாரு, இவர்களை காட்டிலும் நீ அதிகமாக நேசிக்கிறாயா? அப்போ இவன் என்ன சொன்னான், இந்த பேதுரு, ஆமாம் ஆண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அப்போ சொல்கிறாரு, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை தர, ஒரு பொறுப்பை தரார், நீ மேய்ப்பாயா அப்படின்னு கேட்குறார். மேய்ப்பாயாக அப்படின்னே சொல்கிறார். இரண்டாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்றார். இது ஏன் ரெண்டாவது வாட்டியும் கேட்கணும்? அப்போ இவன் என்ன செய்கிறான், ஆமாம் அன்பாக இருக்கிறான்னு சொல்கிறான். மூணாவது வாட்டி கேட்குள்ள தான் அந்த காரியத்தை புரிந்து கொள்கிறான். என்னென்னா, இவர் எந்த அன்பை பற்றி கேட்குறாரு, நாம் எந்த அன்பை பற்றி சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே சரண்டர் ஆகிறான். பாருங்கள், மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே, 17 பாருங்கள், 17 மிடில் இருக்கும் பாருங்கள். மூன்றாம் தரம் தன்னை கேட்டபோது, பேதுரு துக்கப்பட்ட ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றான். இன்றைக்கி ஆண்டவர் இந்த என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு செலுத்துகிறாயான்னு கேட்குற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை இன்றைக்கி மூல பைபிளில், மூல பாஷையில் என்னன்னு எழுதியிருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. என்னென்னா, இயேசு ஆண்டவர் கேட்குறார், என்னென்னா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அந்த அன்பு அப்படின்ற இடத்துல என்ன வருதுன்னா, அகப்பே அப்படின்னு வருதான். என்னென்னு வருது, அகப்பே. அகப்பே அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அது தெய்வம், தெய்வீக அன்பில் நேசிக்கிற அன்பு தான் அகப்பேன்னு சொல்லுவாங்களாம். தெய்வீக அன்பை ஒரு என்னது, எந்த ஒரு முகாந்த, அதாவது எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பு, ஒரு பரிசுத்தமுள்ள அன்பு. அந்த அன்பில் வந்து எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத அன்பு தான் அகாப்பே அன்பேன்னு சொல்கிறது. அது தெய்வம் நம்மை நேசிக்கிற அன்புக்கு பேர் அகாப்பே. மனுஷனை நேசிக்கிற அன்புக்கு பேர் தான் பிலியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி பேதுரு வந்து, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன்னு சொல்கிற மூல பாஷையில் என்னன்னு பிலியே அப்படின்னு இருக்குது. அந்த பிலியே அப்படின்னாக்கா எப்படின்னாக்கா, அது மனுஷனை காட்டுகிற அன்பு. மனுஷனுக்கு காட்டுகிற அன்பு பேர் தான் பிலியேவா. தெய்வம் மனுஷனுக்கு காட்டுற அன்பு பேர் அகாப்பே, மனுஷனுக்கு காட்டுற பேர் பிலியே.
2: அப்போ இந்த அன்புக்கும் அந்த அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அந்த ஆண்டவர் காட்டுற அன்பு எந்த ஒரு ஓரவஞ்சனம் இல்லை, ஏற்றத்தாழ்வு கிடையாது, அவர் வந்து எந்த ஒரு டிமாண்டு கிடையாது, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் அவர் உன்னை நேசிக்கிறார், எல்லாரையுமே, மக்கள் எல்லாரையுமே நேசிக்கிறார். ஆனால் நம்ம காட்டுற அன்பு ஏதோ ஒரு காரியம் அதில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு சுயநலம் அதில் இருக்கும். ஒரு கணவன் மனைவிட்ட காட்டுறோம், மனைவி கணவன்கிட்ட காட்டுறோம், பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட காட்டுறோம், பெற்றோர் பிள்ளைகிட்ட காட்டுற அன்புலாம், மனுஷன் நண்பன் நண்பனுக்குள்ளே காட்டுற அன்புலாம் எதுனாக்கா உன்னை எதிர்பார்த்து இருக்கிற அன்புகள். ஸோ அது பேர் தான் பிலியே அப்படின்னு சொல்கிறது. அந்த அகாப்பே என்பது எதையுமே எதிர்பார்க்காமல், எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டு ஒன்று தன்னுடைய உள்ளன்போடு நேசிக்கிற அன்பு தான் அகாப்பே அன்புன்றார். அதனால தான் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு அவர் கேட்குறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ வேணும் நேசிக்கிறான், பிலியே அன்பு சொல்கிறான். அப்போ தான் மூணு தடவை கேட்ட பிறகு தான் இவனுக்கு வெளிச்சம் தெரியுது, அகாப்பே அன்புக்கும் பிலிய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவரே நான் மறுதளிக்கிறவன், ஏன்னா மூன்று தடத்தில் இவன் என்ன செஞ்சான், கோழி கூவுறதுக்கு மூணு கோழி கூவுறதுக்குள்ளார மூன்று தரம் என்ன என்ன செய்வே மறுதளிப்பாய் என்று சொன்ன பேர் மறுதளித்தான். அந்த மறுதளித்ததுனால தான் அந்த மூணு தரம் கேட்ட உடனே அது ஞாபகம் வந்து, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், எப்படி நேசிக்கிறேன்னு தெரியும், என் நேசிப்பு எப்படிப்பட்டது, கந்தையும் குப்பையுமா இருக்குது, என் நேசிப்பு மறுதளிக்கிற நேசிப்பாக இருக்குது, என் நேசிப்பு உன்னை போல இல்லை, ஒன்று போல ஒரு அன்பு கிடையாது, அந்த அகாப்பே அன்பு என்கிட்ட கிடையாது. ஆண்டவரே எனக்குன்னு அந்த அகாப்பே அன்பை ஊற்றுங்க என்னுடைய. இப்போ நாம் ஜெபிக்கிற இந்த நமக்கு இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவருடைய அந்த அகாப்பே அன்பை நமக்குள்ளற ஆண்டவர் ஊற்றும்படியாக நாம் என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. ஆண்டவரே என் அன்பு அப்பொழுது உள்ளது, என் அன்பு சுயநலம் உள்ளது, என் அன்பு ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்கிற அன்பு, ஆனால் உன்னுடைய அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத, எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமல் என்னை நேசிக்கிறீங்க, பாவியாக இருக்கிற என்னை நேசிக்கிற அந்த அகாப்பே அன்புனை நானும் அடுத்தவங்களை நேசிக்கும்படியாக எனக்கு அந்த அகாப்பே அன்பை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணுமா அன்பாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சத்தியமாக இந்த பகுதியில் இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற அன்பு அந்த பிலிய அன்பு, மனுஷனை மனுஷன் நேசிக்கக்கூடிய அன்பில் இருக்கிறோமா, ஆண்டவர் மனிதனை நேசிக்கக்கூடிய அன்பில் இருக்கிறோமா. இந்த அகாப்பே அன்பில் நாம் இருக்க நாம் முயற்சி எடுப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், மன்றாடுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த அகாப்பே அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்கன்னு சொல்லுவோம். அன்பாங்களே, அதுதான் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக, மறைந்து கிடக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் 18 சொல்கிறாரு, நீ இளம் வயது உள்ளவனாக இருக்கும்போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய், இனி முதிர் வயது உள்ளவனாக போ உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னாடி உன் இஷ்டப்படி நடந்துட்டப்பா, இன்னி ஆனால் நீ உன் இஷ்டப்படி நடக்க மாட்டேன், உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் என்ன செய்வேன், உன்னை கொண்டு போவேன், அங்கே நீ எனக்கு சாட்சியாக மறிக்க போகிற, ரத்த சாட்சியாக மறிக்க போகிற, உன்னுடைய மரணம் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகுது. ஆமேன். உன்னுடைய மரணம் என்னுடைய, இன்றைக்கும் ஏசாண்டவர், இன்றைக்கும் பேதருடைய மரணம் ஏசாண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஒரு அந்த பேதுருவை பிடிச்சி சிலுவையில் அறையும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, பேதுருவை பிடிச்சிட்டாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு உள்ளார பேதுரு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை அரைஞ்ச மாதிரி சிலுவையில் என்னை அறையாதீங்க, அதுக்கு நான் தகுதியே இல்லை, அவருடைய அன்புக்கும் அவருடைய பாத்திரத்துக்கு நான் அபாத்திரம் நான், அதனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, என்னுடைய ஆசை நிறைவேற்றுங்க, என்னை தலைக்கீழே சிலுவையில் அறைங்கண்ணா. அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தலைக்கீழே சிலுவையில் அறையப்பட்டவன் தான் யார், பேதுரு. அப்போ ஆண்டவர் நாமத்தை அவனுடைய மரணத்தில் அவன் மகிமைப்படுத்தினான் என்பதை ஆண்டவர் இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி அதை போட்டிருக்கு பாருங்கள், பேதுரு மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அந்த அப்போ ஆண்டுடைய வார்த்தை, உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவேன், எப்படி வேறொரு அறையை கட்டுவான் அப்படின்ற. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னாக்கா, அவன் மறிக்க போகிறான், ரத்த சாட்சியாக மறிக்க போகிறான், என்னுடைய நாமத்தை அவன் என்ன செய்ய போகிறான், மகிமை படுத்த போகிறான்னு அர்த்தம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. அடுத்து திரும்ப என்ன சொல்கிறார், என்னை பின்பற்றி, நாம் யாரை பின்பற்றுவா இருக்கிறோம் அன்பான்லே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம சபைக்கும் சொல்கிறேன்,
1: இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கிறிஸ்துவ என்னுடைய உடன்பிறவா சகோதரருக்கு சகோதரிக்கு சொல்கிறேன், நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்ற போகிறோமா இல்லை ஒரு சபையில் சொல்லி கொடுத்த கொள்கையை பின்பற்ற போகிறோமா? சபையில் சொல்லி கொடுத்த இதுதான் இந்த நாள் தான் எனக்கு ஓய்வு நாள், இந்த நாள் தான் எனக்கு பெந்தகோஸ்தே நாள், இந்த நாள் தான் நான் இந்த சர்ச்சு இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுன்னுட்டு இந்த சபை பிரிவினையில் பிசாசு கொடுக்குற இந்த சபை பிரிவினில் சிக்கி அந்த சபை பிரிவின் அந்த உட்பகுதியை நாம் அந்த சபையினுடைய கொள்கையை நாம் பின்பற்றுகிற ஒரு ஃபாலோயராக இருக்க போகிறோமா இல்லை உண்மையிலே கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடியவனாக இருக்க போகிறோமா? இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ண ஜாதி மதமற்ற ஒரு அன்பு அகாப்பே அன்பில் ஆண்டவர் அநேகரை நேசிக்க சொல்கிறாரு. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கிறிஸ்தவன் அந்த அந்த சபையில் இருக்கிற கிறிஸ்தவன் அந்த சபையில் இருக்கிறவன தான் நேசிப்பான், இன்னொரு சபைக்காரன் என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான், அவனை பார்த்து அல்பமாக நினைப்பான். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி சபையிலே அப்படி அல்பமாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி சபையில் மூத்தவனை பார்த்து இலக்காரமாக நினைக்கிறவன், அடுத்தவனை ஒரு ஏழையை பார்த்து இலக்காரமாக நினைக்கிறவன்லாம் இருக்கிறான், அவனை அந்த அகாப்பே அன்பில் நேசிக்காத பிடிக்கு இருக்கிறவன்லாம் இருக்கிறான். இன்றைக்கி சபைக்குள்ளாரே பிரிவினை, சபைக்கு சபை பிரிவினை, சபைக்குள்ளார பிரிவினை, இன்றைக்கி ஊழியக்காரன் ஊழியக்காரன் பிரிவினை. அப்போ என்ன அன்பில் இருக்கிறோம், எந்த அன்பில் இருக்கிறோம், அந்த அகாப்பே அன்பில் இருக்கிறோமா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீடனாய் சீஷர்லாக இருக்கிறோமா, விசுவாசியாக இருக்கிறோமா, இல்லது ஏதோ ஒரு கொள்கையை பிசாசு கொடுக்குற கொள்கையை பிசாசு கொடுக்குற கோபத்தை பிசாசு கொடுக்குற வைராக்கியத்தையும் நம்ம பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? உண்மையிலே சபையினுடைய கொள்கைகள் இன்றைக்கி வந்து உண்மையிலே ஏசாண்டவர் வகுக்கலைங்க. சபையினுடைய கொள்கை ஏசாண்டவர் அது மனுஷன் வகுத்த கொள்கை, அது மனுஷன் வகுத்த கொள்கை. அந்த கொள்கையில் இன்றைக்கி ஊறி போய் கிடக்கிறோம். இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் சபையினுடைய கொள்கையில் ஊறி போய் இன்றைக்கி வந்து அன்பற்ற ஒரு தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை காண்கிற சகோதரனை நேசிக்கிறது முடியாமல் காணாத காணாத இயேசுவை நீ எப்படி நேசிப்பேன்னு ஒன்று யோவா நாளில் ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருக்க போகிறோம் யோசி பாருங்கள். என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். நாம் யாரை பின்பற்றி போகிறோம், எதை பின்பற்றி போகிறோம், ஒரு மனுஷனையா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை ஃபேன் விசிறி மாதிரி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இன்றைக்கி எப்படி நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்குதா, இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி அநேகருக்கு இன்றைக்கி ஒரு சங்கம் மாதிரி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு துட்ட மனப்பான்மை ஒரு சின்ன சர்க்கிளில் உட்காந்துக்கிறோம், இவனுக்கு நான் ரசிகர்ன்ற மாதிரி, இவர் இவர் கோஷ்டி அவர் கோஷ்டி அப்போலா கோஷ்டி நான் வந்து பவுல் கோஷ்டி அப்படின்ட்டு. அதுதான் கொரிந்தியரில் எழுதுகிறார், அப்போலோ என்று அப்போலோயை சார்ந்தவன் என்றோ அல்லது பவுலை சார்ந்தவன் என்றோ சொல்லாது. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அவங்க வேலையை பார்த்தாங்க. இன்றைக்கி நாம் யாரை சார்ந்தவன் சொன்னோம், இயேசுவை சார்ந்தவர்கள், நாம் இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷர்கள் என்று நாம் மார்தட்டி சொல்லணும்பாங்க. அந்த மைண்டுக்குள்ளே நம்ம எல்லோரும் வரணும், நாம் எல்லாம் ஒரே கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஏக சிந்தனை. அதான் பிலிப்பியில் சொல்கிறார், ஒரே சிந்தனை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த ஒரே சிந்தனையில் கிறிஸ்துவ நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து இங்கே ஒன்று சொல்கிறார், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்த ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆக்கிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். இது யாருன்னா, இது யாரை சொல்கிறதுனா யோவானை தான் சொல்லுது. யோவானை பற்றி பேதுரு சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, இப்போ ஏன் காரியம் சொல்லிட்டீங்க, நான் சாவில் மகிமைப்படுத்த போகிறேன்னு என்னை அறைய கட்டி வேறு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு போவானு, இவன் என்ன, இவனை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி அதுதான் நம்ம புத்தி, அதுதான் நீ நம்மளை பற்றி பேசினாக்க அர்த்தமும் புத்தி என்னது, இவனுக்கு என்ன கொடுத்த, அவனை எப்படி ஆசிரியக்க போகிற, அப்படி தான் இதுதான் நம்மளுடைய புத்தி. அதே புத்தியில் தான் பேதுரு கேட்குறார், இவன் காரியம் என்ன அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு, நான் வரும் அளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வாழ்ந்தார். நான் வர அளவுக்கு இவன் உயிரோடு இருந்தனாக்கா அது உனக்கு என்ன, நீ ரத்த சாட்சியாக மறிக்க போகிறவன்ட்ட சொன்னேன்னா நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறேன். அதை மட்டும் நீ செய், அவன் காரியத்தில் இவன் காரியத்தில் நம்ம அறிஞ்சிக்க வேணாம். இன்றைக்கி கிறிஸ்துவெல்லாம் இருக்கிற நாம் இன்றைக்கி அனாவசியமாக அடுத்தவன் காரியத்தில் என்ன செய்வோம், மூக்க நுழைக்கிறோம், அடுத்தவன் காரியத்தில் அறியறதுக்கு தான் ஆசைப்படுறோம். நம்ம கண்ணில் இருக்கிற துரும்பையோ நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தான் நம்ம என்ன செய்கிறோம், வகை தேடுறோம். அதே போல் தான் பேதுரு இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி நாம் அதை கற்றுக்கணும். அன்பாவிலே நாம் இன்னும் அடுத்தவர்கள் எப்படி போவாங்க, என்ன செய்வாங்க, அவன் பரலோகத்துக்கு வருவானா இவன் பரலோகத்துக்கு வருவான், நாம் பரலோகத்துக்கு போவோமா, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அகாப்பை அன்பில் வாழ்கிறோமா, இதை தான் நம்ம பின்பற்றி நடக்கணும் மூஞ்சி, இதை தான் பார்க்கணும் மூஞ்சி,
2: அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி, அந்த சபகாரம் எப்படி, இந்த சபகாரம் எப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. நம்மை நாமே பார்ப்போம், ஆண்டவருடைய அகாப்பே அன்பில் நாம் நிரப்பப்படுவோம், ஆண்டவரை பின்பற்றி நடப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பேசின வசனத்துக்காய், வார்த்தைக்காய் நன்றி. இந்த ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவரே இந்த 21 அதிகாரத்தையும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்படியாக உதவி செய்தீர். இந்த கடைசி பகுதியாக உம்முடைய அகாப்பே அன்பில் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரே நிரம்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிற நாங்கள் ஆண்டவரே தகுதியற்றவர்கள். ஆண்டவரே உம்முடைய அகாப்பே அன்பு, அந்த யதார்த்தமான அன்பை ஆண்டவரே நீர் எனக்குள்ளார எங்களுக்குள்ளார இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றுபடியாக செபிக்கிறோம். உன்னை பின்பற்றக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களாய், ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களாய், ஆண்டவரே என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடாதபடிக்கு, அடுத்தவர்களை ஆண்டவரே முதுகை பார்க்காதபடிக்கு, என்னுடைய கண்களை, என்னுடைய முதுகை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய கரத்தை பிடிக்க, ஆண்டவரே உம்முடைய பின்பற்றி, உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உம்முடைய அன்பை தயவு செய்து எங்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலும் ஊற்றுங்க. நீர் அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான்

ஒரு சகோதரனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய புத்தகம் 1:8 வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தை அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது பலன் அடைவீர்கள், அடுத்து யூதேயாவிலும் எருசலேமிலும் இப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா. இது நீங்க நினைக்கிற மாதிரி யூதேயான யூதேய தேசம் அல்ல, எருசலேம் என்றால் எருசலேமும் அல்ல. இது யூதேயான தலையை குறிக்குது, எருசலேம்னா இருதயத்தை குறிக்குது. உலகின் முடிவு பரியந்தம் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு முழுசும் நம்ம எல்லா அந்த இதை குறிப்பிட்டு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாம சாட்சியாக இருப்போம்னு சொன்னா தலை வயிறு என்ன சொல்றது நம்மளுடைய உடல், இதைத்தான் வேதம் குறிப்பாக யூதேயா சமாரியா எருசலேம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்படி இல்லாமா இவங்க வியாக்கியானம் செய்கிறார்கள், எங்கிருந்து இதை எடுத்துக்கொண்டார்கள்? அடுத்து அவர் அதை குறித்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது நான் ஏன் இப்படி வியாக்கியானம் செய்கிறேன் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் கொடுத்தார். என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 20:20 எடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நாங்க இவைகளை எல்லாம் வியாக்கியானம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உண்மையிலே இவர்கள் உபதேசிக்கும் இந்த முறைமை அல்லது இவர்களுடைய வியாக்கியான முறைமை சரியானது தானா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கவனமா முழுதா பொறுமையா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகணும். இவர்களுடைய இந்த தவறான உபதேச முறைமைக்கு வியாக்கியான முறைமைக்கு 2 பேதுரு 20:20 ஏதாவது சப்போர்ட் பண்ணுதா? வாங்க அந்த வசனத்தை வாசிச்சு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமா பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலோட்டம் அதை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறதுன்னா, வேதாகமத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் பார்க்கிறதற்கு சாதாரணமாய் மேலோட்டமாய் யதார்த்தமாய் தோன்றுகிற பொருளை உடையதாய் இருக்காது. எந்த தீர்க்க தரிசனமும் அப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கம் இதை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே இந்த வசனம் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது, மற்ற மொழிபெயர்ப்புகள் இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு சில கூட்டத்தார் என்ன நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பயன்படுத்துகிற இந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற வசனத்தை இவர்கள் ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறது உண்டு. நத்திங் ராங் இன் தட், பரவாயில்லை. நாம தீர்க்க தரிசனம்னே வச்சுக்கலாம், மற்ற வேத வசனங்கள் எல்லாம் விட்டுறலாம். அந்த வசனத்தின் அடிப்படையில முதல்ல இவர்கள் சொல்லுவது சரியா அப்படிங்கறத அந்த வசனத்தை இவர்கள் புரிந்து கொண்ட அடிப்படையிலேயே நாம என்ன செய்வோம், அவர்களிடத்துல சில கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லும் போது என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் வேதத்தில் இருக்கிற முன்னுரைக்கப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதுன்னா, அது வாசிக்கும் பொழுது யதார்த்தமாய் ஒரு அர்த்தத்தை நம்ம கற்பிக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது. அதற்கு உள்ள வேற ஒரு அர்த்தத்தை தேட வேண்டும் என்ற ஒரு வியாக்கியானத்தை இந்த வசனத்திலிருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம கேள்வி கேட்போம், என்னது இந்த வசனம் இதைத்தான் போதிக்குதுன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல தீர்க்க தரிசன வசனங்கள் நேரடியாக நிறைவேறின வசனங்கள். உதாரணமா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்கிற வசனம் மீகா 5:2 இருக்கிறது. ஆண்டவர் பெத்லகேமில் பிறப்பார், இது அப்படியே நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். ஏரோது ராஜா கூட அவர் எங்க பிறப்பார்னு கேட்கும் போது சாஸ்திரிகள் இந்த வசனத்தை எடுத்து தான் கையாளுகிறார்கள், அவர் பெத்லகேமிலே பிறப்பார். இப்ப நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது, இவங்க எந்த தீர்க்க தரிசனத்தையும் எப்படி பார்க்கணும்? சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று அறிவீர்கள் சொன்னா, அப்ப இந்த வசனம் சுய தோற்றம் மேலான ஒரு யதார்த்தமான ஒரு லிட்ரல் இன்டர்பிரேஷன்ல
பெத்லகேமிலே பிறப்பாருன்னு சொன்னா அப்படி நடக்க கூடாதுல, அது உள்ள வேற ஒரு ஆழமான அர்த்தத்தை உடையதா தானே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, மேலோ அப்படியே தானே நடந்திருக்கிறது. நான் தாகமா இருக்கிறேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இன்னும் பழைய ஏற்பாடுல தன்னை 30 காசுக்கு விற்று போன சத்தியம், இப்படி எத்தனை விஷயங்களை அப்படியே நிறைவேறுகிறத நம்ம பாக்குறோம், நேரடியாக நிறைவேறுகிறது. ஆனால் சில தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையிலேயே அவைகள் ஓமைகளாக இருக்கும். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், தலையை நசுக்குவார், நீ குதிங்காலை கடிப்பா என்கிற வசனம் வாசிக்கும் போதே தெரிகிறது அது சொல்லர்த்தமாக உருவகமாக ஒரு குறியீட்டு அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லப்பட்ட எல்லா வசனத்தையுமே குறியீடாக அது உள்ளான அர்த்தத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை அதற்கு ஆதாரமாக காண்பிக்கிறாங்க. ஆனால் வேதத்திலிருந்து தெளிவாய் நம்ம புரிந்து கொள்ள முடியும், நேரடியாக எளிதாக சொல்லப்பட்ட பல வசனங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. சோ இந்த வசனத்தை, அதாவது 2 பேதுரு 20:20 சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காதுன்னு சொன்ன அந்த வசனத்தை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள், அதனுடைய மொழிபெயர்ப்பையும் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நாம் அதை ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முன்பதாக இவங்க இதை எப்படி செய்யறதுனால என்ன பிரதர் பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? பயங்கரமான குழப்பத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் எப்படி வந்தார், பெத்லகேமில் வந்தார், பிறந்தார், சிலுவையில அறையப்பட்டார், மரித்து உயிர்த்தெழுந்து போனார், அப்ப வேத வசனம் சொல்லுகிறது அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லுகிறது பாத்தீங்களா. இவங்க இல்ல வரமாட்டார், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, அவர் அப்படியே நம்ம பாக்குற மாதிரி அப்படியே ஒரு மனிதனை போல எல்லாம் இறங்கி வரமாட்டாரு, வேற என்ன அவர் வரவே மாட்டாருங்க, என்னையா சொல்றீங்க வரமாட்டாரா? அவைகள் எல்லாம் ஆத்துமாவிலே அறியப்பட வேண்டியது, உள்ளான அர்த்தத்திலே விளங்கி கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி இருக்கோ அவர் அப்படியே புகை மண்டலம் என்ன சொல்றது ஒரு ஒரு இருதயத்துல அப்படியே இறங்கிடுவாரு. அது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னாரோ அவர் வரவெல்லாம் மாட்டாரு, இதை உருவகப்படுத்துகிறார். இதுதான் இங்க ஆபத்தான ஒண்ணு. சாதாரணமா அப்போஸ்தல நடபடிகள் 1:8 நீங்கள் யூதேயா சமாரியா இதுல எல்லாம் சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அப்போஸ்தலர்கள் யூதேயாவிலே சாட்சி கொடுத்தாங்க, அடுத்து எருசலேம் முழுவதுக்கும் போய் சத்தியத்தை பிரசங்கித்தாங்க, அடுத்து கொர்நேலியு புறமதஸ்தர்கள் கிரேக்க தேசம் முழுமைக்கும் போனாங்க. இதைதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆனா அதை இவங்க என்னன்னு பண்றாங்க, உடம்புங்கிறாங்க. சோ இப்படி எல்லா வசனத்தையும் இவர்கள் குழப்பி வித்தியாசமான ஒரு ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வரும் பொழுது கடைசியில இயேசு கிறிஸ்துவின் வருகையே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது, இவர் எப்படி எழுந்து போனாரோ அப்படியே வருவார். எழுந்து ஏன் அண்ணாந்து பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்து எழுந்து போனதை இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பரமேறி போனதை பார்த்திருக்கிறாங்க, அப்படியே தான் திரும்பி வருவார்னு வசனம் சொல்லும் பொழுது இல்ல அப்படி வரமாட்டாரு, ஆண்டவர் வரவே மாட்டார் என்ற இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் வந்து தவறான ஒரு வியாக்கியானத்தில் இருக்கிறீர்கள், அப்படியே நாம வந்து பரலோகம் போயிருவோம் என்பது போன்ற ஒரு வித்தியாசமான போதனைகளை எல்லாம் நிறைய போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வேதத்தின்படி சரியானது அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இவைகள் எல்லாம் விடிக்கப்பட்டு போகணும். தீத்ராயனால் கிபி 70 அப்படியே நடந்தது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போனது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்று சொன்னால் அது சொல்லர்த்தமாக வேறொன்றை குறிப்பிடுகிறது, அது உடலை குறிப்பிடுகிறது. இப்படி வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் இஷ்டத்துக்கு நாம அது உடலை குறிக்குது, அது பூமியை குறிக்கல, அது வானத்தை குறிக்கலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா அது சரியா இருக்குமா? யாரு வேண்டுமானாலும் இஷ்டத்திற்கு வியாக்கியானம் செய்யலாமே. அது உடலை குறிக்காது பிரதர், அது ஆடுமாடுகளை குறிக்கிறது, அது தண்ணீரை குறிக்காது பிரதர், அது இதை குறிக்கிறதுன்னு இஷ்டத்துக்கு பேசலாமே. நாம் அப்படி வியாக்கியானம் செய்யக்கூடாது. இதுல இன்னொரு விஷயத்தையும் கூடுதலா சேர்க்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை அடிப்படையா வச்சுதான் கத்தோலிக்க திருச்சபையில வேதத்தில் இருக்கிற உபதேசங்களை நாம் வியாக்கியானம் செய்யக்கூடாது. போப் அல்லது அவருக்கு இணையா இருக்கக்கூடிய கீழே இருக்கிற போதகர்கள் அவங்க மட்டும்தான் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அடிப்படையா வச்சு அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மகா பெரிய தவறு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற நாம வியாக்கியானம் செய்யக்கூடாது, நாம் அதை படிக்க கூடாது என்ற சத்தியத்திற்கு கூட இந்த வசனத்தை அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஒரு சாரா சொல்ல அர்த்தமா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு சார் நீங்க வியாக்கியானமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மையில இந்த வசனம் மற்ற மொழிபெயர்ப்புகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொது மொழிபெயர்ப்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய மொழிபெயர்ப்பும் இதே போலதான் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத முதலாவது உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன். 20 வசனம்,
மறை நூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. இதுதாங்க அதனுடைய விளக்கம். என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை எப்படி குழப்பி வச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? மறை நூலில், அதாவது வேதாகமத்தில் உள்ள எந்த இறைவாக்கும், எந்த இறை வார்த்தையும் எவரது சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல. இதுதான் சிம்பிளான ஒரு விளக்கம். அது நாம எல்லாருமே ஒத்துக்கொள்ளுகிறோம். என்னுடைய சுய விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல. அப்படின்னா எப்படி வியாக்கியானம் செய்யணும்? பரிசுத்தாவின் துணையோடு வியாக்கியானம் செய்யணும். நம்ம எளிதா சொல்லிடுவோம் ஆளாளுக்கு, நான் இதைத்தான் வியாக்கியானம் பண்ணேன், இதுதான் எனக்கு பரிசுத்தாவி சொன்னாரு, எனக்கு இதைத்தான் பரிசுத்தாவியான சொன்னாருன்னு சொன்னா அப்ப யாரதான் நம்புறது? யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம்ல, எனக்கு பரிசுத்தாவி இப்படி சொல்லி கொடுத்தாருங்க, ஓ உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாருங்களா, எனக்கு ஏசு கிறிஸ்து வரவே மாட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க, ஓ உங்களுக்கு வருவாருன்னு சொல்லி கொடுத்தாரா, நரகமே இல்லைன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க. இப்படி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியானால் இதை எப்படி புரிந்து கொள்வது? வேதாகமத்தை பரிசுத்தாவியானவர் எப்படி விளக்குகிறார் என்று சொன்னால், அப்படியே ஜீவும்பான் அப்படியே உள்ள வந்து கொட்டிட மாட்டார். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தாவி உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, வேதாகமத்தில் இதற்கு முன் சொல்லப்பட்டது, பின்னாடி சொல்லப்பட்டது, இந்த சத்தியத்தினுடைய சாரம்சம் வேறு ஆசிரியர்கள் எங்கு எப்படி எழுதியிருக்கிறார்கள், வேதமே வேதத்தை விளக்குவதற்குரிய ஒரு அற்புதமான பண்டிதராக இருக்கிறது, ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர். அப்ப பைபிள்ல ஒட்டுமொத்தமா வேதாகம சத்தியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த வேத சத்தியமே ரொம்ப அழகா ஒன்றை வியாக்கியானம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவரா இருக்கிறார். அப்படி நான் வேதத்தை எல்லாம் வாசிக்க மாட்டேன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அப்படியே கண்ண மூடி உட்காந்துருப்பேன், அப்படியே இறங்கிடும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான போதனையாளர்களை தயவு செய்து நம்பாதீங்க. அப்ப என்னுடைய சொந்த விளக்கம் என்று சொன்னால், நான் யூகிக்கிறதை சொல்லுவதல்ல, நான் கர்த்தரிடத்துல அமர்ந்து ஜெபித்து நான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, எளிதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கருகலான கஷ்டமான வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் மற்ற வேத பகுதிகளில் கொண்டு என்னோடு பேசி அதை நான் ஆராய்வதன் மூலமாக கர்த்தர் எனக்குள்ளாக அதை விதைக்கிறார். அதை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது வேறு சில வேத வசன ஆதாரத்தோடு கூட அதை நான் என்ன செய்கிறேன், லகுவாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். இது என் சொந்த விளக்கம் அல்ல. அப்ப இதை குறிப்பிடுவதற்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் அடுத்த வசனம் இந்த வசனத்தை இன்னும் கூடுதலா விளக்குகிறதா இருக்கு. என்ன அது? திரும்ப வாசிக்கிறேன் கேளுங்க. மறைநூலில் உள்ள எந்த விரைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டதல்ல என்பதை முதலில் நீங்கள் அறிய வேண்டும் சொல்லிட்டு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அப்ப மேல தீர்க்க தரிசனம் சொந்த மனிதர்களுடைய சுய முயற்சியால் பேசப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அந்த இறைவாக்கை அவர்கள் மூலமாக கொடுத்தார். அதை சொல்றதுக்கு தான் இதுதானே ஒழிய, சுய தோற்றமான விளக்க பொருளை உடையதா இருக்காது அப்படிங்கிற அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை மட்டும் பிடித்து கொண்டு அது தெளிவாக உரைக்கப்பட்டதை மட்டும் என்னைக்குமே எடுக்கக்கூடாது. இயேசுக்கு பெத்லகேமிலே பிறந்தார்னு சொன்னா அப்படி என்னைக்குமே புரிஞ்சுக்க கூடாது, அவர் பெத்லகேம்

நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கப்பா, வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒரு தனி மனிதனுடைய, அதாவது சுய தோற்றமான, அந்த இடத்துல சுய அப்படிங்கிறத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சுய தோற்றமான, அது தோற்றத்துல என்ன இருக்கோ அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படி அல்ல, ஒரு சுய, ஒரு மனிதனுடைய சுய விளக்கமாக அது இருக்காது. அப்படின்னா மனுஷன் தன்னுடைய இஷ்டப்படி என்ன வேணாலும் அவன் விளக்கி வச்சு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம் இல்லை. ஒன்ஸ் ஓன் இன்டர்பிரேஷன், அவன் தன் சுயமா சொல்றான் பாத்தீங்களா, அதை எடுத்துக்க கூடாது. எது ஓன் இன்டர்பிரேஷன் தெரியுங்களா? இந்த மாதிரி எருசலேம், சமாரியா, யூதயாவில் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னா ரொம்ப எளிதாக ஆண்டவர் அதை புரிய வைக்கும் பொழுது நான் என்ன பண்றேன், என் சுய சத்தியத்தை அதில் கொண்டு போய் சேர்க்கிறேன், என் சுய விளக்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன். என்ன அது? அது வயிறை குறிக்குது, அது உடலை குறிக்குது, அது புத்தியை குறிக்குது, அப்படி நானா உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் பார்த்தீங்களா. அதுதான் சுய இன்டர்பிரேஷன். கேட்டா நான் என்ன சொல்லிடுவேன்னா, அது பரிசுத்தாவியால் எனக்கு கிடைத்தது. இது பயங்கரமான ஆபத்து. நீங்க எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் எடுத்து வாசித்து பாருங்கள், இந்த விளக்கம் மிக தெளிவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆபத்தான வியாக்கியான முறைமையிலிருந்து தயவு செய்து தப்பித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வசனம் தெளிவான அர்த்தத்தை கற்பிக்கிறதோ அதற்கு மறைபொருளை நாம் தேடிவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மறைபொருளுக்கு நாங்கள் விளக்கம் தருகிறோம் என்று சொல்லி அநேக குழப்பங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனத்தை தருவதாக. God bless you. Thank you.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? மத்தேயு 18:33. வேலை செய்த இடத்தில் மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனை மேலதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்து வர சொன்னார். மிகவும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டே அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் சென்றான். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் தன் வேலை மட்டும் பறிபோகும். ஒருவேளை தண்டனை அதிகமாக இருந்தால் தனக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் என்று நினைத்து அவன் பயந்தான். அந்த மேலதிகாரி இவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டார். அவனும், ஆம், நான் குற்றவாளிதான் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். உன்னுடன் வேலை செய்யும் அனைவரும் உன்னை அதிகம் நேசிப்பதால் நானும் உனக்கு தண்டனை தர விரும்பவில்லை. நான் உனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வேலையில் தொடர அனுமதித்தால் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். அவனும், நான் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டான். தன் தண்டனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் தொடர அனுமதிக்கப்பட்டதை அறிந்த அந்த ஊழியன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போகும் தருவாயில் அந்த மேலதிகாரி அவனை மீண்டும் கூப்பிட்டு, இதுவரை இந்த பெரிய நிறுவனத்தில் தவறு செய்த தவறுக்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்ற இரண்டு நபர்களில் நீ இரண்டாவது ஆள், நான் முதலாவது என்று அந்த மேலதிகாரி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாழ வாய்ப்பு தந்திருக்கிறார். இதே போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த ஒருவன் தனக்கு அதை செலுத்த நிர்வாகம் இல்லை என்று சொன்னபோது முழு கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த ஊழியனிடம் இன்னொருவன் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தான். ஆனால் இவன் தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் ஊழியக்காரனை மன்னியாமல் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் அந்த கடனை செலுத்தி தீர்க்க கால அவகாசம் கேட்டும் அவன் தரவில்லை. அவனை காவலில் போட்டான். நடந்ததை அறிந்த அவன் உடன் வேலைக்காரர் அதை ராஜாவின் இடத்திலே போய் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் கடன் முழுவதையும் மன்னித்தேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் பெற்ற கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்புக் கொடுத்தான். பிரியமானவர்களே, இதை போல நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் இப்படியே நமக்கும் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் மன்னிக்கப்படும்படி நம் சகோதரர்களின் குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், செப்பனியா 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 2வது அதிகாரம் 2வது வசனம்,
2: நீங்கள்
1: உங்களை உய்த்து ஆராய்ந்து
2: சோதியுங்கள்,
1: சோதியுங்கள், நீங்கள் உங்களை சோதியுங்கள். நம்முடைய வழிகளை நம்ம சோதித்து பார்க்கணும், நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் நிற்கிறோம், நாம் எந்த பாதையில் நடக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து வந்திருக்கிறோம், நம்முடைய வழிகளை நாம் சோதித்து அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதற்காக சோதிக்கணுமா? புறம்பல் 3 அதனுடைய 40வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? புலம்பல் 3:40 வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து என்ன செய்யணுமா?
2: கர்த்தர்